வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 18 நாள், பராபவ ஆண்டு ஆனி மாதம் 20 நாள், 2026 வருடம் ஜூலை மாதம் 4 தேதி சனிக்கிழமை. இனி தொடர்வது

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர்

ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 வயது குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். ஈரான் நாட்டின் முன்னாள் உச்சத்தலைவர் அயத்துல்லா சையத் அலி கமேனியின் இறுதி சடங்கில் அரசின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட்

0: அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். ஈரான் நாட்டின் முன்னாள் உச்சத்தலைவர் அயத்துல்லா சையத் அலி கமேனியின் இறுதி சடங்கில் அரசின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அட்டா அஸ்னைன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா ஆகியோர் பங்கேற்றனர். கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு சுவிட்சர்லாந்து எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. நேற்று டெலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 MHz பண்பலைவரிசை நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த பக்திமயமான காலை பொழுதில் காலை தின்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 67 அதிகாரம் மக்கட்பேறு குரல் தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் விளக்கம் தந்தை தனது மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அறிவாலும் ஆற்றலாலும் அவனை கல்வியில் சிறக்கச் செய்வதாகும். மீண்டும் குரல் தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல் விளக்கம் தந்தை தனது மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அறிவாலும் ஆற்றலாலும் அவனை கல்வியில் சிறக்கச் செய்வதாகும். குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம். வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள்.
2: தொன்மை மரவேல். தொன்மை என்பது பழமை என்று பொருள் கொண்டிருக்கிறோம். பல நூறு ஆண்டுகளானாலும் தொடர்ந்து நம் வாழ்க்கையில் வருவது, இருப்பது, பயன்படுவது தொன்மை. இருந்து மறைந்து போய் புதியதாக வருவது பழமை. பழையது பயன்படாது, தொன்மை பயன்படும், பயன்பாட்டில் இருக்கும். அதனால்தான் தொல்காப்பியர் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிறார். தொன்மை தொலைத்தலும் புதியன புகுதலும் என்று சொல்லவில்லை. தொல்பொருள் ஆய்வில் கிடைப்பது தொன்மையான பொருள்கள். தொன்மையின் தொடர் எச்சங்கள் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இடம், சூழல், வாழ்க்கையின் நிலை மாறுபட்டாலும் நமது தொன்மையான பயன்பாடு கலாச்சாரம் அழியாமல் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டே இருக்கும், இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது பாரத பாரம்பரியம் வாழும். வாசலில் சாணி போட்டு தெளிப்பது, மொழுதல், மாயிலை கட்டுதல், கால்நடைகளை வளர்த்தல், மாலை நேரங்களில் குடும்பத்தோடு விளையாடுதல், சாலை ஓரங்களில் மரங்களை நடுதல், மிருகம் பறவை இனங்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தல், அதற்கான ஏற்பாடுகளை செய்தல், இவையெல்லாம் பல அறச்செயல்களை நம்முடைய முன்னோர்கள் தொன்மை தொன்மையான காலங்களிலிருந்து பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அந்த தொன்மையான பழக்கங்கள் இன்று நாம் மறந்திருக்கலாம், ஆனால் இவைகள்தான் தொன்மை. ஏனென்று சொன்னால் காலம் காலமாக அது பயன்படுத்தி வருவது இன்றும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. காலங்கள் மாறிவிட்டது என்கிறோம், காலம் மாறவில்லை. அதே மாதங்கள், அதே வசந்த காலம், கார்காலம், பனிக்காலம் என்று அதே காலங்கள் தான் இருக்கிறது. ஆனால் மனிதன் வாழ்க்கை முறைதான் மாறிவிட்டது. விவசாயமே மூலத்தொழிலாக இருந்தது, ஆனால் இன்று இல்லை. இப்பொழுது பகல் இரவு எல்லா காலங்களிலும் வேலை பார்க்கிறோம். வாழ்க்கை முறை மாறிப்போனது. மாறினாலும் இன்னும் நம் குடும்ப தொன்மையான பழக்கங்கள் மாறவில்லை. குடும்பத்தில் அதை கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம். சில காலங்களில் அது கடைபிடிக்காமல் விட்டுவிடலாம், ஆனாலும் இன்னும் நமக்கு அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய திருக்கோயில்களில் உள்ள சிற்பங்களை பாருங்கள். கல்லினால் செய்யப்பட்ட சங்கிலி, ஒரே கல்லில் தூண்கள், அப்படிப்பட்ட தொன்மையான கலைகளை, வான சாஸ்திரத்தை மறந்துவிட்டு

0: விலகி இருக்க முடியாது. ஆனால் நாம் அதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல மறந்து விடுகிறோம். மறவாமல் வருங்காலத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும். அதைத்தான் அவை சொன்னால் தொன்மை மறவேல், அதை மறந்துவிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. தொன்மையான மருத்துவத்தை தொடர்ந்து சொல்லித்தராமல் தவிர்த்து விட்டோம். இன்னும் அதை கடைபிடித்திருக்க வேண்டும். ஆங்கில மருத்துவத்திற்கு சென்று விட்டோம். இருந்தாலும் தொன்மையான மருத்துவ முறைகள் இன்றும் நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பழைய பாட்டிகள் இருந்தார்கள் என்றால் அந்த மருத்துவத்தை அவர்கள் கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இது தொன்மை. தொன்மை என்பது நமக்கு தொடர்ந்து இருக்கும், அதை மறந்துவிடக்கூடாது. ஆனாலும் அந்த தொன்மையான மருத்துவ அடிப்படை தான் இன்றும் நவீன மருத்துவத்திற்கு பயன்படுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பாரதி சொல்கிறான், எந்தையும் தாயும் கொஞ்சி குலாவி இருந்தது மின்னாடே, முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே என்று. அதை நாம் வாழ்ந்த நம்மை பெருமை பற்றி பேசுகிறான். கொஞ்சம் மாற்றி சிந்திக்கலாமா? எந்தையும் தாயும் கொஞ்சி குலாவி இருந்தது மின் வீடே, முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்த வீடே என்று நான் சிந்திக்கிறேன். எனது குடும்பம் கூட்டு குடும்பமான வாழ்க்கையாக இருந்தது. இன்று அது காணாமல் போய்விட்டது என்பது புரிகிறது. சித்தப்பா சித்தி, பெரியப்பா பெரியம்மா, அத்தை மாமா உறவுகள் இல்லாத குடும்பங்கள்தான் அதிகம் உள்ளது. அந்த தொன்மையை நாம் மறந்துவிட முடியாது, அந்த தொன்மையை விட்டுவிட முடியாது. ஆனாலும் அதை மறந்து விடாமல் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் சொல்லித்தர வேண்டும். அவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் மறக்காமல் சொல்லுகிறார் தொன்மை மறவேல். நாம் நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய குடும்பத்தினுடைய வழிமுறைகளை, நம்முடைய பழக்க வழக்கங்களை, நம்முடைய கலாச்சாரங்களை, நம்முடைய பண்பாடுகளை மறக்காமல் அதை தொடர்ந்து நம்முடைய பாரதத்திற்கு தர வேண்டும் என்றுதான் அவை சொன்னால் அதை நாம் மறந்துவிட வேண்டாம். நாம் தொடர்ந்து செயல்படுவோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ராமஜோதி அவர்கள்.
2: இந்த ஒரு புதிய விடியல் நம் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையையும் புதிய உற்சாகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும். பக்திமயமான காலை தென்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்களை கேட்டு ரசிக்கவிருக்கின்றோம். நிகழ்ச்சியின் முதலாவதாக ஏ வி ரமணன் பாடியது.
3: கோவிந்தா, நாராயணா, கிருஷ்ணா, முகுந்தா, ஸ்ரீ வெங்கடா சலபதி.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:21. இணைந்திருக்கின்றோம் நேர்களை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல். காலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உன்னி மேனன் பாடியது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேர்களே, இனி தொடர்ந்து நமக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சிகள். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விலைக, 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியின் தினசரி கண்ணோட்டம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 11:02 இன்றைய நேர் நிகழ்ச்சி காத்துட்ருக்கு, 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நிகழ்ச்சி நமக்காக, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், சணல் ஒருங்கிணைந்த திட்டம் தொடர்ந்து திரையிசை, 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, 5:00 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டியில் ஆடை வடிவமைப்பு துறை படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பேராசிரியர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம், 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையை சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள், 9:00 தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் ஸ்ரீ சசிசேகர் வேம்பட்டி பங்கு பெறுகிறார், 9:50 திரை இசை, 10:00 மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் இடம்பெறும். நேயர்களே, இவை அனைத்தும் இன்று நமக்காக வரவிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்.

0: நேர்களே, இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 21 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-90% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10-12 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். சமீபத்தில் விதைக்கப்பட்ட அல்லது நடவு செய்யப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி செய்யவும். வடிகால் வசதி செய்த பிறகு 2-3 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்க அனுமதிக்கவும். ஈரப்பதமான சூழ்நிலைகளில் குலை நோய் ஏற்படுகிறதா என கண்காணிக்கவும். அதன் அறிகுறிகள் தென்பட்டால் எடிஃபன் ஃபோர்ஸ் அல்லது கார்பன்டசம் மருந்தை 1 லிட்டருக்கு 1.0 கிராம் என்ற அளவில் இடவும். நோய் தொற்று காணப்பட்டால் தலைச்சத்து உரங்களை மேலுரமாக இடுவதை தாமதப்படுத்தவும். கடந்த வாரம் மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிடாக்ளோஃபிரட் 70 cc மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி

தீநேர்த்தி செய்து பின் விதைக்கவும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45 முதல் 60 நாட்கள் வயதுள்ள நிலக்கடலைக்கு ஹெக்டருக்கு 400 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைத்து நீர்ப்பாசனம் செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். நிலவும் சாதகமான காற்றின் வேகம், ஈரப்பதம் மற்றும் மேகமூட்டம் காரணமாக மஞ்சள் பயிரில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளது. நோயின் அறிகுறி தென்பட்டால் மாங்கோசெஃப் அல்லது காப்பராக்சி குளோரைட் 0.25% 15 நாட்களுக்கு 1 லிட்டர் நீருடன் கலந்து ஒரு முறை தெளிக்கவும். மழையுடன் காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்கவும். ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ எருவுடன் கலந்து அளிக்கவும். அதிகப்படியான மழைநீரினை சேமிக்க மரத்தினை சுற்றிலும் உட்சரிவாக வட்டப்பாத்தி எடுக்கவும். கொட்டகைகளுக்கு அருகில் நீர் தேங்குவதை தவிர்த்து சுத்தமாக வைத்திருக்கவும். பால் கறப்பதற்கு முன்னும் பால் கறந்த பின்னும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியினை நன்கு கழுவவும். ஈரப்பதமான காலநிலையில் நோய் பாதிப்பை குறைக்க சுத்தமான குடிநீர் மற்றும் தரமான தீவனத்தை கால்நடைகளுக்கு அளிக்கவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கிறது. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, வேளாண்மை இணை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பானது மக்காச்சோள சாகுபடி செய்ய ₹15 லட்சம் கோவை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ₹9.2 லட்சம் மதிப்பீட்டில் தொழில்நுட்ப செயல் விளக்கத்திடல்கள் அமைக்க 137 ஹெக்டர் இலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் வீரிய ஒட்டுரக விதைகள் 15 கிலோகிராம், நுண்ணூட்ட கலவை 12.5 கிலோகிராம், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், திரவ உயிர் உரங்கள் 1 லிட்டர், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், அமெரிக்க படைப்புழுக்களை தடுக்க மெட்டரைசம் அனிசோபிலே 4 கிலோகிராம் 2.5 ஹெக்டருக்கு ₹11,500 மானியத்தில் வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த சத்து மேலாண்மையில் சிறுதானிய நுண்ணூட்டு சத்து 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோகிராம் அதிகபட்சமாக ₹675 மானியமானது வழங்கப்படுகிறது. மேலும் தலைச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் பயிர்களுக்கு வழங்கக்கூடிய திரவ உயிரி உரங்கள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. வீரிய ஒட்டுரக மக்காச்சோள விதைகள் கிலோவிற்கு ₹100 மானியமானது வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்திக் கொண்டு விவசாயிகள் பயன்பெறுமாறு வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பானது நடப்பு 2026 மற்றும் 2027 ஆண்டிற்கான கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசியானது சென்ற 1-7-2026 முதல் வருகின்ற 10-8-2026 வரை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் அமைத்து இலவசமாக போடப்படுகிறது. எனவே கால்நடை வளர்ப்போர் தங்களது அனைத்து பசுவினம் மற்றும் எருமை இனங்களுக்கு விடுபடாமல் கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் தேனீ வளர்ப்பு சம்பந்தமான ஒரு நாள் பயிற்சி வகுப்பானது அளிக்கப்படுகிறது. அதன்படி இம்மாதத்திற்கான பயிற்சியானது வருகின்ற 6-7-2026 திங்கட்கிழமை அன்று அளிக்கப்படுகிறது. பயிற்சியின் முக்கிய அம்சங்களாவன தேனீ இனங்களை கண்டுபிடித்து வளர்த்தல், பெட்டிகளில் தேனீ வளர்க்கும் முறை மற்றும் அதன் நிர்வாகம், தேனீக்கு உணவு தரும் பயிர்கள் மற்றும் மகரந்த சேர்க்கை மூலம் மகசூல் அதிகரிக்கும் பயிர்களின் விவரம், தேனை பிரித்தெடுத்தல், தேனீக்களின் இயற்கை எதிரிகள் மற்றும் நோய் நிர்வாகம். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விளைவோர் பயிற்சி நாளன்று பயிற்சிக்கான கட்டணத்தினை செலுத்தி பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் கேட்டுக்கொள்கிறார். மேலும் இப்பயிற்சியின் இறுதியில் சான்றிதழானது வழங்கப்படுகிறது. பயிற்சி நேரமானது காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் வேளாண் பூச்சியியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர். அலைபேசி எண் 04-22 என்ற கோவைக்குரிய முன்னிணைப்பு எண்ணுடன் 6611-214
மீண்டும் ஒருமுறை 04 2

0: 2 6 6 1 1 2 1 4 என்ற எண்ணில் அழைத்து பயிற்சி குறித்த தகவல்களை கேட்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த விவசாயிகளே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் காளான் வளர்ப்பு சம்பந்தமான ஒரு நாள் பயிற்சி வகுப்பானது அளிக்கப்படுகிறது. அதன்படி இம்மாதத்திற்கான பயிற்சியானது வருகின்ற 6/7/2026 திங்கட்கிழமை அன்று அளிக்கப்படும். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விளைவோர் இப்பயிற்சி நாளன்று பயிற்சிக்கான கட்டணத்தினை செலுத்தி இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். மேலும் இப்பயிற்சியின் இறுதியில் கலந்து கொள்பவர்களுக்கு சான்றிதழானது வழங்கப்படுகிறது. பயிற்சி நேரமானது காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் பயிர் நோயியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர். தொலைபேசி எண் 9629949655 மற்றும் ஒரு எண் 6379298064.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:43. நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் வழிகாட்டி பகுதியில் ஆடை வடிவமைப்பு துறை நேரலையில் வழிகாட்டுகிறார். படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் குறித்து துறை சார்ந்த பேராசிரியர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம். அதைத் தொடர்ந்து 7:32 ஏறும் ஓரும் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையை சேர்ந்த தா. முத்துக்குமார் அவர்கள்.

பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. நமக்காக நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ஆர்கனைசர் வார இதழின் 80வது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அவசர நிலை காலத்தின்போது இந்த இதழ் துணிச்சலாக செயல்பட்டதை நினைவு கூர்ந்தார். துடிப்புள்ள ஜனநாயகத்திற்கு பொறுப்பான ஊடகங்களின் செயல்பாடு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார்.

0: ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் பத்திரிகைகள் அச்சமின்றி கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஊக்குவிப்பதில் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்றும் அவர் கூறினார். ஊடகங்கள் உயரிய தார்மீக நெறிகளுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். ஒருநாள் பயணமாக மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். 480 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாகும். இதனைத் தொடர்ந்து பலோத்ராவில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்கள் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். நாட்டின் முதல் பசுமை எரிசக்தி சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜெய்ப்பூரில் 13,000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ 2ம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு கட்சிகளிலிருந்து தவிகாவில் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்குகள் இருந்தால் விசாரணை தொடரும் என்று கூறினார். ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதில் சட்டமீறல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். மயிலாப்பூரில் நேற்று நடைபெற்ற பிளாஸ்டிக் பைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுவதால் மண் வளமும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணிப்பைகளை பயன்படுத்துவதை அனைவரும் அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே உள்ள நடைமுறையில் சில இடர்பாடுகள் களையப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இடங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பயிர்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நேற்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் மற்றும் அதிகாரிகளுடன் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுடன் அவர்களது கோரிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் சேர்க்கப்படும் என்றும், இது தொடர்பாக விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்கங்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 58 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரசு சேவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தாலும் சில அலுவலகங்களில் பல்வேறு சேவைகளுக்கு லஞ்சம் கேட்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடி

0: மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் சிறப்பு கப்பலை பிரான்ஸ் ஈடுபடுத்தியுள்ளது. பாலஸ்தீன மறுசீரமைப்பு பணியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு அப்துல்லா அபு ஷாவேஸ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மூன்றாவது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் மூத்த குடிமக்களுக்கு இல்லங்களுக்கே சென்று பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நம்ம அரசு வாட்ஸ்அப் தாளத்தை மேம்படுத்துவது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் முன்னணி சமூக வலைதள நிறுவனங்களுடன் நேற்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர், புதிய வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாகவே செஸ் போட்டியில் பல உலக சாம்பியன்கள் தமிழகத்தில் இருந்து உருவாகி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். செஸ் விளையாட்டில் சாதனை படைக்க பல நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்து வருவதாகவும் அமெரிக்கா, சீனா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் சர்வதேச போட்டிகளில் வலுவான வீரர்களுடன் களமிறங்கியுள்ளதால் இந்திய வீரர்களும் சவாலை சந்திக்க தங்களை மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஸ்வநாத் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்தே அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜியாவை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:55.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாவே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
5: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலைகா இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சோ இந்த வீக் ஃபுல்லாமே நம்ம வந்து கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி மூலிகைகளை பாக்குறோம். இன்னைக்கு நம்ம பாக்க போற மூலிகை பாத்தீங்கன்னா, ஒரு கார்டன் இருக்குன்னு வைங்களேன், இந்த செடி இல்ல அப்படின்னா அந்த கார்டன் பூர்த்தியே ஆகாதுங்க. மூலிகைகளின் அரசி அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன டாக்டர் பயங்கர ஹிண்டா விடுகதை மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. துளசி தாங்க. துளசி இல்லாத பூந்தோட்டம் எங்கேயாவது இருக்கா? ஒரு இதை எடுத்துட்டீங்கன்னா கட்டாயமா துளசி துளசி செடி அங்க இருக்கும், இல்லன்னா நிறையவே நிறையாது. சோ அப்படிப்பட்ட பல பயன்கள் தரக்கூடிய துளசியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா? பிருந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. பிருந்தா அப்படின்னு பேர் இருக்கவங்க எல்லாருமே துளசியை மீன் பண்றதா தான் அர்த்தம். இது ஏன் மூலிகைகளின் அரசி தெரியுங்களா? 1000 மேற்பட்ட நோய்களை இது வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க, கட்டுக்குள்ள வைக்கோங்க. அதனாலதான் இதுக்கு ஒரு முக்கியமான பேரே மூலிகைகளின் அரசி. சோ

0: வந்தா சரி பண்ணும், வரும் முன்னாடியும் காக்கும், ஃபியூச்சர்ல வராமலும் தடுக்கும். அவ்வளோ ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காவும் பாஸ்ட்ல நடந்தது இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுது அப்படின்னா அது துளசினால மட்டும்தான் முடியும். துளசி செடி இருக்குன்னு வைங்களா, கட்டாயமா உங்க வீட்டுல வந்து கொசு வர்றது கம்மியாயிரும். நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க, செடி வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சதுக்கு அப்புறமும் அந்த மஸ்கிட்டோ வர்றது வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிரும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் ஒரு ஒரு பேர்ல காய்ச்சல் எல்லாம் வருது. என்ன பேர் வச்சு வேணா நீங்க காய்ச்சல் கொண்டு வாங்க, துளசி சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா காய்ச்சல் கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். ஒரு 10 துளசி இல பெப்பர் எல்லாத்தையும் நீங்க அடிச்சு நல்லா 2 கிளாஸ் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அதை நல்லா கஷாயமாக்கி அரை டம்ளர் ஆக்கி வடிகட்டி குடிச்சு பாருங்க. ஃபீவர் இருந்தா கூட நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அண்ட் இந்த கிளைமேட்ல நீங்க ரெகுலரா கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த கஷாயம் எடுத்தீங்கன்னா ஃபீவர் வராம கூட தடுக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். யூஜெனால் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் இதுல இருக்கிறதுனால வறட்டு இரும்பல் இல்ல சளி கலந்த இரும்பல் எல்லாத்துக்குமே மூக்கடைப்பு, ரன்னிங் நோஸ், தும்பல் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கும் துளசி சாறு வந்து ஒரு பெரிய தீர்வா இருக்கு. இதுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஒரு பேசிக்கான விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு உடம்புல அந்த வியர்வைனால பேட் ஓடர் வரும். நிறைய பேஷண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த வியர்வை நாற்றம் தாங்க முடியல டாக்டர், என் பக்கத்துல உட்காருவாங்க என்ன ஓடிடுறான், எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க, என்ன டியோடரண்ட் போடுறது, என்ன சோப் யூஸ் பண்றதுலாம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன் நல்லா துளசிய மென்னு முழுங்குங்க, இல்ல நீங்க குளிக்கிற தண்ணியில ஒரு ஹாஃப் பக்கெட்டுக்கு நீங்க குளிச்சு முடிச்ச உடனே துளசி இலைய போட்டு வச்சுட்டு அந்த வாட்டரை வந்து நீங்க கடைசியா வந்து மேலுக்கு ஊத்துங்க. கண்டிப்பா அந்த பேட் ஆர்டர், ஓவர் ஸ்வெட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஆல்சோ வாய் துர்நாற்றம் அப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எல்லாருமே சொல்ல தயக்கப்படுற கூச்சப்படுற ஒரு விஷயம் தான் இந்த உடம்பு வியர்வை நாற்றமும் சரி வாய் துர்நாற்றமும் சரி. இந்த வாய் துர்நாற்றம் மாதிரியான விஷயங்களும் நீங்க துளசிய டெய்லியும் மென்னு மென்னு முழுங்கிட்டே இருந்தீங்கன்னா பேட் பிரெத் கூட ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். அவ்வளவு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் இதுல நிறைய இருக்கிறதுனால வாயில கம்ல பிளீடிங் ஆகுறது இந்த மாதிரியான விஷயத்தை கூட கண்ட்ரோல் பண்ணுங்க. சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், உடல் பருமன் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு இதுல கேக்குற எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா இது மூணு அவ்வளவு காமன் ஆயிடுச்சு. துளசி இலைகள் பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணும். இதோட சார் எடுத்து தேன் கூடையும் கொஞ்சம் லெமன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க எங்கெங்கயோ ஓடி குறையாத வெயிட் எல்லாம் குறையும். அதுக்குன்னு டெய்லி துளசி ஜூஸ குடிச்சிட்டு இந்த பக்கம் போய் ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா வெயிட் குறையாது. கொஞ்சம் டயட்டும் கண்ட்ரோல் பண்ணி இந்த ஹோம் ரெமடிஸும் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா நல்லா வெயிட் லாஸையும் என்ஹான்ஸ் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உயர் ரத்த அழுத்தம், நல்லா முத்தின முருங்கை இலை கூட இந்த துளசி இலை ஈக்குவலா எடுத்து அரைச்சு கொஞ்சம் ஜீரா பவுடர் போட்டு நம்ம ஒரு கஷாயம் மாதிரி குடிச்சோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்தமும் கண்ட்ரோல் ஆகும். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப காமனா எல்லாருமே கேள்விப்பட்ட விஷயம் தான். சோ இதெல்லாம் பண்ணும் போது நமக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகுது, ரத்த அழுத்தம் குறையுது, வெயிட் கூட குறையுது. அண்ட் ஆல்சோ ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளுக்கு துளசி இலைய அரைச்சு பேக் மாதிரி பூசினாலும் ஸ்கின் சார்ந்த தொந்தரவுகள் குறையுது. அண்ட் லாஸ்ட் ஒன் என்னங்க, எப்பயுமே இளமையா இருக்கணும் அப்படின்னா நீங்க டெய்லி குடிக்கிற தண்ணியில ஒரு 10 துளசி இலைய போட்டு வச்சு அந்த வாட்டர் எடுக்க ஆரம்பிச்சீங்கனாலே ஸ்கின் பயங்கரமா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அண்ட் குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு நேச்சுரல் டீடாக்ஸ் சொல்லுவாங்க, ரொம்ப மலம் டைட்டா போகுது, பாடியில டாக்ஸின்ஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வெளியேற்றுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் துளசி. சோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இதை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதுவும் குறையாது. இது கூட அது சார்ந்த உணவு முறைகளையும் அடாப்ட் பண்ணுங்க. எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வாய்ஸ் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: மருத்துவமனையின் நலமே விளைக.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் உங்க கூட ஜாயின் பண்ணிருக்கேன். நான் உங்க ஐஸ்வர்யா.

சூப்பரான ஒரு மூணு முத்தான பாட்டை கேட்டு வந்துட்டோம். அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திற்காக ஃபர்ஸ்ட் பாட்டாக கேஜே யேசுதாஸ் பாடியது, இசை இளையராஜா. செகண்ட் சாங் மரகத வீணை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா. தேர்ட் சாங் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சரண், பல்லவி வசந்தா பாடியிருக்காங்க. டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திற்காக உங்களை தான் சொல்கிறோம் டார்லிங் அப்படின்னு. நேரில் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேர்களை, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமி கண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நிலோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். இந்திய செமிகண்டக்டர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட முதல் 4 திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். சுமார் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆலையில் வர்த்தக ரீதியான உற்பத்தி இன்று தொடங்குகிறது. இந்த ஆலை முழு திறனுடன் செயல்படும் போது ஆண்டுக்கு 500 கோடி செமிகண்டக்டர் சிப்புகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும். இது இயற்கை நுண்ணறிவு மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட கணினி தேவைகளுக்கான சில்லுகளின் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்ய பெரிதும் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடு

0: நாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் நேற்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் உள்துறை செயலர், வேளாண் துறை செயலர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மழை குறைவாக பெய்துள்ள மற்றும் வறட்சி ஏற்படவுள்ள பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எல் நினோ பாதிப்பால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை போக்குவதற்கு வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பிற அமைச்சகங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். மழைப்பொழிவு குறைவாக உள்ள பகுதிகளில் மாநில அரசுகளுடன் இணைந்து எந்தெந்த பயிர்களை விதைக்கலாம் என்பது குறித்து விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனை வழங்க அவர் அறிவுறுத்தினார். குறைந்த நீர் தேவை கொண்ட தீவனம், சிறுதானியங்கள், பருப்பு வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களையும் தொடர்ந்து கண்காணிக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகளை திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வர்த்தக வாரிய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டிலேயே ஆண்டு ஏற்றுமதியில் சுமார் 15% இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் மற்றும் மந்தநிலைக்கு மத்தியிலும் கடந்த நிதியாண்டில் இந்தியா அதிகபட்ச ஏற்றுமதியை பதிவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநில அரசுகள், ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்புகள் மற்றும் தொழில்துறை சங்கங்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்க 7 அம்ச திட்டத்தை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் எக்ஸன் புரோவன்ஸ் நகரில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார மற்றும் நிதித்துறை ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் நிதித்துறை அமைச்சர் திரு ரேலன் லெஸ்குரே ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர்கள், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக பிரெஞ்சு மேம்பாட்டு முகமை ஆற்றி வரும் பணிகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்ததுடன் வருங்கால திட்டங்களுக்கான வாய்ப்புகளையும் வரவேற்றனர். இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே நிலவும் பொருளாதாரம், நிதி, தொழில்நுட்பம், முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த கூட்டம் உதவும் என்று இருதரப்பினரும் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளின்போது சுமார் 33,14,000 படிவங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. வீடு வீடாக சென்று படிவங்களை விநியோகிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வரும் 29 வரை ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஏற்கனவே உள்ள வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்க உள்ளனர். வாக்காளர் பட்டியல் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஆகஸ்ட் 5 முதல் செப்டம்பர் 4 வரை சமர்ப்பிக்கலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 7 வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. இதுகுறித்து 2 விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில தலைமை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. சளி மற்றும் கண் சிவத்தல் பாதிப்புக்காக அந்த குழந்தை பண்டா அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மருத்துவர்கள் மூக்கில் செலுத்த வேண்டிய சொட்டு மருந்தை தவறுதலாக குழந்தையின் கண்களில் செலுத்தியதன் காரணமாக தொற்று ஏற்பட்டு குழந்தை தனது பார்வையை இழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் சமீபத்தில் பெய்த

0: கன மழை, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுவை மத்திய அரசு அனுப்பி வைக்கவுள்ளது. அசாமின் பல மாவட்டங்களில் வெள்ளநீர் அபாயகரமாக அதிகரித்து வருவதையும் அருணாச்சல பிரதேசத்தின் மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் சாலை தடைகள் ஏற்பட்டுள்ளதையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் உள்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை முழுமையாக மதிப்பீடு செய்ய இந்த குழுவின் நேரடி கள ஆய்வு மிகவும் அவசியமானது என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மூன்றாவது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் யாத்ரீகர்கள், சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் பொழுதுபோக்கிற்காக ஜம்முதாவி நதிக்கரையில் புதிய படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை ஜம்மு மாநகராட்சி ஆணையர் டாக்டர் தேவன்ஷ் யாதவ் தொடங்கி வைத்தார். பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் தாவி நதிக்கரையை ஒரு சிறந்த நகர்ப்புற சுற்றுலா தலமாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குஜராத், கொங்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த இரண்டு நாட்களுக்கு கிழக்கு ராஜஸ்தான், கிழக்கு மத்திய பிரதேசம், கடலோர கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மரத்வாடா, மேற்கு ராஜஸ்தான் மற்றும் நாட்டின் தெற்கு பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்தி அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தியது. இன்று காலை 7 கொலம்பியா, கானா இடையிலான ஆட்டமும், 10:30 கனடா, மொராக்கோ இடையிலான ஆட்டமும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல் நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து சென்னை மெட்சென்ட்லேருந்து வந்துள்ள தட்பவெப்பநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம கோயம்புத்தூர்ல வந்து 27 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 23 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியுள்ளது. திருப்பூர்ல 29 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகலாம். அதே போல சேலத்தில் 30 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், குறைந்த 24 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் 27 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். அங்கே லேசான மழைச்சாரல் வந்துட்டு இருக்கு. இங்க கூட நம்ம கோயம்புத்தூர்ல கூட பாத்தீங்கன்னா லேசான மழைச்சாரல் காலையில நம்ம ஸ்டுடியோ கிளம்பி வர நேரத்திலேயே வந்து தூரிட்டே இருந்துச்சு இல்லையா. சரி, அடுத்தது நம்ம நீலகிரியில பார்க்கும்பொழுது 19 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இன்றைக்கான கேள்வி என்ன ஐஷு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் முதல் டிஃபென்ஸ் கோ டெவலப்மெண்ட் ஒப்பந்த கையெழுத்திட்டாங்க? இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் முதல் டிஃபென்ஸ் கோ டெவலப்மெண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்லயும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர்லயும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. மூடுபனி திரைப்படத்திற்காக பாடியது மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியின் தினசரி கண்ணோட்டம்.
1: சாம்பியன்ஷிப் 2026.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, டைம் கரெக்டாக 7:35 ஆயிட்டுருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் முதல் டிஃபென்ஸ் கோ டெவலப்மெண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வியாக கேட்டிருந்தோம். அதில் வந்து நிறைய நண்பர்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி வந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இனிய காலை வணக்கத்தோடு கோணமலையிலிருந்து ஆனந்தன் மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. சுமதி கனகராஜ் தமிழ்நகர் செமிப்பாளையத்திலிருந்தும், அதே போல் சூலூர்லிருந்து கணேசமூர்த்தி, அள்ளிநகரத்திலிருந்து எஸ் மகாதேவன், அவரும் வந்து கரெக்டான ஒரு விளக்க உரையவே வந்து நமக்கு பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம அப்புறமா சொல்லலாம். பீடம்பள்ளியிலிருந்து வாசுதேவன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவினாஷிலிருந்து பிரபுதேவி ஸ்ரீ சாய் அவங்களும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. திருப்பூர் வெளியங்காடு பகுதியிலிருந்து மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சண்முக சுந்தரம் விநாயகபுரத்திலிருந்தும், கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜோதி ரமேஷ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கொள்மங்குடம் ராமகிருஷ்ணன், அடுத்ததாக நம்மளுடைய போஸ்டரை நமக்கே திருப்பி அனுப்பி இதுதாங்க ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. இவரோட பேர் நம்ம படிச்சிட்டோம், ரிப்பீட் ஆகக்கூடாது. அடுத்ததாக யார், தெக்கலூர்லேருந்து சண்முக சுந்தரம், ராஜேஸ்வரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. கலை ஹேமா இவங்களும். அடுத்தது அவினாஷி, ராயம்பாளையத்துலேருந்து பாலசுப்ரமணியன். அடுத்ததாக யார், இங்கிருந்து அன்புராணி எங் நியூஸ் ஆனார் ஆப்பில் கேட்டுட்ருக்காங்க போல இருக்கு, சென்னையிலிருந்து. சூப்பர். அடுத்ததாக மணக்கடை பகுதியிலிருந்து கார்த்திக், கீதாஞ்சலி, ஸ்ரீனிகா, அத்விக் இவங்க எல்லாரும் வந்து சரியான ஆன்சரை தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, ஆனந்த ஆராதனை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது, கேட்கலாமா?

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:40.
1: இன்று
2: சர்வதேச கூட்டுறவு தினம். உலக நாடுகளின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் கூட்டுறவு நிறுவனங்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையிலும் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தவும் உலக நாடுகளின் அமைதியை நிலைநிறுத்தவும் கூட்டுறவு நிறுவனங்களுடன் இணைந்து மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து ஒன்றிணைந்து செயல்படவும் 1923 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை சர்வதேச கூட்டுறவு தினமாக கொண்டாடப்படுகிறது. வாழ்வாதாரம், வேலைவாய்ப்பு, வறுமை குறைப்பு, தாழ்வு மனப்பான்மையை குறைத்தல், உலக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்தல் ஆகியவற்றை ஆதரித்து மக்களுக்கும் சமூகங்களுக்கும் இடையே பாலமாக செயல்படும் கூட்டுறவு நிறுவனங்களை பாராட்டுவதே இந்நாளின் நோக்கமாகும். இந்த ஆண்டு அமைதியான உலகத்திற்கான கூட்டுறவுகள்

0: என்கிற மைய கருத்தில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது.
1: இன்று
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 7:42 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் முதல் டிஃபென்ஸ் கோ டெவலப்மெண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. ஸோ அதில் வந்து நிறைய நண்பர்கள் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நெல்லிமேடு பூங்குழலி நாகராஜ சோழன் வந்து சரியான விடை கொடுத்துருக்கிறது. அதே போல் வெள்ளிக்குப்பம் பாளையம் சங்கரேஸ்வரன் மஞ்சுளா தர்ஷன் கீதா அவங்களும் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக சின்னவதம்பச்சேரியிலிருந்து ஈஸ்வரி பரமசிவம் தர்ஷினி பிரியா ஸ்ரீவர்ஷன் பிரித்திகா இவங்களும் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருங்க நைட் வரைக்கும். அடுத்ததாக காலை வணக்கமுங்கோ செந்தில்குமார் தங்கமணி நந்தனா லோகிதா அதே போல ரமணம் முதலிப்பதிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. காலை வணக்கத்தோட சேர்த்து இதுக்கான விடையும் நீங்க அனுப்புங்க. பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன் வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க. கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலிருந்து கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம் சரியான ஆன்சரு. கோவை ரத்தனபுரியிலிருந்து ராஜா முகமது கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதே போல அரங்கவள்ளி ராஜாராம் பதில் கொடுத்துருக்கிறாரு. இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. ராயப்பன் ரெகி ஜெஃப்ரி ரீனா இவங்க எல்லாரும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. மனோ கிருஷ் ரெட்ஃபில்ஸ்ல ரோட்ல இருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பூபதி ஸ்ரீனிவாசன் சாமுண்டிபுரத்திலிருந்தும் வணக்கம் தொட்டம்பாளையத்திலிருந்து பழனிசாமி மெசேஜ் பண்ணிக்கிறாரு. பெருமாள் சாமி சுமதி சாவகட்டுப்பாளையத்திலிருந்தும் கோவிந்தராஜ் மாரி செட்டிபதி இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல தென் பொன்முடி சுரேஷ்குமார் ராஜாமணி அவங்களும் வந்து கரெக்டான விடை கொடுத்துருக்காங்க. சிங்கானூர்லிருந்து ஜெயலட்சுமி கனியூர்லிருந்து அண்ணாதுரை பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி இந்திரப்பிரியா அகல்யா மூக்கனூர் பகுதியிலிருந்து வணக்கம் கோயம்புத்தூர் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம் இதற்கான விடை இதுதான் அப்படின்னு சொல்லி விவேகானந்தன் தேவி சௌமியா பூபனா கொழுங்கொண்டான் பகுதியிலிருந்து பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு பகுதியிலிருந்து அதே போல ராஜா மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு தேவராயபுரத்திலிருந்து. ஸோ இத்தனை நேர்கள் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களோட மெசேஜை படிக்க படிக்க ரொம்ப எங்களுக்கு ஆசையாக இருக்குது ஆர்வமாக இருக்குது. இதற்கான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடலுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டு ரசிங்க.

தாய் வீடு திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, எஸ் ஐ சங்கர் கணேஷ். நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி பகுதியில் ஆடை வடிவமைப்பு துறை படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பேராசிரியர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா. முத்துக்குமார் அவர்கள்.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:51. இனி கேட்கலாம்.
4: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
5: கடல் தாவரங்கள் என்பது கடல் மற்றும் கடற்கரை பகுதிகளில் இயற்கையாக வளரும் தாவரங்கள் ஆகும். இவை கடல் சூழலின் சமநிலையை பேணுவதில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கடற்பாசி, கடல் புற்கள் ஆகியவை முக்கியமான கடல் தாவரங்கள் ஆகும். இத்தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலம் தங்களுக்கு தேவையான உணவை தயாரித்து உயிரினங்கள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. கடல் தாவரங்கள்

0: பல வகையான மீன்கள், நண்டுகள், இறால்கள், கடல் ஆமைகள் மற்றும் பிற கடல் உயிரினங்களுக்கு உணவாகவும் பாதுகாப்பான வாழிடமாகவும் விளங்குகின்றன. மேலும் கடல் நீரின் தரத்தை மேம்படுத்தவும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைக்கவும் உதவுகின்றன. கடற்கரை அரிப்பை தடுத்து மணல் நகர்வை கட்டுப்படுத்துவதிலும் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. கடற்பாசிகள் உணவுப் பொருட்கள் தயாரிப்பிலும், மருந்து தயாரிப்பதிலும், உர உற்பத்தியிலும் மற்றும் அழகு சாதனப் பொருட்கள் தயாரிப்பதிலும் பயன்படுகின்றன. கடல் மாசுபாடு, பிளாஸ்டிக் கழிவுகள், எண்ணெய் கசிவு, காலநிலை மாற்றம் மற்றும் அளவுக்கு மீறிய வள பயன்பாடு போன்ற காரணங்களால் கடல் தாவரங்கள் அழிவை சந்தித்து வருகின்றன. இதனால் கடல் உயிரினங்களின் வாழ்வும் பாதிக்கப்படுகிறது. எனவே கடல் மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், கடல் வளங்களை பாதுகாத்தல் மற்றும் பொதுமக்களிடம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மிகவும் அவசியம் என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள். கடல் தாவரங்களை பாதுகாப்பதன் மூலம் வளமான கடல் சூழலையும் ஆரோக்கியமான எதிர்காலத்தையும் நாம் உருவாக்க முடியும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 7:53. இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் முதல் டிஃபென்ஸ் கோ டெவலப்மெண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் சரியான விடை கொடுத்துட்ருக்காங்க. என்னோட பெயரை படிக்காம போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நியாயமா அடுக்குமா அப்படின்னு தான் கேட்கணும். யாருக்கு கேட்டிருப்பா, அவங்களுக்கு கேட்டிருக்கு. உங்க பேர் ரெண்டு டைம் நான் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து படித்தேன். பாண்டியநகர்லேருந்து ரங்கராஜ், வீரேஸ்வரி, சுரேஷ், வான்மதி, நாகராஜ், சித்ரா சரியான விடை கொடுத்துருக்காங்க. ஹோப் காலேஜிலிருந்து பிரணயா, குகன் சரியான விடை. அதற்கு பிறகு ஸ்ரீவர்ஷன் அவங்களும் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சுதீஷ் கோத்தகிரியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. அதே போல பரணிதரன், யஷ்வந்த், லக்ஷன், ராதிகா, நாம், முத்துக்குமார் அவரும் சரியான விடை கொடுத்திருக்காங்க வெள்ளிக்குப்பம் பகுதியிலிருந்து. அதற்கு பிறகு வாணி, லக்ஷ்மி, முத்துகிருஷ்ணன், அவினாஷியிலிருந்தும், குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்தும், சண்முக சுந்தரம் அவங்களும் சரியான விடை கொடுத்திருக்கீங்க. அதே போல கே என் பாளையம், பேச்சி முத்து சரியான விடை கொடுத்திருக்கீங்க. கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முகானந்தம், சாமிச்செட்டிப்பாளையத்திலிருந்து கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவஹர், ஹரிப்ரியா, ஜிஸ்னவ், யுகன் இவங்களும் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்கிறீங்க. அடுத்ததாக சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்தும், எஸ் ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி, மணிநகரம், மதுரையிலிருந்து, பிரமிளா, வெங்கடாபுரத்திலிருந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. அதே போல ஜெய், ரித்விக், விஜயகுமார், உமாமகேஸ்வரி, கனிஷ்க், அபினவ் இவங்கெல்லாம் ஆலங்கொம்பு தண்ணியதரம் பகுதியிலிருந்து. சரி, இன்றைக்கான கேள்வி அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் முதல் டிஃபென்ஸ் கோ டெவலப்மெண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க? இது எப்போ அப்படின்னா, கரெக்டா 2 நாட்களுக்கு முன்னாடி, July 2, 2026 இதே வருடம் 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியில நடைபெற்ற 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாட்டில் இரு நாடுகளும் முதல் முறையா பாதுகாப்பு துறையில் டிஃபென்ஸ் இணைந்து தொழில்நுட்பத்தை உருவாக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஜப்பான் நாட்டோட தான் இணைந்து நம்ம சைன் பண்ணியிருக்கிறோம். இந்த கான்ட்ராக்ட், இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை உருவாக்க போகுது. முதல் திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிகார்ன் நாவல் ரேடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேடியோ ஆண்டனா, இந்த கடற்படை தகவல் தொடர்பு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது இந்திய போர்க்கப்பல்களினுடைய தகவல் தொடர்பு திறனை வந்து பாதுகாப்பை மேம்படுத்த உதவும். அதனால இந்தியா சமீபத்தில் ஜப்பான் நாட்டுடன் முதல் டிஃபென்ஸ் கோ டெவலப்மெண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கு. ஆன்சர் பண்ண அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம தெரிவிச்சுக்கலாம். நேர்களை தொடர்ந்து சேவை செய்திகள். திருப்பூர் தென்தாரையில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பெரியகாளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெரும் சாந்தி விழா 5/7/2026, அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை 5:45 மேல் 7 மணிக்குள் நடைபெறும். ஸோ இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோவிலுக்கு சென்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். கோயம்புத்தூர்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி நிறைவு பெறப்போகுது. நிறைவான பாடல் நமக்காக காத்துட்டே இருக்கு. மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, இசை தேவேந்திரன். இன்னைக்கு என்ன நாள்? சனிக்கிழமை. சூப்பரான அட்டகாசமான பாடல்கள் நமக்கு சனிக்கிழமையை குதூகலப்படுத்துவதற்காக காத்துட்டு இருக்கு. எப்போ 9 மணிக்கு உங்களை மீட் பண்றேன் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு வர்றோம், பட்டையை கிளப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இது வரைக்கும் உங்க கூட நினைச்சிருந்தது நான் உங்க ஐஸ்வர்யா.

0: இந்த பாடலை மீண்டும் 9 மணிக்கு கேட்கலாம்.
1: மிருதுளா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்ட மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று

0: அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வெர்தே அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜிலியாவை வென்றது. கொலம்பியா கானா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் கானா 1 அடித்து முன்னணியில் உள்ளது. 12:30 கனடா மொராக்கோ இடையிலான ஆட்டம் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இனி தொடர்ந்து கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே சுதாபிரியா.

கேட்டு பாடல் திருட்டு பயிலை திரைப்படத்திற்காக கே கே மற்றும் கண்மணி பாடியது. பாடலுக்கு இசை பரத்வாஜ், பாடலாசிரியர் வைரமுத்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நம்ம பொதுவாக ஒரு சுற்றுலா போனோம் அப்படின்னா அங்கே பிரம்மாண்டமான மரங்களை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துப்போம் இல்லையா. அதே போலவே சில மரங்கள் அது எவ்வளவு காலமாக நிலைத்து நிற்குது அப்படிங்கிறதாலேயே ரொம்ப பிரபலமாக இருக்குது. அறிவியல் ரீதியாக அரோகேரியா அரோகானா அப்படின்னு அழைக்கப்படுற மங்கி பசில் மரம், அதனுடைய மூதாதையர்கள் டைனோசர்களோடு இந்த பூமியை பகிர்ந்து கொண்ட அளவுக்கு மிகவும் தொன்மையான ஒரு பரம்பரையைச் சேர்ந்த மரம். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தனிப்பட்ட மரங்களோட வேரமைப்புகள் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்குது. சிலி மற்றும் மேற்கு அர்ஜென்டினாவோட மிதவெப்ப மண்டல மழைக்காடுகளை தாயகமாக கொண்ட இந்த மரம் சிலியினுடைய தேசிய மரமும் கூட. தலைமுறை தலைமுறையா உணவு மற்றும் சடங்குகளுக்காக இதை சார்ந்திருக்கும் பழங்குடி சமூகங்களுக்கு இது ஒரு கலாச்சாரத்தோட அடித்தளமாகவும் பூமியில் இருக்கிற தனித்துவமான தோற்றமுடைய ஊசியிலை மரங்கள்ல ஒன்றாகவும் இந்த மரம் இருக்கு. இதற்கே மங்கி பசில் மரம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா ஒரு செவிவழி கதையும் இருக்கு. அந்த கதை என்னன்னா, ஒரு 1850 ஆண்டுகள்ல ஆங்கிலேய வழக்கறிஞர் சார்லஸ் ஆஸ்டின் காரன் வாலிஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த மரத்தை பார்த்து இதுல ஏறுவது ஒரு குரங்கிற்கு கூட புதிரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனால மங்கி பசில் அப்படிங்கறத சேர்த்து இந்த மரத்துக்கு மங்கி பசில் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க.

0: கேட்ட பாடல் சுந்தர புருஷன் திரைப்படத்திற்காக கே சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை சிற்பி பாடலாசிரியர் வைரமுத்து.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: Have covered the news on the rapidly warming oceans, raising the likelihood of heat waves, droughts, and heavy rainfall across large parts of the world. Hindustan Times writes El Nino to intensify rapidly by September, set off weather chaos. A headline in the Statesman says India emerges as one of the lowest cost major solar power markets globally. Sent to summon Meta officials over alleged child sexual abuse ads on Instagram, cites the Times of India. An editorial in the Pioneer states a recent judgment in the Apex Court, the landmark judgment, recognizes homemakers as nation builders. The article adds that 15-17% of the GDP is contributed by unpaid caregiving work, household or unrecognized work. The Asian Age and all other dailies have noticed the Defence Acquisition Council clearing over 50,000 crore rupees of military purchases for all three services to boost combat readiness. All the dailies have noticed the government's order on removal of the three Chinese apps after these were allegedly found being misused for stalling e-rickshaws. The Hindu writes SIT likely to re-audit Ram Temple Trust accounts for 5 years. And finally, a report in Times of India states Bangalore, Chandigarh and Delhi having the highest average income in the country. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to launch several development projects in Rajasthan and Gujarat today to inaugurate country's first greenfield integrated refinery cum petrochemical complex in Balotra. Gujarat anti-terrorist squad arrests 8 people associated with Pakistan-based terror outfit Jaish-e-Mohammed. Centre reviews below normal rainfall situation and potential drought conditions in certain areas across country due to El Nino. IMD issues a red alert for heavy to very heavy rainfall over Gujarat, Goa, Maharashtra and Odisha for today. In FIFA World Cup, Argentina enter round of 16 after defeating Cabo Verde in a thrilling 3-2 encounter at Miami. Egypt also cruise into pre-quarterfinals and men in blue to take on England in second T20 in Manchester this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:30:19. நமக்கு தூங்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா தூங்கும் போது சில பேருக்கு எந்த மாதிரியான கனவு வரும் அப்படின்னா, உயரத்துல இருந்து அப்படியே கீழே விழுவுறது மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு நம்ம வந்து திடீர்னு தூக்கத்துல இருந்து அப்படியே வெளிச்சுக்குவோம். இப்படி இந்த உணர்வு நமக்கு மட்டும் இல்ல, 10-7 பேருக்கு, அதாவது ஒரே நேரத்துல இது வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனுடைய தீவிரம் நபருக்கு நபர் வேறுபடுமா, சிலருக்கு இது மென்மையா இருக்குமா, அவர்களே அதை உணராம பக்கத்துல இருக்கிறவங்க தான் என்னடா வித்தியாசமா இது பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து சொன்னாதான் இருக்கும். ஆனா சில பேருக்கு நம்ம தூக்கமே போய் நம்ம எந்திரிக்கிற அளவுக்கு வந்து இந்த உணர்வு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க அப்படின்னா, ஹிப்னிக் ஜர்க் அப்படிங்கறதா இந்த நிலைக்கு பேரா, அதாவது தூக்கத்தில் ஏற்படும் தன்னிச்சையான தசை இருக்கம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க. ஒரு நபர் விழிப்பு நிலையில் இருந்து தூக்க நிலைக்கு மாறும்போது தூக்கத்தின் முதல் அல்லது இரண்டாம் நிலையில அந்த மேல இருந்து கீழே விழுகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு நம்ம சட்டுன்னு எழுப்போம் இல்லையா, அதை வந்து ஹிப்னிக் ஜர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.

கேட்ட பாடல் மதுர திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் மதுபாலகிருஷ்ணன் பாடியது. பாடலுக்கிசை வித்யாசாகர், பாடலாசிரியர் யுகபாரதி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 8:36:24. பொதுவாக மஞ்சள் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியத்தில் கலந்த ஒரு விஷயம். நம்ம சமையலாகட்டும், இல்லை குளிக்கணும் அப்படின்னா நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற ஒரு பழக்கம்லாம் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா. அந்த மாதிரி பிரான்சில் நடைபெற்ற 52வது G7 உச்சி மாநாட்டில் லகடாங் மஞ்சள் உலகளாவிய கவனத்தை பெற்றிருக்கு. உலக தலைவர்களுக்கு வழங்கப்படும் பரிசுகளில் ஒன்றாக இந்த மஞ்சளும் இடம்பெற்றது. இந்த மஞ்சள் புவிசார் குறியீடும் பெற்றிருக்கு. இது இந்த மஞ்சளோட தனித்துவத்தையும் பாரம்பரியத்தையும் உலகத்திற்கு உணர்த்துவதாக இருக்கு. இது எங்கு விளையுது அப்படின்னா மேகாலயாவோட ஜெயின்டியா மலைகளில் விளையுது. குர்குமின் சாதாரண மஞ்சள்ல 2%-லிருந்து 3% மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த லகடாங் மஞ்சளில் 7%-12% வரை அதிகமாக இருக்கான். குர்குமின் தான் மஞ்சளுக்கு மஞ்சள் நிறத்தையும் மருத்துவ குணங்களையும் தருது. இது அடர் ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதனுடைய நறுமணம் மிகவும் தனித்துவமானதாக இருக்குது.

0: கேட்ட பாடல் வேதம் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடலாசிரியர் ப. விஜய்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
2: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.

0: விவசாயிகளே, ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில் இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500 8 5 3 5 3 1.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட். பெருநாட்டில் சுமார் 500 ஆண்டுகள் பழமையான இன்கா சேமிப்பு கிடங்கு லிருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, 2 உருளைக்கிழங்கு கட்டிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவை ஸ்பானிய படையெடுப்பிற்கு முந்தைய காலத்தைச் சேர்ந்த உறைநிலையில் உலர்த்தப்பட்ட உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுல கண்டறிஞ்சிருக்காங்க. சூனோ அப்படின்னு அழைக்கப்படுற இந்த உரைப்பணியில உலர்த்தப்பட்ட உருளைக்கிழங்குகள் ஒரு காலத்துல இன்கா பேரரசோட உணவு விநியோகத்தின் முதுகெலும்பாக இருந்தது. மேலும் இவை மிக எளிதில் சேதமடையக்கூடிய ஒரு பொருளாக இருந்ததால தொல்பொருள் தளங்கள்ல கிட்டத்தட்ட இதுவரை அது கண்டுபிடிக்கப்பட்டதில்லை. ஆனா இப்ப முதன்முறையை அது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இந்த பேரரசு தனது மிக முக்கியமான உணவு ஆதாரங்களில் ஒன்றை ஆண்டிஸ் மலைத்தொடரிலிருந்து 100 கணக்கான மைல்கள் தொலைவில் இருக்கிற பசிபிக் பெருங்கடல் வரை கொண்டு சென்றது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றா இருக்கு.

0: Brenda, நான் உன் சொல்லவா. ஹாய், லவ். நானா எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்கிட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன், பாப்பா
1: சல
0: பாத்திரம். ஐயோ, வேணாம் வேணாம், நீ சொல்றதுக்கு நான் கிளம்பினாயிட்டா, அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன். பிருந்தா.

0: கேட்ட பாடல் ஆசை ஆசையா திரைப்படத்திற்காக ரஞ்சித் பாடியது. பாடலுக்கு இசை மணி சர்மா, பாடல் ஆசிரியர் வைரமுத்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. நேரம் 8:50.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன். நிறைய தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயில அடைச்சுட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்ட போனாங்க. அவன் ஒரு தவறும் பண்ணல, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மன்னன் வந்து யோசனை பண்ணான், அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான். அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனால் ஒரு கண்டிஷன். அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன் சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் வந்து கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போகிறேன், 1 மாதத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போகிறேன். 1 மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து எடை போட்டு பார்ப்பேன். அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடியிருக்கக்கூடாது. எடை கூடியிருந்தா உனக்கு விடுதலை கிடையாது. என்ன சொல்கிற அப்படின்னா பையனுக்கு ஒன்றும் புரியல, பயமாக போயிட்டுது. குழம்பிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறான். சரி, 1 நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோடு வெளியில் வந்தான். அங்கே ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதா ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி வந்து நின்னா, உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். மன்னன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு 1 மாதத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியாக உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓடிட்டு போயிட்டான். 1 மாதம் தினமும் தவறாமல் அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். 1 மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து அரண்மனைக்கு ஓட்டிகிட்டு போனான். மன்னன் அதை எடை போட்டு பார்க்குறான், எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை வந்து விடுதலை பண்ணிவிட்டான். சரி, ஆட்டுக்கு எடை கூடாமல் இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன?

0: என்ன, அது வேற ஒன்றும் இல்லை, அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணில் படுற மாதிரி ஒரு ஓநாயை கட்டி போட சொன்னார். அவ்வளவுதான், ஆட்டுக்கு ஓநாய்ங்கிறது பிறவி பகை. ஓநாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துக்கிட்டே தீனி சாப்பிட்டுது, எடை கூடலை. அதுதான் ரகசியம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னென்னா, நாமெல்லாம் சாப்பிட்றப்போ மனசும் உடம்பும் அமைதியாக இருக்கணும். அப்போ தான் அது உடம்புல ஒட்டும். அவசரத்துலேயும் பயத்துலேயும் சாப்பிட்டா அது சரியாக ஜீர்ணமாகாது. இன்னொரு ராஜா இருந்தார், அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் அடைச்சி விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னார். என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை உன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன், நீ அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அது அதுக்கு சரியான பதிலை சொல்லணும், அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான், சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டியை பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன நடந்தது தெரியுமா, ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவாக அதுக்கிட்ட போனான். அது காதுகிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் என்ன மாதம்னு கேட்டான். அது உடனே மேன்னு கத்திச்சு, இவன் விடுதலை ஆயிட்டான்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே ஐஸ்வர்யா. 9 மணிக்கு கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்களை இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் டைம் கரெக்டா 9:02 சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். உண்மையிலேயே சிறுவாணி சாரல் தான், ஏன்னா சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. சிறுவாணி சாரல் அதுமா நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்னைக்கு சூப்பரான அட்டகாசமான சாங்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இனிமையான 80கள் மற்றும்

ஆரம்ப கால 90கள் பாடல்கள் உங்களுக்காக, உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடல்கள். இந்த ஒரு மணி நேரம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ 103 டியூனிங் பண்ணி செம்மையாக கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் உங்கள் ஐஸ்வர்யா.

ஐ லவ் இந்தியா திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா. சிறுவாணி சாரலில் சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டுருக்கோம். தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பொன்னுமணி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா பாடலை கேட்கலாமா?

அடி செக்க அப்படின்னு சொல்லி பாட்டு கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் என் சுரேந்தர் பாடியது வள்ளி திரைப்படத்திற்காக. இனிமையான என்பதுகள் ஆரம்பகால தொண்ணூறுகளின் அட்டகாசமான பாடல்களை ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். சிறுபாணி சாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரங்கேற்ற வேலை திரைப்படத்திற்காக சித்ரா மனோ பாடியது இசை இளையராஜா.

சிறுவாணி சேனல் நிகழ்ச்சியில் சூப்பரான சாங்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்கோம். கேஜே யேசுதாஸ் வர்ணலதா பாடிய பாடல் கேட்டோம், தர்மதுரை திரைப்படத்திற்காக. தொடர்ந்து வரக்கூடிய பாடல் நமக்காக மீரா திரைப்படத்திலிருந்தே கேஜே யேசுதாஸ், கே எஸ் சித்ரா பாடியது. இசை இளையராஜா.

எஸ் சித்ரா பாடியது தாயமுன்னு திரைப்படத்திற்காக இசை இளையராஜா. இனிமையான என்பதுகள் ஆரம்பகால தொண்ணூறுகளின் மறக்க முடியாத பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் 9:39 தொடர்ந்து வரக்கூடிய பாடல் தர்மசீலன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை இளையராஜா.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்,
1: ஒரு விவசாயினா அவர் வந்து ஏதோ மார்க்கெட்ல மண்டியில கொண்டு போய் போடக்கூடாது, அவருக்குன்னு ஒரு 100 ஃபேமிலிக்கு வந்து உணவை வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த விவசாயம் சக்சஸ்ஃபுல்லா வருவாரு. நம்ம நினைக்கிற மாதிரி நாட்டரகங்களை வந்து இன்னும் எளிமையா வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போக முடியும்.
2: இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

பாதங்கள் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். மனோ லேகா பாடியது, இசை இளையராஜா. இணைந்திருக்கின்றோம் நேர்களை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் நமக்காக பருவராகம் திரைப்படத்திலிருந்து KJ யேசுதாஸ் S. ஜானகி பாடியது, இசை ஹம்சலேகா.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
3: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு சிறுவாணி சாரல்ல சூப்பரான இனிமையான 80கள் மற்றும் ஆரம்பகால 90கள் அப்படின்னு அடிசக்க பாடல்களை வந்து கேட்டு ரசிச்சோம். இப்போ நிறைவான பாடலாக நமக்காக என் தங்கை கல்யாணி திரைப்படத்திலிருந்து பாடல் வரப்போகுது. SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா பாடியது. இசை டி ராஜேந்தர். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது நான் உங்கள் ஐஸ்வர்யா.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கிப்பட்ட மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். அமோனியா வாயு கசிவால் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 4 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து திருவள்ளூர் மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் 1,67,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு மாநிலம் முழுவதும் 222 மையங்களில் இன்று நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் முத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இனி கேட்கலாம் இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நேயர்களோட விருப்ப பாடல்களும் கேட்கவிருக்கும். நேயர்கள் விருப்ப பாடலை எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல சொல்லலாம். நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியோட முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பி என் புதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியன். அவர் விரும்பி கேட்ட பாட்டு மாயாவி படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 93 எஃப்எம்ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம். ஸோ நம்ம வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தான் இருக்கும். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேர்களோட விருப்ப பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். நேர்கள் விருப்ப பாடலை எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. ஸோ நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. உலவக்கோடு பகுதியிலேருந்து ரமேஷ் நித்யா, அவங்க விரும்பி கேட்ட பாட்டு காதல் சுகமானது திரைப்படத்திலிருந்து.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி.
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
3: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம்

0: 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:14, 10 நொடி. நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்களாம் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்கள் விருப்ப பாடலை வாட்ஸ்அப்ல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அகிலா பொள்ளாச்சியில இருந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க, பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு திருமலை படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 93 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்களும் கேட்டிருக்கோம். நேரம் 10:19:15 நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க மதி இளங்கோவன். இவங்க வந்து காலம்பாளையம் பகுதியிலிருந்து மெசேஜ் பண்ணி பாடல் கேட்டிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு பேட்டா படத்துல இருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:24:29. இன்னைக்கு நிகழ்ச்சியில நேர்களோட விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேர்கள் விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப்ல நமக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில ஆடை வடிவமைப்பு துறை படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பேராசிரியர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சிவா ஃப்ரம் ஒட்டஞ்சத்திரம் பகுதியிலிருந்து. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு கண்டுகொண்டேன் படத்திலிருந்து.
1: இல்லை இல்லை சொல்லு,

நேர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்ஸ்வை நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அபிநயா திருப்பூர்லேருந்து. அவங்க விரும்பி கேட்ட பாட்டு சுறா படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சிறுமுகை குறிஞ்சி நகர் காயத்ரி. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு விஸ்வாசம் படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நேயர்கள் உங்க விருப்ப பாடலையும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நேரம் 10:41. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க புளியம்பட்டி பகுதியிலிருந்து பழனியம்மாள். அவங்க விரும்பி கேட்ட பாட்டு திருநாள் படத்துல இருந்து.

0: ராவணன் படத்திலிருந்து ஒழிச்ச அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க ரமேஷ், சத்யபிரபா, சிறுமுகை பகுதியிலிருந்து.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று இரவு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்,
2: ஒரு விவசாயினா அவர் வந்து ஏதோ மார்க்கெட்ல மண்டியில கொண்டு போய் போடக்கூடாது, அவருக்குன்னு ஒரு 100 ஃபேமிலிக்கு வந்து உணவை வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த விவசாயம் சக்சஸ்ஃபுல்லா வருவாரு. நம்ம நினைக்கிற மாதிரி நாட்டு ரகங்களை வந்து இன்னும் எளிமையா வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போக முடியும்.
3: இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்களாம் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பன்னீர்செல்வம் தென்றல். இவங்க வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி போட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்ட பாட்டு காதல் சொல்ல வந்தேன் படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இது. உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. 11 மணிக்கு செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே ஐஸ்வர்யா.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
2: காலங்காத்தால என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க.
3: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
4: ஒரு மரம் நட்டுவிட்டு சமூக வலைதளத்தில் போடுவது எளிது, ஆனால் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தினமும் மரங்களை பராமரிப்பது எவ்வளவு கடினம் என்று தெரியுமா.
3: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி,
1: உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, கேட்டு மகிழுங்கள்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் இளையோருக்கு இன்றளவும் உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக்கா ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தாவேக்கா அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் விஜய் சுண்டி இணையும் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மணிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை முதலில் பேட் செய்து வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் டைம் கரெக்டா 11:02 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி இன்றைய நேயராக யார் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க, இன்னைக்கு யாருடைய விருப்பமான பாடல் போக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுருவோம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: யார் பேசுறீங்க?
3: அவினாசியிலிருந்து தேவி பிரபு மேம்.
2: தேவி பிரபு.
3: ஆமாங்க.
2: சொல்லுங்க, என்ன பாடல்கள் உங்களுக்கு வேணும்? இன்னைக்கு இன்றைய நேயரா நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க.
3: காதலின் தீபம் ஒன்று பாட்டு எங்க வீட்டுக்காருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக பூவே உனக்காக படத்துல இருந்து சொல்லாமலே யார் பாட்டு அந்த பாட்டு, என்ன செய் மச்சான் படத்துல இருந்து ஆடியிலே செய்தி சொல்லி பாட்டு, ஜோடி படத்துல இருந்து காதல் கடிதம் பாட்டு, கிழக்கு சீமை படத்துல இருந்து ஆத்தங்கரை மரமே அப்படிங்கிற பாட்டு மேம்.
2: எல்லா பாடல்களும் இப்ப உங்களுக்காக வரப்போகுது, கேட்கலாமா?
3: ஓகேங்க மேம்.
2: நன்றி. நேயருக்காக இந்த இன்றைய நேயர் பகுதியில அவங்க விரும்பி கேட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 11:48. ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. முதல் பாடலாக காதல் வாகனம் திரைப்படத்திலிருந்து பாடல் நமக்காக பி. சுஷிலா பாடியது. இசை கே. வி. மகாதேவன், பாடலாசிரியர் பூவை செங்குட்டவன்.

தாழம்பூவின் மனம் போல மனதை மென்மையாக்கக்கூடிய ஒரு இனிய பாடல் அடுத்ததாக ரத்த திலகம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

இளமை என்றுமே இனிமைதான். அந்த இளமையின் துள்ளலையும் உற்சாகத்தையும் அழகாக கொடுக்க வரக்கூடிய பாடல் கன்னித்தாய் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது நான் உங்கள் ஐஸ்வர்யா. நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12 மணி.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
1: அர்த்தமுள்ள அரட்டை.
2: உலக அதிசயத்துல இது எட்டாவது அதிசயமா? சமையல்லாம் பண்ற?
0: ஐயோ, ஏன் கடுப்ப கிளப்பிட்டு இருக்கீங்க? நானே சமைக்க வேண்டி வந்துருச்சே நினைச்சிட்டே சமைச்சிட்டு இருக்கேன்.
2: அப்படி சமையல் பண்ணனா நல்லாவே இருக்காது.
0: அப்புறம்
2: சாப்பிடறவங்களுக்கு உடம்புலயும் ஒட்டாது. கொஞ்சம் அன்பு போடுறதுல. நீ இப்ப என்ன செய்யற?
0: அதான் நீங்க எப்ப பாரு சொல்லிட்டே இருப்பீங்களே, இது அரிசி இதெல்லாம் கம்மி பண்ணு கம்மி பண்ணு, சிறுதானியம் சிறுதானியம் மில்லட்ஸ் அதை யூஸ் பண்ணுன்னு
2: சொல்றீங்க.
0: ஆமா, இதுதான் பாருங்க, நீங்க தானே சொன்னீங்க இது குட்டி குட்டியா இருக்கு, இது என்ன தெனையா வரகா?
2: இது வரகு.
0: இந்த வரக வச்சு பொங்கல் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அதைத்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: பாரு, அடி பிடிக்குது பாரு, முதல்ல கவனி அத.
0: ஐயோ பாருங்க, இதுதான் நான் சொன்னேன், இந்த அன்ப கொட்டியோ எந்த பிரயோஜனமும் இல்ல. இது எண்ணெயோ நெய்யோ ஊத்துனாதான் இது கருகாம வரும்.
2: நீ கொஞ்சம் தள்ளு, நான் சரி பண்றேன்.
0: அப்பாடா,
2: அதுக்குதான் நீ காத்துட்டு இருந்த நினைக்கிறேன் நானு.
0: ஆமா, யாராவது வந்து என்னை காப்பாத்த மாட்டாங்களான்னு நினைச்சேன்.
2: சரி,
0: வழக்கம் போல எங்க அக்கா வந்து
2: காப்பாத்திட்டீங்கன்னியத்தை செய்யறதுக்கே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, அத விளைவிக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்.
0: அதேதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன்க்கா. இத வந்து இத்தனூன் இருக்கு, இது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. இத நிலத்துல போட்டு அதை எடுத்து அறுவடை பண்ணி அதை கிளீன் பண்ணி பாக்கெட்ல போட்டு குடுக்கறாங்களே, அவங்க எவ்வளவு
2: கல்ல எடுத்து முக்கியமா.
0: அதத்தான் சொல்றேன்,
2: இந்த மாதிரி வரகளை மட்டும் அத்தனை வெரைட்டி இருக்கா.
0: ஆனா எனக்கு என்னன்னா, இப்பதான் சமீபமா மில்லட் மில்லட்டுன்னு இந்த சிறுதானியம்
2: பேசுறோம்.
0: இதுக்கு முன்னாடி எல்லாம் சிறுதானியம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, நம்ம மீட்கணும்லாம் சொல்றோம். யாருக்கா இதெல்லாம் வந்து மீட் எடுத்து கொண்டு வந்தாங்க?
2: அதை வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், சிறுதானியமே பயிர் பண்றது இல்ல, ஏன்னா நம்ம சாப்பிடறது இல்ல, மார்க்கெட்டுக்கு வரல.
0: ஆமா,
2: ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அவேர்னஸே கிடையாது.
0: 10 வருஷத்துக்கு முன்னாடியே.
2: ஆமா, நீ சொல்றது கரெக்ட். ஆனா இன்னுமே நகர்புறத்துலதான் அப்படி ஊர் பக்கம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க சாப்பிட்டுட்டு தானே இருக்காங்க. வரகரிசி சோறு நான் காலேஜ் படிக்கிறப்பவே சாப்பிட்டுட்டு தானே இருந்தேன்.
0: அப்படியா?
2: ஆமா, அதாவது ஊர்ல இருந்து கிராமத்துல இருந்து என் ஃப்ரெண்டு வந்து சமைச்சு எடுத்துட்டு வருவா. சோ அப்ப அவ சொல்வா, ஊர்ல வந்து எங்களுக்கு இதுதான் விவசாயம்னே சொல்லுவா.
0: அப்படியா?
2: அது நான் சொல்றது பாரு எப்ப.
0: ஆமா ஆமா, புரிஞ்சிச்சு. நீங்களே சொல்றீங்கன்னா அது அந்த காலமா தான் இருக்கும். சரி,
2: என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க முடியுமா?
0: சரி வச்சுப்போம், விடுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க காலேஜ்ல படிக்கும் போது இப்படி ஆச்சுங்கிறீங்க.
2: சரி பரவாயில்ல, நீ தான், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிதான் காலேஜ் படிச்சேன்னு தான் சொல்ல, அதனாலதான் என்ன. இப்ப
0: சிறுதானியத்துக்கு வாங்க. யார் இதெல்லாம் வந்து இந்த அழிஞ்சு போகாம இதெல்லாம் காப்பாத்தி இதெல்லாம் செய்யறவங்க இருக்காங்கன்னு?
2: இருக்காங்க, அதாவது இந்தியா ஃபுல்லாவே அந்த வேலைக்காக மெனக்கெடுறவங்க இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குதானா? இப்ப கிடைக்குது.
0: அப்படியா? யார் அப்படி இருக்காங்க?
2: கிசான் சம்மான் விருது வாங்கினாங்க பத்தியா, ஒரு லேடி 2023ல. அவங்கள பத்தி நம்ம மோடிஜி மன் கி பாத்ல பேசினாரு, நான் கூட உனக்கு சொன்னேன். உதரவணி
0: யாரோ ஒரு மலை கிராமத்தை சேர்ந்தவங்க,
2: அவங்க பேர் லஹரி பாய்.
0: சரி,
2: சிறுதானிய விதை சேகரிப்பாளர்.
0: ஓ, அது வெறும் சிறுதானியம் மட்டும் இவங்க சேகரிச்சு வைக்கறாங்க.
2: சுமார் 150 வெரைட்டி இருக்காம். அதாவது வரகு, அந்த கோடு மில்லட்டுங்கிறாங்கல்ல, அதுதான் வரகு. குத்கி, சிக்கிஜா, சில்ஹர், சாவா அண்ட் சென் அப்படின்னு அவங்க மொழியில சொல்றாங்க.
0: ஐயோ, என்ன மொழிக்கா இது?
2: அவங்க பைகா அந்த ட்ரைபை சேர்ந்தவங்க, அவங்க அந்த மொழியில அவங்க இதெல்லாம் சொல்றாங்க. அதான் சொல்றாங்களே, ஏகப்பட்ட சிறுதானியம் இருக்கும், உங்களுக்கு எத்தனை தெரியும், உங்களுக்கு ஒரு 10 தெரியுமா அப்படின்னு நம்மளை கேட்கறாங்க அவங்க.

0: அப்படியா? எங்க இருக்காங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க.
1: அவங்க வந்து மத்திய பிரதேஷ்ல டிண்டூரி அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சத்தீஸ்கரும் இந்த மத்திய பிரதேஷ் மாவட்டத்துக்கும் நடுவுல இருக்கு இந்த இடம். அங்க இருக்கிறவங்க எல்லாமே இதுதான், சிறுதானிய பயிர் தான் பண்றாங்க. அது குறிப்பா இவங்க அதை பண்றாங்க. டிண்டூரிங்கிற மாவட்டமும் அங்கதான் அமைஞ்சிருக்கு. அதாவது எப்படின்னா, இவங்களுக்கு ஒன்னும் ரொம்ப வயசாயிடல,
0: அப்புறம்
1: 27 வயசு தான் அப்ப.
0: அச்சோ, சின்ன பொண்ணு.
1: ஆமா, விதை சேகரிப்புக்கான முன்னெடுப்பு எப்ப நடந்ததுன்னா 18 வயசுல.
0: பரவாயில்லையே,
1: 10 வருஷத்துல அவ்வளோ வேலை பண்ணிருக்காங்க. அவங்க பாட்டி வந்து சொல்லுவாங்களாம், விதைகள்ங்கிறது பின்னாடி இல்லாம போயிடும், அழிஞ்சு போயிடும். பாரம்பரிய விவசாயத்துல நம்ம சிறுதானியம் அந்த காலத்துல இருந்தே பண்ணிட்டு வந்திருக்கோம். அது என்னது, கிளைசிமிக் இண்டெக்ஸா? அது வந்து இதுலதான் கம்மிங்கிறது இன்னைக்கு எல்லாரும் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அன்னைக்கே அவங்க பாட்டி சொல்லிருக்காங்களாம், இதுல அது கம்மி, இது சாப்பிட்டா நல்லது, நமக்கு உடல்ல வலு இருக்கும், வெயிட் போடாது, இதெல்லாம் அப்பவே சொல்லியிருக்காங்க அவங்க.
0: பாத்தீங்களா,
1: சொல்லிட்டு இந்த விதை சேகரிப்போட முக்கியத்துவத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தா இதை கத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னைக்கு அவங்க கத்துக்கிட்டாங்களோ அப்பல இருந்து இதை ஆரம்பிச்சுட்டாங்களாம்.

0: நமக்கு உடல்ல வலு இருக்கும், வெயிட் போடாது, இதெல்லாம் அப்பவே சொல்லியிருக்காங்க அவங்க.
1: பாத்தீங்களா,
0: சொல்லிட்டு இந்த விதை சேகரிப்போட முக்கியத்துவத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தா இதை கத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னைக்கு அவங்க கத்துக்கிட்டாங்களோ அப்பல இருந்து இதை ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல பேர் அறியாத இந்த குட்டி குட்டி வகை சிறுதானியம் என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அக்ரிகல்ச்சரல் பயோடைவர்சிட்டி அண்ட் பிரிசர்வேஷன், இதுதான் இவங்களுடைய முக்கியமான வேலை. அதை வந்து அவங்க சீரியஸாவே எடுத்திருக்காங்க. ஆனா அவங்களோட வேலை என்ன சொல்லு பாப்போம், நீ யோசிய.
1: அவங்க பழங்குடியினர் அப்படின்னா மலைவாசஸ்தலத்துல வசிக்கிறாங்க,
0: அதேதான்.
1: சோ வந்து மரங்களை பத்தி தெரியும்,
0: அதே
1: தேன் சேகரிப்பு
0: இதேதான். காட்டுல போய் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக தேன் சேகரிக்கிறது, கிழங்கு எடுத்துட்டு வர்றது, அதான் சந்தையில போய் அதை வித்து அவங்க வாழணுமே, அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே இந்த வேலையும் பண்றாங்க.
1: ஓஹோ,
0: ஃபர்ஸ்ட் இவங்க பண்ண உடனே எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்களா, இதை போய் பண்றா பாரு, பொழைக்க வழி தெரியுதா, எதையோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்காரங்களே அவங்கள பார்த்து அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சிருக்காங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு, என்ன சிறுதானியத்தை போட்டா வரப்போகுது, ஆனா எந்த சிறுதானியத்துக்கு எந்த மாதிரி சீதோஷ நிலையில வரும், எவ்வளவு தண்ணி வேணும், அதை பத்தி டீட்டெயிலா படிச்சது, பாட்டி சொல்லி கொடுத்ததை ஞாபகம் வச்சுட்டு அதை வந்து எல்லாருக்கும் பரப்புறதே இவங்க முதல் முயற்சி. எல்லாருக்கும் விதைய சப்ளை பண்ணாங்களாம். ஆரம்பத்துல அதை வாங்கினவங்க தூக்கி போட்டுட்டு தான் போனாங்களாம். சீரியஸா எல்லாம் எடுத்துட்டு போலையாம். எப்பவுமே பொருள் இலவசமா கொடுத்தா என்ன பண்ணுவோம்,
1: ஆமா நிறைய கிடைச்சதுன்னா நமக்கு அது மேல இருக்கிற மதிப்பு தெரியாது.
0: ஆமா, அப்படி கேலி பேசினவங்களே ஐயோ இவ பண்ணது சிறப்பான பணிதான் அப்படிங்கறத எப்ப உணர்ந்தாங்க, கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ண அப்புறம் தான். கிசான் சம்மான் விருது சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் G20 மாநாடு நடந்தது வாரணாசியில.
1: ஆமா, உலக தலைவர்கள் எல்லாம் வந்து
0: எல்லாரும் வந்துட்டாங்களே, அதுல வந்து சிறுதானியத்துக்கு பிராண்ட் அம்பாசிடரா இவங்களதான் நியமிச்சது கவர்மெண்ட்.
1: ஓஹோ சரி.
0: அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் குரூப் இருப்பாங்களே, விவசாயம் சம்பந்தப்பட்டதை பேசுறதுக்காக மீட்டிங்ஸ்க்காக நிறைய பேர் வந்தாங்களாம். அதுல அவங்களதான் சீஃப் மாதிரி இங்க நம்ம இந்தியா அனுப்பிச்சான். சிறுதானியங்களின் ராணின்னு சொல்லியே அவங்கள வந்து கௌரவப்படுத்தி இருக்காங்க அங்க. சோ இது வந்து ஒரு ட்ரெஷர் மாதிரி, நம்ம தேசிய பொக்கிஷம் இவங்க. ஏன்னா அவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவு கையில வந்து விதைகளை சேகரிச்சு வச்சிருக்காங்க. விதை வங்கி தான் அவங்க வச்சிருக்கிறது, அதாவது A to Z அதை பத்தி அவ்வளோ படிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு இத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது கல்டிவேஷனை பத்தியும் அந்த பண்ணையம் எப்படி பண்ணணுங்கிறதையும் அவங்க சொல்லித்தராங்க. ஒரு சின்ன பொண்ணு இவ்வளோ நாலேஜபிளா இருக்காளேங்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியம். நீ போட்டோ பாத்திருக்கியா,
1: காட்டுங்க
0: பாரு, உனக்கு அனுப்பி வைக்கிறேன் பாரு.
1: சூப்பரா இருக்காங்க பாருங்களேன். அவங்க போட்டிருக்கிற அந்த நகை அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த பழங்குடியினர் போட்டுக்கிற அந்த
0: சோழியில பார் பண்ணிருக்காங்க. அவங்க போட்டதை கையில பின்னி கீழே சோழி தொங்குற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்களே, அதெல்லாமே அவங்க பாரம்பரியத்துல இருக்கு. 2023 ரிப்பப்ளிக் டே குடியரசு தின பரேட் நடக்கும் இல்லையா, இவங்கதான் அப்ப சீஃப் கெஸ்டா போயிருக்காங்க.
1: சரி,
0: உள்நாட்டுல இருந்தும் சில சீஃப் கெஸ்ட கூப்பிடுவாங்க, வெளிநாட்டுல இருந்து வருவாங்க இல்லையா, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் மாதிரி. அந்த மாதிரி உள்நாட்டுல இருந்து அழைக்கப்பட்ட முக்கியமான நபர்ல இவங்களும் ஒருத்தர். எப்பேற்பட்ட அங்கீகாரம் இல்ல
1: இது, அவங்களோட அறிவுக்கு கிடைச்ச அங்கீகாரம்.
0: அறிவுக்கும் பேஷனுக்கும் சொல்லமா, ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க நான் சொன்னேன்னு அதை கவனிச்சியா?
1: ஆமா, பைகா ட்ரைபுன்னு சொன்னீங்க.
0: அவங்க வந்து இப்ப ரொம்ப அழியும் விளிம்புல இருக்காங்க, வல்னரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னன்னா அவங்க இனத்தோட அடையாளத்தை அவங்க இழந்துட்டு வராங்களாம். ஏன்னா படிச்சு கிடிச்சு நகர்ப்புறத்துக்கு போயிட்டா அவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு நகர்ப்புறத்துல போய் செட்டில் ஆயிடுறாங்க. சோ அதனால அவங்க செஞ்சுட்டு வந்து இந்த மாதிரி சில முக்கியமான வேலைகளை யாரும் செய்யறது இல்லை. இது மாதிரி விதை சேகரிப்பாளர் எல்லாம் நமக்கு இல்லாம போயிடுவாங்கிறாங்க, அவங்களே சொல்றாங்க. ஏன்னா எங்க இதுல வந்து வேற யாரும் செய்யறதுக்கு இல்ல, இருந்தவங்க இந்த மாதிரி நாலேஜ் அக்வயர் பண்ணவங்க எல்லாருமே நகர்ப்புறத்துக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் இது செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே இருக்காங்க. சரி பயசிக்கிட்டு, உனக்கு வரகு பொங்கலை நான் ரெடி பண்ணிட்டேன், நான் சாப்பிடு சூடா பாரு, உனக்கு போதாததுக்கு சட்னி வேற நான் ரெடி பண்ணிருக்கேன்.
1: ஆ சூப்பர்க்கா, நிஜமாவே நீங்க சட்னி அரைச்சத நான் கவனிக்கவே
0: இல்லை. உனக்கு சூட தட்டுல போட்டு தந்தேன்.
1: ஆஹா, தேங்க்யூ கா. இந்த மாதிரி டெய்லி யாராவது வந்து சமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாதான் இருக்கும்.
0: நல்லாதான் இருக்கும். இந்த பாரு, ரொம்ப எல்லாம் சந்தோஷப்பட்டுக்காத, இன்னைக்கு நான் உனக்கு பண்ணி கொடுத்தேன், நாளைக்கு மாவுளே நீ இதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுக்கணும்.
1: சரிக்கா, இனிமே நீங்க சொன்னதுபடியே உங்க அட்வைஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு,
0: சரி
1: இன்னைக்கு வரகு பொங்கல் பண்ணி கொடுத்தீங்களா,
0: ஆமா,
1: நாளைக்கு தென உப்மா, நாளானிக்கு ராகி புட்டு, அதுக்கு அடுத்த நாள் வந்து கேழ்வரகு கூழு, இப்படி 7 நாளும் 7 வகையான சிறுதானிய பண்டங்களை பண்ணி நான் உங்களுக்கு.
0: அடேங்கப்பா, அசத்திரிய சொல்லும் போதே நல்லா இருக்கே.
1: ஆமா, நான் பண்ணி கொண்டு குடுக்கற வேகத்துல நீங்களே எனக்கு கோவையின் மில்லட்ராணி அப்படின்னு ஒரு பட்டம் குடுக்கறீங்களா இல்லையா பாருங்க.
0: லைட்டா நெஞ்சு வலிக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல இந்த வாயில வடை சுடுற வேலையை விட்டுட்டு முதல்ல 7 நாள் 7 சிறுதானிய பண்டம் பண்ணி எனக்கு கொண்டு வந்து காட்டுற, அப்புறம் நான் பட்டம் கொடுக்கறத பத்தி பேசுறேன்.
1: பட்டம் வாங்குறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்?
0: அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், கலர் கலரா கிடைக்கும், கடைக்கு

0: நான் ₹10 தான் ஒரு வட்டம், இப்போ வாங்கு போ.
1: இது எந்த பட்டத்தை சொல்றாங்க? கேட்டா கோவிச்சுக்குவாங்களே.
0: யோசி யோசி யோசிக்கிறா பாரு.
1: அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம். டூ டிஃபரெண்ட் கம்போசர்ஸோட ஒவ்வொரு படத்துலேருந்து ஒரு பாட்டு. ரெண்டு படமுமே 1987 ரிலீஸ் ஆச்சு. இந்த பாட்டை நாங்கள் எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் கேட்காத பாட்டெல்லாம் நான் போடலை, கேட்ட பாட்டு தான். ஆனால் இப்போதைக்கு எங்கேயும் கேட்கல, அவ்வளோதான். ஆனால் இந்த படத்தில் ஏற்கனவே ஒரு பாட்டு நான் போட்டுட்டு தான் இருக்கேன். 8 மணியில் இவ்வளோ சொல்கிறீங்களே, அது படம் பேர தான் சொல்லுங்களேன். அந்த படம் பேர் இவர்கள் இந்தியர்கள். ஆ, பெட்டிஷன் பெரிய நாயகி, அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? அது அந்த படத்தில் தான். லக்ஷ்மி, ராமராஜன், மாதுரி, பெரிய ஸ்டார் காஸ்ட்டு தான். ஆனா இந்த இப்ப நான் போடுற பாட்டுல இவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வசந்த் நடிச்சிருப்பாரு. அது என்ன பாட்டு? எஸ் என் சுரேந்தரும் வாணிஜெயராம் பாடின ஒரு பியூட்டிஃபுல் மெலடி, மஞ்ச கிளி வஞ்சிக் கொடி நெஞ்சை கிள்ளாது. டிப்பிக்கல் 80s உள்ள ஸ்டைல்ல அமைஞ்ச பாட்டு, பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்ப மனோஜ் கியான் அவர் மியூசிக்ல வந்த படம், அப்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க இல்லையா, அவரோட சீரீஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே டிஸ்க்ல வந்தது, அப்புறம் சிடிலயும் வந்தது. 89ல அவங்க ஸ்பிளிட் ஆயிட்டாங்க இல்லையா, மனோஜ் தனியாவும் கியான் தனியாவும் போயிட்டாரு. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மனோஜ் கியான் அப்படிம்பாங்க, ஒரு கியான் வர்மா. இந்த மனோஜ் கியான் ரெண்டு பேருமே நல்ல நல்ல ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அடாடா. சோ அந்த பியூட்டிஃபுல் சாங் இப்ப கேட்க போறோம். என்ன பாட்டு? மஞ்ச கிளி வஞ்சிக் கொடி நெஞ்ச கிள்ளாதே. சுரேந்தர் வாணிஜெயராம் பாடின பாட்டு, மனோஜ் கியான் இசையில. கேப்போமா?

இது குவிஸ் டைம். போன வாரம் என்ன கேட்டிருந்தோம், ஒரு பாட்டு போட்டு இது ஹாலிவுட்ல இருந்து அப்படியே ஹாலிவுட்க்கு வந்தாச்சு, அந்த டியூனை அவர் எடுத்து பண்ணியிருப்பாரு இசையமைப்பாளர், அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிருந்தேன். முதல்ல அந்த ஒரிஜினல்ல கேட்போம்.

பாப்பா லவ்ஸ் மாமா. ஜான் ரீகனோட காம்போசிஷன்ல வந்த பாட்டு 1960 வந்தது. அப்பா அப்படிங்கறத நான் பாப்பான்னு உங்களுக்கு க்ளூவா ஃபர்ஸ்ட்ல நான் கொடுக்கல, ரொம்ப நிறைவு பகுதியில 100 போடும் போது அதுல கொடுத்திருந்தேன். அதை ஒருத்தர் உன்னிப்பா கவனிச்சு எனக்கு போட்டிருந்தாரு, அதுதான் க்ளூ. இந்த பாட்டு எப்படி இருக்கும்? இங்கிலீஷ் பாட்டு லிசன் வெல் வைல் ஐ டெல் யூ அ ஸ்டோரின்னு இருக்கா, தமிழ்ல என்ன இருக்கும்?

24க்கு செல்வபுரம் சையத் ரசூல் கரெக்டான விடையை சொல்லி கைத்தட்டலை அள்ளி கொண்டு போகிறார். அது அவர் ஃபாலோட் பை கோவை சேரன்மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், அப்புறம் தேவனூர் ஜோதிலட்சுமி. கூடவே க்ளோஸ் காம்படிட்டர் சே நடராஜ், சாந்தி, பொன்னே கவுண்டனூர். நாங்க இந்த மூணு பேருக்கும் புடிக பலத்த கைத்தட்டலை. சரி, அப்புறம் கிரிஜா வடவள்ளியிலேருந்து கோணமலை ஆனந்தன், அவினாசி பிரபுதேவி, ஸ்ரீ சாய், சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி, சின்னவதம்பச்சேரி, கிருஷ்ணவேணி காவலிப்பாளையம், அவினாசி, எஸ் மேட்டுப்பாளையம், மணிகண்டன், வி விஸ்வநாதன், டாடா பேட்லேருந்து பீடம்பள்ளி வாசுதேவன், ஹோப் காலேஜ், பிரணயா குகன், சிறு

புகை சோமுக்கலைவாணி, சுரம்பட்டி வலசு இளங்கோ, சாந்தி அண்ட் குடும்பத்தார், அவினாசி, ரெங்கா கணேஷ், ரமண முதலிப்புதூர்லேருந்து செந்தில்குமார், திருப்பூர் வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரீஷ், அப்துல் கஃபூர் செல்வபுரம்லேருந்து, கவிதா இளங்கோவன், விஜயகுமார் வரதராஜபுரம், உமா கணேஷ் சிறுமுக்கை, அப்புறம் அவினாசி ராயம்பாளையம், பாலசுப்ரமணியன், கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகானந்தம், பா பரணிதரன் குடும்பத்தார், சுமித்ரா பொள்ளாச்சியிலேருந்து, அப்புறம் குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர்லேருந்து, மனவை சந்திரசேகர் ரெண்டு மூணு விடையை கொடுத்துட்டு ஒரு வழியாக கரெக்டாக விடையை அனுப்பிட்டீங்க, அப்புறம் பெங்களூர் ஏ ஹரிஹரன், சண்முக சுந்தரம், ரமண முதலிப்புதூர், மதுக்கரை பெரியசாமி, பிரேம்நாத் பெரியநாயக்கம்பாளையம், அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், சரவணம்பட்டி எம் இந்திராணி, அப்புறம் வந்து ஹரிஹரன் ஆரஸ்புரம், ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரத்துலேருந்து, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டி, ஆலங்கொம்பு விஜயகுமார், அழியார் சுப்பிரமணியம், அபினாசி பாபு மாதவன், கனகரத்னம் கனியாம்பூண்டி, பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசி, இவர் வேற ஏதோ பாட்டு போட்டிருக்காரு, ஓகே, கோவை தெலுங்கு வீதி பாதுஷா, சண்முக ஆனந்தம் கஞ்சம்பட்டி, கே என் பாளையம் பேச்சி முத்து, நீங்களும் எத்தனை விடையை சொல்லியிருந்தீங்க, அப்புறம் ஒரு வழியா கரெக்டான விடையை சொல்லிட்டீங்க, அப்புறம் அவர் ஒன் அனௌன்சர்ஸ் யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க, சந்திரா அனுப்பியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கவிதா, இவங்க ரெண்டு பேரும் அனுப்பியிருக்காங்க, கரெக்டான விடை சொன்ன உங்க எல்லாருக்கும் இந்தாங்க புடிங்க பலத்த கைத்தட்டல். கைத்தட்டல் வாங்கியாச்சா? இதே மாதிரி இந்த வாரம் வரப்போற குவிஸையும் கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்ப இந்த வார குவிஸ் என்ன இப்ப வருது பாருங்க, ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஒரு டியூன் போடுறேன், இந்த டியூன் கேட்டுக்கோங்க. கேட்டாச்சா? இதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆன தமிழ் பாட்டு என்ன? இதுக்கெல்லாம் ஒரு குளூ உங்களுக்கு. தினம் தானே கேக்குறீங்களே, தினம் தானே என்ன அடிக்கடி கேக்குறீங்க, காலையில கேக்குறீங்க, ராத்திரி கேக்குறீங்க, அப்புறம் என்ன? இந்த தேவைக்கு வேற பூவை நிறைய வச்சுட்டு வந்துட்டாங்களா, ஸ்டூடியோவே மணக்குது. இதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆகி ஒரு பியூட்டிஃபுல் சாங் கொடுத்துருப்பாரு அந்த கம்போசர், நமக்கு பிடிச்ச கம்போசர் தான். கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்க மெசேஜஸ் எல்லாம் அனுப்புவீங்க. என்றும் கேட்டது இன்றும் இனிக்குது இல்ல, அடுத்த பாட்டு. இது ஒரு விசு படம் அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்க சொல்லிடுவீங்க. என்ன படம்? காவலன் அவன் கோவலன். எஸ், அந்த படம் தான். இதோட மியூசிக் டைரக்டர் யாரு? விஜயானந்த். விஜயானந்தோட பாட்டு நமக்கு தெரியுமே, என்ன படம்? நான் அடிமையிலே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு படம் தான் பண்ணியிருக்காரு. அதாவது கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஷீலா பண்ணியிருக்காரா, அப்புறம் வெற்றி மேல் வெற்றி அது ஒண்ணு, அப்புறம் ராசாத்தி வரும் நாள். ஆனா அவருக்கு வந்து இது வந்து முதல் படம், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் அடிமையிலே தான் அவருக்கு முதல் படம்னு, அது இல்ல. நாணயம் இல்லாத நாணயம்னு ஒரு படம் வந்தது இல்ல, அந்த படத்துலதான் அவர் இன்ட்ரோடக்ஷன் வந்திருக்க வேண்டியது 1984. ஆனா அப்புறம் வந்து ஒரு ஊருக்கு உபதேசம்னு ஒரு படம் வந்து பண்ணாரு, அதுதான் அவரோட டெபியூ மூவி. ஆனா பாட்டெல்லாம் செம்ம ஹிட்டு. இவர் இந்த ஊருக்கு உபதேசம் இங்க பண்றாரா, அப்படியே கன்னடத்துல அந்த படம் வந்து ரீமேக் ஆகுது. அவர் அப்படியே கனடாக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க ஏகப்பட்ட படம் பண்ணியிருக்காரு. நான் அடிமையிலையும் துவாரகீஷ் வந்து கன்னடத்துலதான் ஃபர்ஸ்ட் பண்ணாரு. சோ அப்புறம் வந்து தமிழ்ல வந்தது. சோ அது ஹிட்டோ ஹிட்டு, அதனால அவர் இங்க அனுப்பவே இல்லை. அவர் வந்து கன்னட படம் நிறைய பண்ணதுனால அவரை வந்து கர்நாடகாவோட தான் அசோசியேட் பண்ணுவாங்க. அவரு தமிழ்காரர் தான். விஜய் ஆனந்த்ங்கிற புனை பெயர்ல தான் பண்ணாரு. அவரோட ஜூட் மேத்யூ தான் அவரோட ஒரிஜினல் பேரு. ஆனா இப்ப அவர் உயிரோட இல்ல, 2024 ஹி பாஸ்ட் அவே. இந்த படத்துல பிரபு, ரேகா, இதுலயும் நிறைய பேர், விசு சார் படம்னா எவ்வளவு பேர் நடிச்சிருப்பாங்கன்னு தெரியாதா? இதுல வந்து உறவுகள் ஒரு சிறுகதை இல்லை மானே, இந்த பாட்டை நம்ம கேட்டிருக்கோமே அப்படின்னு நீங்க சொல்வீங்க. ஏன்னா நானே 8 மணில போட்டிருக்கேன், ஆனா அவங்க நினைவிலே இருக்காது. அதனாலதான் ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக இது. இன்னைக்கு போடுற ரெண்டு என்ட்ரோ பாடலும் 1987 வந்த படத்துல இடம்பெற்ற பாடல்கள் சொன்னேன் இல்லையா. சோ அது ஒரு சூப்பர் மெலடி வருது. நமக்கு இந்த பாட்டை கேட்கும் போது இந்த மான் கண்ட சொர்க்கங்கள் அந்த மாதிரி எஸ்பிபியோட சோலோ எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு கதை சொல்லும் இல்ல பாட்டுல, அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் இந்த பாட்டு. பாட்டை கேட்டாலே அந்த படத்தோட கதை வந்து அதுல வந்துடும். அது இவர் எமோஷன்லாம் கொட்டி பாடும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும் இல்ல, அந்த கதையே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு அருமையான மியூசிக் டைரக்டர் அவர் விஜயானந்த். அவருடைய இசையில வந்த காவலன் அவன் கோவலன் அந்த படத்துல இருந்து உறவுகள் ஒரு சிறுகதை அந்த பாட்டை இப்ப கேட்போம்.

0: உறவுகள் ஒரு சிறு கதையல்ல மானே, புடவையில் வந்த தலைவிதி இது தானே.
1: ஓகே சரி, இப்போ உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். முத முதல்ல என்ன மெசேஜ் படிக்க போறேன்னா, போன வாரம் மன்னரும் அரசரும் அந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்தது இல்லையா, மயிலிறகு ஸ்பெஷல், அதை பத்தி ஏகப்பட்ட மெசேஜஸ் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிடிச்சிருக்கு, நீங்க கொடுத்திருக்கீங்க, அதை படிக்க வேண்டாமா, அதுக்குள்ளேயே ரெண்டு பேர் ஏன் இந்த வாரமே எதிர்பார்த்தோமே அப்படின்னு போட்டிருந்தீங்க, இதுக்கு தனியா படிக்கணும்னு தான். சரி, பாடலை எப்படி ரசிக்க வேண்டும், இசையில் எப்படி லயிக்க வேண்டும், மலரை எப்படி முகர வேண்டும், குழந்தையை எப்படி குதூகலிக்க வேண்டும், இவையெல்லாம் சொல்லி தெரியும் கலை இல்லை, ஆனால் இதில் முதல் இரண்டையும் வானொலி கற்று தருகிறது அப்படின்னு கலைநேசன் பொள்ளாச்சியிலிருந்து அனுப்பி. சிறப்பு மயிலிறகுல வந்து மன்னரும் அரசரும், இசைக்கு மன்னர் அவர், கவிக்கு அரசர் இவர், பாடல்கள் புதுமை அருமை சௌமியா அவர்களின் பதிவுகளும் அப்படின்னு அன்புராணி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சையத் ரசூல் என்ன சொல்லியிருக்காரு, மன்னரும் அரசரும் சிறப்பான நிகழ்ச்சியை ரசித்தோம், அருமை, ஒவ்வொரு பாடலுக்கும் நீங்கள் கூறிய கருத்துக்கள் வித்தியாசமாக கேட்பதற்கு மிகவும் அருமையாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. பா பரணிதரன் அவர் கேட்க முடியல, நீங்க என்ன பேசுனீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் தெய்வம் தந்த வீட்டுக்கு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, எல்லாத்தையுமே நான் வந்து தெரிஞ்ச கதை நான் சொல்ல மாட்டேன், மத்தவங்களுக்கு தெரியாத கதையும் இருக்கே, அவங்க சொன்ன கதையை தான் நான் சொல்லியிருக்கேன், அவங்களே சொன்னது, இசையமைப்பாளரே சொன்ன விஷயங்கள் தான் இது, நான் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அவருடைய ஆட்டோபயோகிராஃபிக் நாங்க ரெக்கார்ட் பண்ணோம் ஒரு ஆல் இந்தியா ரேடியோக்குன்னு. சோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் சொன்னேன். ஒரு பாட்டுக்கு நம்மளுடைய அப்ரோச் இருக்கும் இல்லையா, அதையும் சொன்னேன். இது திருப்பி வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, ரீபிராட்காஸ்ட் கேட்டிருக்கீங்க, அது நான் இன்னும் யோசிக்கல, பாப்போம். அப்புறம் நீங்க ரெகுலரா எதிர்பார்க்கிற அன்பு நடமாடும், யார் அந்த நிலவு, அதெல்லாம் வராது, ஏன்னா நான் ஃபர்ஸ்டே டிஸ்க்ளைமர் கொடுத்தேன், 70க்கு அப்புறம் வந்த பாடல் தான். ஓகே, இவ்வளவு நாள் அது யோசிக்கல, ஆனா வந்து புல்லரிக்கும் வர்ணனை என்ன பார்வை, உந்தன் பார்வை, அதை சொல்லியிருக்க,

அப்புறம் வந்து காற்றுக்கு என்ன வேலி, அதுல வந்து அற்புதமான உங்களின் வர்ணனையும் சேர்த்து அந்த பாட்டை கேட்கும் போது அடடா மீண்டும் புல்லரிக்கிறது அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. ஆனா அங்க ஒரு கரெக்ஷன், நம்ம ஆல் இண்டியா ரேடியோ மட்டும் இல்லை, எந்த மீடியமும் பொறுத்த வரைக்கும், எந்த மீடியாவை பொறுத்த வரைக்கும் பாடகர்களால தான் ஆல் இண்டியா ரேடியோ வாழுது, நிஜமா இல்லையா? சோ சிங்கர்ஸ் எல்லாரையுமே நம்ம ஹானர் பண்ணுவோம். எப்படி சொல்லுவோம்? ஐயான்னு சொல்லுவோம், இல்ல சார்ன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். அவங்க எவ்வளவு வயசானவங்களா இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். ஜானகி அம்மா தான், அம்மா வந்து 5 வயசு குழந்தையும் நம்ம அம்மான்னு சொல்லலாம், வயசானவங்களையும் அம்மான்னு சொல்லலாம். நடுவில் ஒரு பாட்டின்னு ஒரு வார்த்தை போட்டிருந்தீங்க, இன்னும் எப்பவுமே நீங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, இனிமே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. ஜானகி அம்மா ஒரு பியூட்டிஃபுல்லான வார்த்தையில், அது எக்ஸ்ட்ரீம் கௌரவம். ஒருத்தர் அம்மான்னு சொல்றது தான் அதை விட ஒரு கௌரவமான வார்த்தையே இல்லை தமிழ்ல. சோ அதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த மாதிரி பற்ற பாடல் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்கள தெய்வத்துக்கு சமானம் இல்லையா? டெய்லி டெய்லி நம்ம கேட்டு சந்தோஷப்படுறோம். சோ அதை உங்களை கரெக்ட் பண்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இனிமே ஒரு மெசேஜில் கூட அதை டைப் பண்ணிடாதீங்க, சிரமப்படுத்தக்கூடாது நம்ம அவங்களை எக்காரணம் கொண்டும். இன்றைய சிறப்பு மயிலிறகு பாடல்கள், மனதை மயிலிறகால் வருடியது, பாடல் தேர்வு அனைத்தும் அருமை, நிகழ்ச்சி அருமை அப்படின்னு அவினாசி பிரபுதேவி ஸ்ரீ சாய் போட்டிருக்காங்க. கவிஞரும் அரசரும் சிறப்பு மயிலிறகு மிக மிக அருமை அப்படின்னு சிவசுப்பிரமணியன் கோவையிலிருந்து போட்டிருக்காரு. சதாசிவம் சார், இவர் என்ன போட்டிருக்காரு, 2014 நான் ஏஆர் ப்ரோக்ராம்ல நான் வந்து கொடுத்துருக்கேங்க. மன்னரும் அரசரும் ப்ரோக்ராம் வந்து அருமையா இருந்தது. கவியரசரை பற்றி சொன்னா வானமே எல்லை தான், அவரை பற்றி சொல்றதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சதாசிவம் சார் அவர் வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் ஒரு சஜஷன் கொடுத்திருக்காரு, அது வந்து அரசரும் மன்னரும்னு இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. கரெக்ட் தான், ஆனா போன வருஷம் அந்த டைட்டில், சோ இந்த வருஷம் ஒரு சேஞ்சுக்காக அந்த டைட்டில் மாத்தி வச்சேன். தேங்க்யூ சார். சிறப்பு மயிலிறகு நிகழ்ச்சியை பாராட்டி கவிதா இளங்கோவன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ராம்நகர்ல கோவையிலேருந்து அனந்த நாராயண் அவர்கள் போட்டிருக்காரு, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சிஸ்டர் சௌமியா, ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு, எல்லா ப்ரோக்ராமும் கேட்பேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. சிறப்பு மயிலிறகு அதை பத்தி யார் போட்டிருக்காங்க, நட்ராஜ் சாந்தி பொன்னே கவுண்டனூர் ரிய மெசேஜ் போட்டிருக்காரு. இசைக்கு ஒரு மன்னவன், கவி வடிக்க ஒரு அரசர், இவர்களை படிக்க வானொலிக்கு நீங்கள் அத்தனை ரசனையுடன் தேனாக இனித்தது, பாடல்கள் அனைத்தும் பொறுமையாக கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோட டைரக்டர் பவானி, அவங்க வந்து காசியாபாத்ல இருந்து கேட்டுட்டு ஒரு மெசேஜ் பண்ணிருக்காங்க. வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம், யூ டுக் இட் டு தட் இரா, வாட் எ லவ்லி நரேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. மறு ஒலிபரப்பு உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒரு மணி நேரம் போனதே தெரியலன்னு அவங்களும் போட்டிருக்காங்க. ஜனார்தனன் பவித்ரா அண்ட் ஃபேமிலி அவங்க கூட பாராட்டிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மன்னரும் அரசரும் இணைந்து உருவாக்கிய பாடல்கள் எவ்வளவு இருக்கு, எதை சொல்வது எதை விடுவது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் சதாசிவம் அமுதவள்ளி இடுவம் பாளையம் அவங்க நிகழ்ச்சி அருமை, சக்திவேல் நிகழ்ச்சி அருமைன்னு அவர் போட்டிருந்தாரு. விஸ்வநாதன் டாடா பேட்ல இருந்து அவரு என்ன போட்டிருக்காரு, மன்னரும் அரசரும் நிகழ்ச்சி மிக மிக அருமை, இவர்களை ரசிக்க அனுபவிக்க ஒரு நாள் போதுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பாடல்கள்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு MSV கண்ணதாசன் பிறந்த நாள் அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு பாடல்கள் வந்ததுல அதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது முடப்புள்ளூர் கீதா போட்டிருக்காங்க. மன்னரும் அரசரும் சிறப்பு நிகழ்ச்சி பாடல் உருவான விதம் அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசு. ஐயோ, அவர்களுக்கு நாமெல்லாம் பரிசு தர முடியுமா? அவர்கள் தான் நம்மளோட பரிசே, நம்மளோட சொத்தே அவங்க தான், நம்ம என்ன தருது? அவங்க பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க, நாம எடுத்து பரிமாறிக்கிறோம் அவ்வளவுதான். கனகரத்னம் கனியாம்பூண்டியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. மனவை சந்திரசேகர் என்ன அனுப்பியிருக்கார், பாடல்கள் உருவான விதம் என பல வகையிலும் தொகுத்து வழங்கினீர்கள், அரிய தகவல்கள் அப்படின்னு ஒரு பெரிய மெசேஜ் அடிச்சிருக்காரு. சாய் மனோகர், டியர் மேடம், வழக்கம் போல உங்கள் முத்திரையை மிகவும் அற்புதமாக பதிவிட்டீர்கள். கண்ணதாசனின் கவிதை போலவும் விஸ்வநாதனின் இசையை போலவும் உங்கள் தொகுப்புரையும் இனிமையாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு சிங்காநல்லூர்ல இருந்து. தேங்க்யூ சார். அப்துல் கஃபூர் என்ன போட்டிருக்காரு, பாடல் தேர்வு அனைத்தும் அருமை, காரண காரியங்கள் அருமை, உங்களின் சொல்வன்மை அருமையோ அருமை. பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம்லேருந்து சில பாடல்களை தேர்ந்தெடுத்து அதன் பின்னணி தகவல்களையும் சேர்த்து வழங்கி எங்களை மகிழ்வித்து விட்டீர்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. குப்புராமன் அவர் வந்து ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணியிருக்காரு, மேடம் எனக்கு உங்களை தெரியும், நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. சென்னையில் அவர் பார்த்துருக்காராம், நான் அங்கேயும் நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை பாராட்டியிருக்காரு. அவர் வந்து மன்னர் அரசரோட ஃபேன், பிக் ஃபேன், அதனால அதை போட்டிருக்காரு. தேங்க்யூ.
சுதாகர் ஆதித்தன், சேரன் மாநகர்ல இருந்து நடிகர் திலகம் பாடல்கள் வந்தது அருமை.

0: ஆட்டு வித்தாளர் ஒருவர் அது வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. நிகழ்ச்சி ஒரு காவியமாக இருந்தது, 6:40 அன்பு நடமாடும் போட்டீங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காலையில எடுத்தோன்னு 3 பாட்டு, மெல்லிசை மன்னர் அண்ட் கண்ணதாசன்களோட காம்பினேஷன்ல 3 பாட்டு, அதுக்கப்புறம் சாயங்காலம் 6:40 உங்க பாட்டு தான், 8 மணியும் ரெண்டு பேரோட காம்பினேஷன் அண்ட் கண்ணதாசன் சார் இளையராஜாவோட சேர்ந்து பண்ண அந்த பாடல்களும் போட்டிருந்தேன். ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி அன்னைக்கு நிறைவா போட்டாச்சு. அதெல்லாம் ஒரு நாள் போதுமான, அவர் சொல்ற மாதிரி அதெல்லாம் கேட்க ஒரு நாள் நமக்கு போருமா, வருஷம் ஃபுல்லா கேட்கலாம், நம்ம வாழ்நாள் முழுக்க கேட்கலாம். இளங்கோ, சாந்தி இளங்கோ இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்தது, 1 மணி நேரம் போனதே தெரியல அப்படின்லாம் பாராட்டிட்டு, நான் சொல்லக்கூடாது சொன்னா சொல்லிட்டீங்களே, எம்ஜிஆர் பாடல் வரல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இது வந்து பாடல்களுக்கான நிகழ்ச்சி, இதுல வந்து எந்த ஆக்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸும் நமக்கு கிடையாது. அதுதான் நமக்கு தோணும், எம்ஜிஆர் பாட்டு வரல, ஜெய்சங்கர் பாட்டு வரல, அவர் பாட்டு வரல, இவர் பாட்டு வரலன்னு தோணும். போட முடியுமா நம்ம அதை பார்த்து? அதான் டெய்லி கேட்கிறோமே, சரியா? சரி, இதெல்லாம் வந்து சிறப்பு மயிலிறகுக்கு வந்த லெட்டர்ஸ் மெசேஜஸ் விட்டு போனது, திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன், அடுத்த வாரம் வந்து நான் கண்டிப்பா படிப்பேன். அனந்த நாராயணன் சார் வந்து அனுப்பியிருக்காரு வடவள்ளியிலிருந்து, அவர் அசிஸ்டன்ட் இன்கம் டாக்ஸ் கமிஷனரா இருந்து ஓய்வு பெற்றவர், பார்வை மாற்றுத்திறனாளி சார், எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ஸ் நோட் வந்து சுதா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க அனுப்பியிருந்தாங்க, அனுப்பிட்டு அவங்களே வந்து டைப் பண்ணி அனுப்பியிருந்தாங்க, ச கலக்கிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நிகழ்ச்சியை ரொம்ப ரசிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க அவங்க, சுதா கிருஷ்ணமூர்த்தி கோயம்புத்தூர்லேருந்து. திருநாங்கிறவர் நார்த் வேல்ஸ் யுனைடெட் கிங்டம்ல இருந்து அந்த ப்ரோக்ராமை கேட்டுட்டு அனுப்பியிருந்தார், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சௌமியா அவர்களே, உங்களுடைய இன்றைய படைப்பை கேட்டு பூரித்து ரசித்தேன், மிகவும் நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம நினைச்சே பார்க்காத குவார்டர்ல இருந்து நமக்கு அவ்வளோ பாராட்டு வந்தது, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தேங்க்யூ. ஓகே, எங்கடா 12:40 ஆக போகுதே, நம்ம கடிதம் வரலையே அப்படின்னு யோசிப்பீங்க, நியூஸ்க்கு அப்புறம் வரும், ஏகப்பட்ட மெசேஜஸ் இருக்கு, அதனால அங்க தொடரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ரேடியோ ஆஃப் பண்ணாம பக்கத்தே உட்காந்துட்டு இருக்கணும் கேட்டுக்கிட்டு, ஓகேவா?
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இனி அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் வரப்போகுது அப்படிங்கறது குறித்து தெரிஞ்சுக்கலாம். 1 மணிக்கு மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி இருக்கு. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. 2:30 உற்புறத்திலே நிகழ்ச்சியில உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. பிற்பகல் 3:00 டீ டைம். மாலை 4:00 கெட் செட் கோ கேம் ஷோ. 5:00 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில வழிகாட்டி ஆடை வடிவமைப்பு துறை படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பேராசிரியர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். மாலை 6:00 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை. இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். 8:05 இதம் ரிதம் நிகழ்ச்சி. இரவு 9:50 திரை இசை. 10:00 மெலடி மெட்டுக்கள் நேயர் விருப்பம். 10:59 முதல் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இனி அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் வரப்போகுது அப்படிங்கறது குறித்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 12:39:43. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பேரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜோத்பூரில் இன்று திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். விமானங்களில் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 விமான நிலையங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊடகப் பிரிவு அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். சமூக வலைதளங்களில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு ஊடகப் பிரிவு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய எண்ணெய் கழகத்துடன் இணைந்து வாகன ஆராய்ச்சி சங்கம் மேற்கொண்ட சோதனைகளில் எதிர்மறையான எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 40,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 சக்கர வாகனங்களிலும் 20,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 சக்கர வாகனங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் 23 பேரை தீவிரவாதிகள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கையை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சேலம் ரயில் நிலையத்தில் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் இதற்கான அறிவுறுத்தலை அவர் வழங்கினார். மேட்டுப்பாளையம் நாமக்கல் ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் தற்போதைய நிலை குறித்தும் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சத்தீஸ்கரில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்ற இது தொடர்பான பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைவதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தீ விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. முக்கிய அரசு அலுவலக வளாகங்களில் தீயணைப்புத்துறை பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. போபால் அருகே முறையான தீ பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றாத 2 பயிற்சி நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த

0: சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் மேம்பாட்டில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மைத்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று தொடங்கியது. டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் திரு சையத் அதா ஹஸ்னேன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா இதில் பங்கேற்றுள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு குறித்த நேரத்தில் உதவிகள் வழங்கிய இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அந்நாட்டில் இந்திய ராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையை பார்வையிட்ட வெனிசுவேலா அமைச்சர் திரு வியான் கில் குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வெனிசுவேலா மக்கள் நன்றி கடன்பட்டிருப்பதாக கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் இந்த மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாள்தோறும் 400க்கும் மேற்பட்டோர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு வியான் கில் தெரிவித்தார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்கள் பிரிவில் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும் 72 கிலோ எடைப்பிரிவில் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 8-11, 2-11, 12-10, 11-9, 11-7 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ஃபரிடா வேலிடை வென்றார். ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை சற்று முன் வரை 37 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன் எடுத்துள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன்

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:50.
2: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
3: நம்ம டாக்கர் தமிழ் பூங்கனிமொழி அருமையா இருந்ததுன்னு அவங்களும் போட்டிருக்காங்க. மகேஸ்வரி சத்குரு நம்ம டாக்கர் அவங்க அவங்களும் வந்து ரொம்ப பாராட்டியிருந்தாங்க நிகழ்ச்சி, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கும் இங்கும் எங்கும் எப்போதும் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. பாபு மாதவன் அவினாசிலிருந்து, பாடல்கள் எல்லாம் எப்போதும் கேட்பதுதான், ஆனால் மனது கிடந்து தவிப்பது உங்களின் அழகான சொல்லாடல்களுக்குத்தான் அப்படின்னு போட்டிருக்காரு. ஹலோ மைடியர், அதை வந்து கேட்டு நான் புல்லரித்து போனேன்னு என்ன சொல்வீர்களோ, அதை எப்படி சொல்வீர்களோ, அதை கேட்க காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹலோ மைடியர், கேட்டு நான் புல்லரித்து போனேன்னு பா பரணிதரனும் போட்டிருக்காரு. இனிமே இதை கேட்கும் போது வேற முக்கோணத்துல கேட்க தோணும் அப்படின்னு போட்டிருக்காரு. மனமேடை பாடல் கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, நன்றாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. உங்களால் எல்லாரும் இந்த பாடலை இன்னும் விரும்ப ஆரம்பித்து விடுவார்கள், என் ஆசான் சுஜாதாவின் குறிப்புகளோடு நீங்க நிறைவு செய்தது எக்ஸலண்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ பாபு மாதவன். இந்த மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. அப்புறம் மற்ற மெசேஜஸ், ராஜாணி வாழ்க படத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ரவி அவர்கள் இசையமைப்பில் அவர் எழுதிய பாடல் கேட்கும் போது சுவாரஸ்யமாக இருந்தது. அதைவிட செய்தி வாசிப்பாளர் சோபனா அவர்களுடைய கணவர் தான் ரவி என்பதை தெரிந்து கொண்டோம் அப்படின்னு இளங்கோ சாந்தி இளங்கோ சூரம்பட்டி வலசுல இருந்து போட்டிருக்காங்க. வசந்த இல்லம் நிகழ்ச்சி அருமை. மின்மினி பூச்சி தான் இந்த படமா மாறிச்சு. ஆனா மின்மினி பூச்சின்னு சொல்லல, அது விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி தான் சுமதி என் சுந்தரியா மாறிச்சு. அது வந்து அவரே சொன்ன தகவல், அதனால சேர்த்திருந்தேன். சுவாரஸ்யமான தகவல்கள் எழுதியிருக்காரு. பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம், ஒரு குறுந்தகவல் ஒண்ணு தந்தீங்க, அருமையா இருந்தது. அதாவது முதல் முதலாக அந்த பாட்டுக்கு சொல்றாரு பாபு மாதவன் சொல்லியிருக்காங்க, இது வந்து இந்த இது நாட் அப்ரூவ்டு, அப்ரூவான விஷயம், இந்த மாதிரிதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் கும்பகோணம் மனோகரன், சேரன் மாநகர் ராஜேஷ், இவங்க ரெண்டு பேரும் போன் பண்ணி அப்படி பாராட்டினாங்க இந்த நிகழ்ச்சியை. பாடல்கள்லாம் நீங்க தேடி தேடி போடுறீங்க, அருமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தண்ணீர் தடம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி விஜயகுமார், ஒரு கிராமத்தின் செயல்பாடு பற்றிய தகவல் அருமை, என்றோ கேட்டது அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. கங்கை அமரனின் இளமை படப்பாடல் அருமை, சிவகுமார் கோத்தகிரியிலேருந்து போட்டிருக்காரு. ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, செவ்வாய்க்கிழமை சாய்வு நாற்காலி அருமையா இருந்தது. டாக்டரின் நேர்காணலும் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. ஆர்ஜே ஐஸ்வர்யாவின் பிரசன்டேஷன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் யார் இது? சுதாகர் ஆதித்தன். சிறுவாணி சாரல் பாடல்கள் நயாகரா போல் தெரிக்கின்றது அப்படின்னு மதுக்கரை பெரியசாமி போட்டிருக்காரு. இளமை பாடல்கள் அருமை. உமா கணேஷ் என்ன சொல்லிருக்காரு, ஆனந்த் பாபு படம் வந்து டான்ஸுக்காகவே ஓடிய படங்கள், அன்றைய காலத்தில் ஃபேமஸ் படம் தான், பாட்டும் கேட்ட பாட்டு தான், இப்போது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இதை கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. உங்களுக்கு ஒரே ஒரு தகவல் நான் சொல்றேன், அப்புறம் போட்டோஸ் போடுறீங்கல்ல, அதாவது நீங்க அந்த போட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்க, அதை மட்டும் பண்ணாதீங்க சரியா. இனிமே போட்டோ எல்லாம் இல்லாம பிளெயினா அப்படியே போடுங்க, உங்க மெசேஜ் மட்டும் போடுங்க. அப்புறம் விளக்கம் கொடுத்திருக்கேன் நீங்க, மேடம் என்னுடைய மனைவி பெயர் உமா, அதை தான் நான் சேர்த்துட்டு இருக்கேன். கணேசமூர்த்தின்னு ஒருத்தர் சூலூர்ல இருந்து மெசேஜ் பண்றாரு, கன்ஃபியூஷன் வேணாம் தான் நான் ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னு இருக்கீங்க, இது தப்பா அங்க தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி பண்றாங்க தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு விளக்கம் தான் தேவை அப்படின்னு கேட்டேன், விளக்கம் கொடுத்துட்டீங்க, ஓகே ஃபைன் சேர்த்துக்கோங்க. ஆனா லிஸ்னர் சாய்ஸ் கேக்குறீங்க பாருங்க, அப்ப மட்டும் உமா தனியா கேட்கணும், கணேசமூர்த்தி தனியா கேட்கணும், சேர்த்து சேர்த்து கேட்க கூடாது, நாங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அப்புறம் இப்போ லிசனரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, என்ன நிர்தனவங்க கேட்டாங்க அப்படின்னு. அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய் ஒன்னு கேட்டிருக்கீங்க, அதாவது போன வாரம் வந்து கோடை உதய விழா நடந்ததுங்க, அது மாதிரி நம்ம வானொலிக்கும் நடத்துவீங்களா, நீங்க எது செஞ்சாலும் வந்து வித்தியாசமா செய்வீங்க, 100% நம்பிக்கை இருக்கு எல்லாம் போட்டிருக்கீங்க. உங்க நம்பிக்கைக்கு முதல்ல நன்றி. ஆனா உடனே ஒண்ணு சொல்றேன், கோவை பண்பலை இருக்கு இல்லையா, கொடைக்கானல், அவங்க வந்து நல்ல பணக்கார ஸ்டேஷன்ங்க, வருமானம் கொழிக்கும் ஸ்டேஷன், அவங்களுக்கு அதெல்லாம் அலௌடு. நாம கொஞ்சம் ஏழை, ஆனா நிகழ்ச்சிகள்ல பாத்தீங்கன்னா நாம ரொம்ப பணக்காரங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோக்ராம்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதையும் சொல்லிடணும். நமக்கு அந்த அளவுக்கு ஆர்ஜிஎஸ் நம்ம கிட்ட கம்மி, அவங்க கிட்ட எல்லாமே நிறைவா இருக்கு, நம்ம கிட்ட இல்லை அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் 6:48 பாடல்கள் அருமை, நேயர்கள் விருப்ப பாடல் அருமையா இருக்குன்னு இதை வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. யாரெல்லாம் சொன்னீங்க, கோணமலை ஆனந்தன், அப்புறம் புலக்காட்டுப்பாளையம் ஜெகநாதன்.

குஹன் சிந்து கோத்தகிரி, இவர் பிரேம்நாத் பெரியநாயக்கம்பாளையம், பிரபுதேவி ஸ்ரீசாயும், ஒரு லிஸ்டே பெருசு, ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சி அருமைன்னு செலக்கரிச்சல் போன்ஸ் விஜயகுமார் போட்டிருக்காரு. அப்புறம் அரட்டை அருமை வாழ்த்துக்கள், அரட்டை அருமை வணக்கார கிராமம் பற்றிய தகவல் அருமை அப்படின்னு கேன் பாளையம் பேச்சு முத்து போட்டிருக்காரு. பாட்டெல்லாம் சூப்பர், மலரே நலமா, இரட்டை கிளிகள், பாரடி கோயிலே, இது பாபு மாதவன் போட்டிருக்காரு. பௌசியா பண்ண நிகழ்ச்சி இருக்கு, பி ஆர் பந்தலு பத்தி நிகழ்ச்சி இல்லையா, ரொம்ப அருமைன்னு அனந்த நாராயணன் ராம்நகர்ல இருந்து புலக்காட்டு பாளையம் ஜெகநாதன் போட்டிருந்தாங்க. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அதுல துவக்க உரை இருக்குல்ல, இவரோட வாய்ஸ்லயே போட்டிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தாங்க. நான் கூட பாராட்டினேன், இந்த பாராட்டையும் அவங்களுக்கு சொல்லிடுறேன், தேங்க்யூ. அப்புறம் வந்து இதமிருதம்ல வந்து கே பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து மரியாதையை செலுத்தும் விதமாக ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி மாதிரி நீங்க பண்ணீங்க, பாடல்கள் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. அன்னைக்கு அனுப்பின எல்லா நேயர்களுக்கும் நன்றி. கனகரத்னம் கனியா பூண்டி, இவங்க மல்லிகா மந்த்ராச்சலம், கணேஷ் சிறுமுகை, இவங்க எல்லாருமே இந்த இடமிருத்தம்ல வந்த பாடல்களை இந்த நிகழ்ச்சியை பாராட்டியிருந்தீங்க. அப்புறம் பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசர், எங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறீங்க, மிகவும் அருமை, சனி மற்றும் ஞாயிறு சிறுவாணி சரலில் வரும் பாடல்கள் அருமையோ அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. ஆர்ஜே உதயா நடத்திய கேம் ஷோ அருமை அப்படின்னு கோணமலை ஆனந்தன் ரங்கநாதன் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. நிறைய பேர் இன்னைக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க, மூளைக்கு வேலை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. பாரதி மகாலிங்கம் என்ன போட்டிருக்கீங்க, சனிக்கிழமை நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்வி, நாங்கள் கூகுளின் முயற்சி செய்து எங்களுக்கு கிடைத்த பதில் பார் மகளே பாரா. ஐயோ, ஈஸியான பாட்டா? பதில் பாடல்களை என் கணவர் அனுப்புவார், அவரால் முடியாததை நான் அனுப்புவேன் அப்படின்னு பாரதி மகாலிங்கம் கள்ளிவலஸ்ல இருந்து போட்டிருக்காங்க. ஓகே, மொத்தத்துல யாரோ ஒருத்தர் கரெக்டான ஆன்சர் சொன்னா சரி, ஆனா உங்க ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஒரு நீண்ட மெசேஜ் ஒண்ணு அனுப்பியிருக்கார் பா பரணிதரன். கள்ளி அடிக்கள்ளி பாடல் வந்தது இல்லையா, நந்தா படத்திலேருந்து நீண்ட நாள் கழித்து கேட்க முடிந்தது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாடல்களுக்கு இடையில் வரும் தகவல்கள் அனைத்துமே புத்தம் புதிய தகவல்களாக இருக்கின்றன. ஆமா, எப்போதாவது அத்தி புத்தார் போல் தெரிந்த தகவல் வரும். பகீரத பிரயத்தனப்பட்டின் தகவல்களை இந்த தகவல்களை திரட்டி சொல்கிறீர்கள். ஆமா, இது வந்து நான் வந்து ஆர்ஜேஸ் வந்து எடுக்க சொல்லுவேன், இல்லைன்னா நானே அதை டெய்லி பேசிஸ்ல கரெக்ட் பண்ணி தான் தரேன். அதே மாதிரி தான் சாங்ஸ் ரிப்பீட்டே ஆகக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருப்பேன். அதே போல் வசந்த இளம் நிகழ்ச்சியிலும் அரிதான நபர்களை அழைத்து வந்து பேட்டிகள், அதே போல சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியும் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்களில் வரும் அர்த்தமுள்ள அரட்டையில் எங்கு தேடினாலும் கிடைக்காத தகவல்களாக இருக்கின்றன. பிரதம மந்திரி ஒவ்வொரு மாதம் மனதில் குரல் நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் உள்ள ஏதாவது ஒரு நகரத்திலோ கிராமத்திலோ உள்ள ஒரு அரிதான நபர் பற்றி கூறுவார் இல்லையா, அதுவே நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அதே போல ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் தகவல்களுடன் அர்த்தமுள்ள அரட்டை இருக்கின்றது. அப்புறம் சொல்லவே வேண்டாம், அரிதான பாடல்களுக்கு பெயர் பெற்றவன் நீங்கள், அடிக்கடி ஒலிபரப்பாகாத பாடல்கள் வருது. இந்த மாதிரி நம்மளை பாராட்டி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, தேங்க்யூ சோ மச். வானொலிக்கு முக்கியத்துவம் வந்து பாடல்கள் தானே, அது ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப குறியா இருப்பேன். அதனால தான் எல்லா பாடல்களுமே நான் செக் பண்ணாமல் அனுப்பவே மாட்டேன். முக்கியமாக பல பாடல்கள் நானே என் கைப்பட ஷெட்யூல் பண்ணுவேன், அதனால தான் ரிப்பீட்டே ஆகிறது இல்லை. தகவல்களும் அப்படிதான், நம்ம ஒன்று லிசனருக்கு கொடுக்கும்போது அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா தகவல்கள் கொட்டி கிடக்கு, பட் எது சரியான தகவல், சரியானதை தான் நம்ம தரோமா அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப மெனக்கெட்டு அதை பார்க்கறது உண்டு. நான் ஆர்ஜிஎஸ்க்கும் அதை தான் நான் சொல்லுவேன், கரெக்டா கொடுக்கணும்னு. எல்லா நிகழ்ச்சியிலையும் அப்படிதான் நம்ம பார்த்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தரோம். நன்றி, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இஷ்டப்பட்ட சாங்க எல்லாரும் சோதிக்கணும், அதே காரணம் எனக்கு போன் செய்யண்ட அவசியம் இல்ல அப்படின்னு கீதா முடப்பள்ளூர்ல இருந்து போட்டிருக்காங்க, தேங்க்யூ கீதா. 70 பிற்பகுதியிலும் 80களின் முற்பகுதியிலும் வந்த பாடங்களில் இருந்து ஒலிபரப்பான பாடல்கள் அனைத்தும் அருமை. எப்படிங்க இப்படி எல்லாம் அப்பா? அதான் போன வாரமே நான் சொன்னேனே, கோபை வானொலியை அடிச்சுக்க முடியாது, எவர்கிரீன் ஸ்டேஷன், எவர்கிரீன். சௌமியா மேடம் கொடுத்திருக்காங்க, தேங்க்யூ. ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்ல இருந்து, தேங்க்யூ. ஆமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டு தான் நமக்கு சோல், சோ அதை நல்லா போட்டா தேடி தேடி தான் போடுறேன், யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த வாரத்திலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும், அடுத்த வாரம் என்ன பாட்டு கொடுக்கணும் அப்படின்னு. அதனால தான் நல்லா இருக்கு பாருங்க. கனகரத்னம் கனியாம்பூண்டி பாட்கா பத்தி நான் பதிவிட்டேன். ஆமா, இவங்க பாட்கா பத்தி பதிவிட்டிருந்தாங்க போன வாரமே, ரொம்ப அருமையான ஒரு பதிவு அவங்க போட்டிருந்தாங்க, நல்லா இருந்து ரசிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ. இந்த வாரம் என்ன போட்டிருக்காங்க, அர்த்தமுள்ள அரட்டை பயனுள்ள தகவலாக இருந்தது, என்றோ கேட்டது இன்றும் இனித்தது, ரெண்டு பாடல்களும் நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் சூட சுட இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்காரு, இது போஸ்ட்ல வரல, எப்படியோ வந்துருச்சு நமக்கு. இவர் யாரு? டி கணேஷ், பிஆர்

0: பிளமிட்லேருந்து என்ன போட்டிருக்காரு, எல்லா ப்ரோக்ராமையும் பாராட்டியிருக்காரு. இலக்கிய சோலை, காலந்தோறும் அவை வழங்கிய ஷாஜிதா பேகம் அந்த எபிசோடு, அப்புறம் வசந்த இல்லம் பட்டின் பாரம்பரிய உரையாடல், அது போட்டோகிராபிக்ஸ் மாடல், அதை பத்தி ஒன்று கொடுத்துருக்காரு. தென்சேரிமலை ஓவியர் கே நாகராஜ் அவர்களோட நேர்முகம் 2:30 ஊர்பொருத்தில் அதை பாராட்டியிருக்காரு. அப்புறம் இதம் ரிதம் எல்லாம் பாட்டோட சேர்த்து ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்காரு. திங்கக்கிழமை இதம் ரிதம், சபா இதம் ரிதம்னு எல்லாத்தையும் போட்டு அர்த்தமுள்ள அரட்டையில் வாசியங்கள் கேட்கலாம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, அர்த்தமுள்ள அரட்டை, அர்த்தமுள்ள அரட்டைக்கான நிகழ்ச்சி. இது நேயர் நெஞ்சம், டைம் இருந்தா படிப்போம். சரி, நீங்க அன்பா அனுப்பியிருக்கீங்க, படிச்சாச்சு, கேட்டீங்களா? சரி, இன்னைக்கு இவ்வளோ படிச்சாங்களே, நம்ம மெசேஜே வரலையே அப்படின்னு யோசிப்பீங்க. இன்னைக்கு வரலன்னா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா வரும். திஸ் வில் பி கேரிட் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் வீக், அவ்வளவுதானே? ஓகேவா? சரி, இப்ப நம்ம குவிஸ் ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம் இது. இப்ப வரப்போற டியூனை நல்லா கேளுங்க. இந்த ஒரு இங்கிலீஷ் டியூன், ரொம்ப சிம்பிளான கேள்விதான். இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தமிழ்ல வந்த பாட்டு என்ன? அவ்வளவுதான், கம்போசருக்கு ஆரம்ப கால பாடல், அவ்வளவுதான். நம்ம உலகமே வாசனை நிறைந்தது. இதுக்கெல்லாம் க்ளூ வேணுமா? பாருங்க, இந்த டியூனை கேட்ட உடனே நீங்க எல்லாம் மெசேஜ டைப் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எனக்கு அனுப்பவும் ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் பாட்டு நாலேஜ் ஜாஸ்தி. வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு எல்லாம் தெரியாதா என்ன? டக்கு டக்கு டக்குன்னு விடைய அனுப்பி தள்ளுங்க. ஓகே, சூப்பரான பாட்டு கேட்டோம், சூப்பரான அரட்டை கேட்டாச்சு, பயங்கர ஈஸியான குவிஸும் கேட்டாச்சு. அப்புறம் என்ன, அடுத்த வாரம் உங்களுக்கான இதே நிகழ்ச்சியோட நான் காத்திருப்பேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா. கீப் ஸ்மைலிங்.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். இன்றைய வசந்த இளம் நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பினை நாளை மதியம் 12 மீண்டும் கேட்கலாம்.
2: என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இனி கேட்கலாம் மணி ஒன்று மலர் ஒன்று. மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன படத்தோட நாம வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த திரைப்படம் இரண்டு நபர்களுக்குண்டான ஒரு நட்பை, ஆழமான நட்பை ரொம்ப அழகா சொன்ன ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய பெயர் த இன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிறது. இந்த திரைப்படம் 2011 வந்த ஒரு திரைப்படம். ஏறக்குறைய படம் வந்து ஒரு 11 முடிஞ்சிருச்சு, 15 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனாலும் கூட இந்த திரைப்படத்தை இப்ப பார்த்தா கூட ஓகே, புதுசா பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு வரும். ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம இந்த படத்தை பார்த்து முடிச்ச பிறகு வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பு நமக்கு வரும், வாழ்க்கை மேல ஒரு ஓகே நம்மளும் வாழணும், சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வரும். அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஃபஸ்ட்டு காட்சியை எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு காரில் 2 வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. காரை வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிட்டு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்கிற போலீஸ் வந்து மடக்கி அவங்கள பிடிச்சி என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை என்னோட ஃப்ரெண்டு அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, அதனால தான் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இது இவங்க 2 இடையில அவங்க வந்து போட்டி வச்சிருப்பாங்க. பாரு இப்போ பாரு, அந்த போலீஸ் வந்து நம்மளையே அவங்களே வந்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பாரு ஒருத்தர். ஸோ அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட $200 பெட் கட்டியிருப்பாரு. ஸோ அதே சமயத்தில் போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவங்களே வந்து அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் அந்த ஃபஸ்ட்டு காட்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த திரைப்படத்தில். ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம பேசணும் இல்லையா, இந்த இரண்டு நபர்கள், இவங்க 2 இடையில இருக்கிற நட்பை தான் இந்த திரைப்படம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கும். த இன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற இந்த திரைப்படம். தொடர்ந்து நம்ம இந்த திரைப்படத்தை பற்றி பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. முதல் பாட்டு பருத்தி வீரன் படத்துலேருந்து.

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நாம த இன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை குறித்து தான் பேச போகிறோம். இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம சொன்னோம் முதல் காட்சி, இப்போ வந்து நம்ம ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறோம். ஃப்ளாஷ்பேக்கில் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர், அவருக்கு வந்து கழுத்துக்கு கீழே வந்து உடல் வந்து செயல்படாது, கழுத்துக்கு கீழே வந்து வாதம் மாதிரி இருக்கு அவருக்கு. ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப பணக்காரர் அப்படிங்கிறதால இவர் கவனிச்சிக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்து இப்போ தேவைப்படுறாங்க. ஏன்னா இவரை கவனிச்சிக்கணும், தனியாக கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதால இவங்க வந்து யாராவது வருவாங்களா இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்வியூக்கு வந்து பேப்பரில் கொடுக்குறாங்க, நிறைய பேர் இன்டர்வியூக்காக வராங்க. வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதில் வந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அவங்க இன்டர்வியூ பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. ஒருத்தராக வெளியே வராங்க. அதில் தான் இன்டர்வியூக்காக வந்த ஒருத்தர் பேர் தான் ட்ரீஸ் அப்படிங்கிறது. இவர் ஒரு ஆப்பிரிக்கன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களோட அனுமதியே இல்லாமல் கடகடன் உள்ளே போகிறாரு. ஒருத்தர் வெளியே வந்தோடனே இவர் உள்ளே போயிட்டு உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி இன்டர்வியூக்கு வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து நான் உங்களை செலக்ட் பண்ணுவோமான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னை செலக்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நான் ஒரு லெட்டர் கொண்டு வந்திருக்கேன், அந்த லெட்டரில் எனக்கு சைன் பண்ணி கொடுத்துருங்க, அட்லீஸ்ட் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் உதவிகள் தொகையை நான் வந்து வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அவர் எதனால் இந்த வேலைக்காக வந்திருக்காரு அப்படின்னா, அதற்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. என்னென்னா, இவரோட வீட்டில் இவர் இருக்கிறாரு இல்லையா, இவர் வந்து ஒரு 6 மாதங்களாக அவங்க வீட்டுக்கு வந்து போகலை. 6 மாதங்களாக எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து தெரியல. ஸோ இவருக்கு வந்து சகோதரர்கள் சகோதரிகள்னு நிறைய பேர் அந்த வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க, உடல்நிலையும் சரியில்லை. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 6 மாதத்திற்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டில் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ வந்து வீட்டுக்கு வர வேணாம், 6 மாதமாக நீ எங்கே போனேனே தெரியல, இதற்கு பிறகு நீ இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. ஸோ அதனால் இவர் வந்து இந்த இன்டர்வியூ வந்திருக்காரு. சரி, இப்படி சொல்லும் போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நான் நீ வந்து உன்னோட லெட்டரை கொடுத்துட்டு போ, நீ நாங்கள் சைன் பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு வந்து நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாங்க. சரின்னு அந்த லெட்டரை கொடுத்துட்டு இவர் வந்துடுறாரு. சரி, அடுத்த நாள் இவருக்கு கால் வருது. இவர் வந்து கால் வந்தோடனே எடுத்துட்டு, சரி லெட்டரை சைன் பண்ணிட்டீங்களா, நான் வந்து வாங்கிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கிட்ட எந்த பதிலும் சொல்லலை. ஆனால் அந்த வீடு முழுக்க அவங்க சுற்றி காமிக்கிறாங்க. வீட்டை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா, இவ்வளோ வசதியெல்லாம் கூட வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து யோசிக்கிறாரு. அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி

0: போச்சு அந்த வீட்டை. பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி நமக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து கேட்கலாம்.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 93 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நாம் இன்னைக்கு த இன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ட்ரெஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இன்டர்வியூக்கு வந்திருந்தாரு. அவர் இன்டர்வியூக்கு யாரு கவனிச்சுக்கிறக்காக வந்திருக்காரு அப்படின்னா, பிலிப் அப்படிங்கிற ஒருத்தரை கவனிச்சுக்கிறக்காக அவர் வந்திருக்காரு. இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பிலிப் அவரை வந்து பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, அவரால் வந்து எதுவுமே செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து ரொம்ப புதுமையா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு தடவை அவர் அப்படி என்ன சொல்ற தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து அது ஒரு சுடுதண்ணியா இருக்கு, அது வந்து அவரோட காலில் கொட்டிடுது. கொட்டும் போது கூட அவர் ஒரு உணர்வை

இல்லாமல் இருக்கும் போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிஜமாகவே உங்களுக்கு வலிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் இவருக்கு வந்து அவருக்கு வந்து கழுத்துக்கு கீழே எதுவுமே செயல்படாது அப்படிங்கிறதே மறந்து போயிடுது. சில சமயங்களில் ஃபோன் வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபோன் எடுத்து இந்தாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இப்படி வந்து அவங்களோட நாட்கள் போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை அவரை வெளியில் கூட்டிகிட்டு போகக்கூடாது, அவரை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறக்கு டாக்டர் வந்து நோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை வெளிக்காற்று அவர் சுவாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. ரெண்டு பேரும் வெளியில் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. பழக ஆரம்பிக்கும் போது இப்படியே அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக போயிட்டே இருக்குது. இதற்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னா, இவரோட வீட்லேயும் இவரை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இவங்க தம்பி வந்து வீட்டுக்கு வர்றது போகிறது இதெல்லாம் இவருக்கு தெரியும். ஆனால் இவரோட தம்பிக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அதாவது ட்ரெஸ்ஸோட தம்பிக்கு அவர் தம்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அம்மாக்கிட்டேயும் பொய் சொல்கிறத அவர் ஆல்ரெடி பார்த்துருக்காரு. அவர் வந்து ஸ்கூல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார், ஆனால் யாராவது ஒருத்தர் காரில் வந்து ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இவர் ஏதோ பிரச்சனையில் இருக்காரு அப்படிங்கிறது இவருக்கு புரிஞ்சிருந்தது. அட்லீஸ்ட் நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கிருந்தே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவரோட ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து வராரு. வந்து இவர்கிட்ட என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இவரை வந்து நீ வேலைக்கு சேர்த்துக்க வேணாம், காரணம் என்ன அப்படின்னா, இவரை பற்றி நான் விசாரித்தேன், இவர் 6 மாதம் வந்து ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காரு, அதனால் இவர் உன்னை பார்த்துக்கறக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இவரால் உனக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கும், ஏதாவது உனக்கு பிரச்சனைகள் வரப்போகுது, நீ வந்து பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி இவர் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இவர் அதை எடுத்துக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு பிறகு நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல் வந்துட்டே இருக்குது கண்டெய்ன் காதலி படத்துலேருந்து.

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ பிலிப் கிட்ட அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, இவர் 6 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காரு, அதனால் இவர் வந்து உனக்கு வேலைக்கு வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து இவன் கூட இருக்கிறதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இவன் வந்து என்னால் முடியாது அப்படிங்கிறத பற்றி இவன் யோசிக்கிறது இல்லை. சில சமயங்களில் ஃபோன் வரும்போது என்னால் ஃபோன் எடுத்து பேச முடியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுக்குறான். அதே நேரத்தில் என்னை வந்து ஒரு என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி என்னை பரிதாபமாகவே அவன் பார்க்கறதில்ல. என்னையும் வந்து அவன்

இல்லை, ஒருத்தனை தான் அவன் பார்க்குறான், என்னை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவன் ட்ரீட் பண்ணுறான், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் அவன் வேலைக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்பட்றேன். என்னால் இப்படியே எல்லாரும் என்னை பார்த்து பரிதாபப்படுறது, அந்த பரிதாபப்படுறது அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கலை, அதனால தான் நான் அவனை வேலைக்கு வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்கிறாரு. இதற்கிடையில் இவருக்கு இருக்கா இல்லையா ஃபிலிப்க்கு, ஃபிலிப்க்கு வந்து நிறைய கடிதங்கள் வரும். அந்த கடிதங்களை வந்து எடுத்து படிக்கிறது இவங்களோட பழக்கம். எல்லாரும் அசிஸ்டண்ட்லாம் இருந்து அவங்க படித்து காமிப்பாங்க. பட் சில கடிதம், அதாவது ஒரு சில கடிதங்களை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவருக்கு பர்சனலாக ஒரு பிஏ இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் படிச்சு காமிப்பாங்க. ஃபிலிப் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து அந்த கடிதங்களை படிச்சு காமிக்கும்போது ஒரு கடிதம் மட்டும் ஏன் வந்து இவர் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. அப்போ தான் கேட்கும்போது அங்கே வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த கடிதங்கள்லாம் வந்து எல்என் ஆர் அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்டேருந்து வருது. இந்த பொண்ணுக்கு வந்து ஃபிலிப் அவர்களை வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் இவர் வந்து அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் கடிதங்களை எல்லாம் பிரித்து படிப்பார், அவருக்கும் பிடிக்கும் அந்த பொண்ணை, ஆனால் எந்த காரணத்துக்காகவோ அவர் தயங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவர் வந்து நல்லவர் தானா ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரோட பேக்கெல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அவரோட பேக்கில் வந்து நிறைய ஒரு பெரிய பெரிய கும்பலெல்லாம் இருந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் அவரோட பேக்கில் இருக்கும். இப்போ எல்லாருமே அவரை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்காங்க, ஆனால் இவர் மட்டும் ஃபிலிப் மட்டும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவர்கிட்ட மூவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இரண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டே போகிறாங்க. அதாவது காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஃபிலிப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய மனைவி வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. என்னுடைய இந்த பொண்ணு வந்து என் மனைவி வந்து தத்தெடுத்து வளர்த்த ஒரு பொண்ணு தான், என்னோடய சொந்த பொண்ணு கிடையாது, ஆனால் என்னுடைய சொந்த பொண்ணு மாதிரி நான் வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதைகளெல்லாம் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிறகு ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக அவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. அவங்களோட நட்பு வந்து இன்னும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. நாளாக அவங்களோட நட்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு த இன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி பிலிப் மற்றும் ட்ரிஸ் அவங்களுடைய நட்பு ரொம்ப ஆழமாக போயிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுது, ரெண்டு பேரும் ஒரு பெயிண்டிங் எக்ஸிபிஷன் அங்கே வந்து போகிறாங்க. அங்கே போகும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெயிண்டிங் வந்து பார்க்குறாரு. அந்த பெயிண்டிங்கை பார்த்து அதில் என்ன வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இவருக்கு புரியலை, ட்ரெஸ்ஸுக்கு புரியலை. ஆனால் பிலிப் வந்து அதையே ரசிச்சுட்டு ஒரு மணி நேரமாக அந்த இடத்துலயே இருந்து அந்த பெயிண்டிங்கை ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாரு. அப்போ வந்து இவர் கேட்குறாரு, இதில் என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த பெயிண்டில் வந்து இருக்கிற அந்த கலைநயம் வந்து உனக்கு தெரியாது, கலைநய பார்வையோடு பார்த்தீங்கன்னா தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப விலை கொடுத்து அதை வாங்கிட்டு வராரு. அப்போ தான் இவர் என்ன நினைக்கிறாரு, என்ன அந்த பெயிண்டிங் எவ்வளோ விலை கொடுத்து இவர் வாங்கிட்டு வராரு, இனிமேல் நாமளும் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னைக்கு நைட் வந்து பெயிண்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு பெயிண்டிங் வந்து நிறைவு பண்ணுறாரு. அந்த பெயிண்டிங்கை பார்த்து அங்கே வேலை செய்கிற எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. பிறகு என்ன ஆகுது, ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிலிப் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு இங்கே ஒரு பெயிண்டிங் இருக்கு பாரு, இந்த பெயிண்டிங்கை பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு, ஆமாம் இது வந்து கலைநயத்தோட பார்த்தா தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பெயிண்டிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அவர் சொல்லி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக. உடனே சரி அப்போ இந்த பெயிண்டிங்கை நீயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்டே அதை வாங்க வச்சு ஒரு நல்ல ஒரு தொகையை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ட்ரெஸ் கிட்ட கொடுக்குறாரு. இப்போ ட்ரெஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஒரு போகும்போது தான் அவருக்கு தெரியுது அவரோட வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்போ தான் அவருக்கு புரிய வருது அவங்க தம்பி வந்து தவறான வழிகளில் போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு புரிய வருது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இதை வந்து பிலிப் அவர்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு. அவரும் வந்து உன்னோட வீட்டுக்கு உன்னோட துணை வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத அவர் அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார், நீ வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. இன்னொரு விஷயத்தையும் ட்ரெஸ் சொல்கிறாரு, இவங்க வந்து என்னோட சொந்த அம்மா கிடையாது, இவங்க வந்து என்னை எடுத்து வளர்த்தவங்க, இவங்க 6 மாசமாக ரொம்ப கடினப்பட்டு தான் இந்த குடும்பத்தை வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து இந்த குடும்பத்து மேலேயும் இவங்க எல்லோரும் மேலேயும் ஒரு பரிதாபமும் பாசமும் சேர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ இப்படியே போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த LNR அவங்களோட நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு இவர் கால் பண்ணவே மாட்டார், இந்த லெட்டர் மட்டும் வரும் அதை மட்டும் படிப்பார். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ட்ரெஸ் ஃபோன் பண்ணி அவரோட காதில் வச்சிடறாரு. அவர் வந்து அவங்க பேச பேச இவரால் பேச முடியல, என்ன பேசுறதுன்னு சொல்லி தெரியல. சரி கால் வந்து கட் ஆயிடுது. அதற்கு பிறகு எந்த கால் வந்தாலும் இவர் வந்து எடுக்க விடுறதில்லை, ஏன்னா வந்து என்னவோ தயக்கமாக அவர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த LNR அப்படிங்கிற அந்த பெண்மணிக்கு வந்து இவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இவர் வந்து தன்னுடைய அந்த அவர் தன்னை குறை அப்படின்னு சொல்லி நினைக்கிறதால அவர் வந்து அடுத்ததாக மூவ் பண்ணுறக்கு அவர் தயங்குறாரு. சரி இப்படி அவங்க தம்பியும் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரை தேடி அந்த வீட்டுக்கு வந்து வராரு. அப்போ தான் தெரியுது தம்பிக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு. அப்போ தம்பியை கூட்டிகிட்டு போய் அந்த பிரச்சனைகள்லாம் இவர் தான் சால்வ் பண்ணி விடுறாரு. ட்ரெஸ் வந்து கூட்டிகிட்டு போய் அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறாரு. இவரோட வாழ்வாதாரமும் அதாவது வாழ்க்கை தரமும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்குது. காரணம் வேலை பார்க்குறாரு, கூடவே கொஞ்சம் ஹெல்ப்பும் இவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு பிலிப்பும். இவரோட வாழ்க்கை தரமும் கொஞ்சம் உயர ஆரம்பிக்குது. அடுத்ததாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்றைக்கி த இன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை குறித்து தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவர் கண்டிப்பாக நீ வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப் சொல்கிறாரு. உன்னோட வீட்டுக்கு போனால் தான் நீ தான் அந்த வீட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வீட்டுக்கும் போகிறாரு, போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குடும்பத்தை வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு. அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இவர் இங்கே தனியாக இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு வந்து இப்போ யாருமே வந்து ஃப்ரெண்டு கிடையாது. இவருக்கு வேலைக்கு வரவங்க எல்லாருமே இவரை வந்து ஒரு பரிதாப பார்வையோடு பார்க்கறது மறுபடியும் தொடர ஆரம்பிக்குது. மறுபடியும் இன்டர்வியூ வைக்கிறாங்க, நிறைய பேர் வராங்க, ஒருத்தராக இவரை பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் வந்து இவருக்கு அவங்க கூட ஒத்துப்போக மாட்டேது. ஏன்னா எல்லாருமே வந்து இவரை வந்து பரிதாபமாக பார்க்கும்போது இவரால் அவங்க கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண முடியல. இவர் வந்து ரொம்ப கஷ்டத்தில், என்ன சொல்கிறது, அவரால் வந்து அதை தாங்கிக்க முடியல. இவர் வந்து அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஆனால் அவரோட குடும்பத்துக்கு அவர் தேவை அப்படிங்கிறதால அவரை வற்புறுத்தவும் முடியாமல் இவர் வந்து ஃபிலிப் வந்து அதை சொல்லவும் முடியாமல் அப்படி வாழ்ந்துட்டுருக்காரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் ட்ரெஸ் வந்து இவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ட்ரெஸ்க்கு வருது. இவரை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறதுக்காக வராரு. வரும்போது அவரை பார்த்தோன்னே எல்லோரும் பரிதாபப்படுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரை கேலி பண்ணி சிரிக்கிறாரு. என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணி சிரித்து அவருக்கு என்ன

பண்ணுறாரு. அவர் தாடியும் தாடியெல்லாம் வச்சுட்டு அப்படி இருக்கார். ஸோ அவரை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஷேவெல்லாம் பண்ணி, அவருக்கு வித்தியாச வித்தியாசமான மீசையில் வந்து ஸ்டைல்லாம் பண்ணி, அவரை பார்த்து கண்ணாடியில் பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. ஸோ இவருக்கும் இப்போ தான் புதுசாக மறுபடியும் பிறந்தது மாதிரி ஒரு எண்ணம் வந்து வருது. மறுபடியும் ஃப்ரெண்டு வந்துட்டான், நான் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரிஸ் என்ன சொல்கிறாரு, சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ட்ரிஸ் என்ன சொல்கிறாரு, இனி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு எல்என்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்து அந்த பொண்ணு வந்து உட்கார்றாங்க. இவருக்கு பதட்டமாக இருக்குது, ஆனால் அந்த இடத்த விட்டு எழுந்து போக முடியாது இல்லையா. அப்போது அவங்க வந்து இவரை ஏற்றுக்கிட்ட தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களோட அன்பை தான் நான் பார்க்குறேன், உங்களோட தோற்றத்தை வந்து நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி இப்போ இரண்டு பேரும் சேருவத மாதிரி இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபீல் குட் மூவி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம் இதுவரை கேட்டு ரசித்த அந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு த இன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை குறித்து பேசணும். நல்ல ஒரு ஃபீல் ஒரு தர ஒரு திரைப்படம். இந்த படம் முடியும் போது நமக்கும் வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பும். கண்டிப்பா நம்ம வந்து ஒருத்தருக்காக ஒன்று செய்யும் போது இன்னும் அந்த உதவி அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு வகையில வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைவாக முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவினாசி திட்ட இரண்டாம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், விவசாயிகள் மகளிர் தொழில் முனைவோரின் ஆளுமையை மேம்படுத்தி ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான வலுவான சமூகத்தை உருவாக்குவதில் கூட்டுறவு அமைப்புகளின் பங்கு அளப்பரியது என்றார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்ட செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் நாட்டின் கூட்டுறவுத்துறை புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமான நிலையத்தில் 480 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய முனைய கட்டிடத்தை இன்று திறந்து வைத்தார். இந்த விரிவாக்கத்தின் மூலம் ஆண்டொன்றுக்கு 20 லட்சம் விமான பயணிகள் மேம்பட்ட சேவைகளை பெறுவர். தொடர்ந்து 1,06,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 54,000 இளையோருக்கு பணி நியமன ஆணைகளையும் பிரதமர் வழங்கினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பிலான செமி கண்டக்டர் ஆலையை பிரதமர் இன்று திறந்து வைக்கிறார். இதனிடையே பிரதமர் நாளை மறுநாள் 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு புறப்படுகிறார். இந்திய கலாச்சாரம், ஆன்மீகம், இறையாண்மைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்க சுவாமி விவேகானந்தரின் சேவை அளப்பரியது என்று பிரதமர் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் 124வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்ட செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட அவரது மேம்பட்ட சிந்தனைகள் புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் இன்று இப்பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் பணிகளின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய அம்ருத் பாரத் திட்ட ரயில் நிலையங்களை விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். வெங்காயத்திற்கான கொள்முதல் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதன்படி குவிண்டால் 1,875 ரூபாயாக இருந்த கொள்முதல் விலை 2,125 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட

0: முதல் விலை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய நுகர்வோர் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்ட இரண்டாம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலத்தில் பட்டா மாறுதலை எளிமையாக்கும் புதிய செயலி நடைமுறைக்கு வரும்போது மக்களின் போக்குவரத்து சிரமங்கள் குறையும் என்றார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்கும் அரசின் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நத்தம், புறம்போக்கு மற்றும் இதர இடங்களில் குடியிருப்பவர்கள் பற்றிய ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முன்னதாக கோபிச்செட்டிப்பாளையம், பாரியூர் கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் உட்பட நலிவடைந்த 100 திருக்கோவில்களுக்கு பூஜை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை அமைச்சர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காட்பாடியில், வேலூர் கோட்டையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன காட்சி அமைப்புகளுடன் விரிவுபடுத்தப்பட்ட அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அமைச்சர், பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றார். வேலூர் மாவட்டத்தில் முடிவு பெறாமல் உள்ள சாலை பணிகளை விரைந்து முடிப்பதற்காக முடிக்கும் வகையில் ஆக்கிரமிப்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி உயர்வு மற்றும் முறையான நூல் வழங்கிட வலியுறுத்தி கைத்தறி நெசவாளர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்களை விவசாயிகளுக்கு வழங்காத துறை அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படவில்லை என்று புகார்கள் வந்துள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றார். விவசாயிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்.
1: மக்கள் வந்து அலைய விடாம அவங்களுக்கு எல்லா சேவையும், அரசாங்க சேவை எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும். அந்த நோக்கத்துல முதற்கட்டமாக 44 குடும்பங்களுக்கு 20 லட்சம் மதிப்பீட்டில் வந்து அவங்களுக்கு பட்டா நிலம் வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகள் வந்து விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் வந்து எந்த விதத்துல வந்து பயனடைவாங்களோ அந்த பயனடைகிற மாரி இந்த பட்ஜெட் கூட்டத்துல இருக்கும்.
0: இந்து சமய அறநிலையத்துறையின் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவில்களில் செயல்படுத்தப்படும் திருப்பணிகள், பக்தர்களின் அடிப்படை வசதிகள், நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 60,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. கடந்த 21ஆம் தேதி நேரிட்ட வாயு கசிவு விபத்தில் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் ஆலையின் சேமிப்பு கிடங்கிலிருந்து 2000 லிட்டர் அமோனியாவை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பான முறையில் அமோனியா வாயுவை அகற்றும் நடவடிக்கையை இன்றும் நாளையும் மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 500 மீட்டர் சுற்றளவு பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 300 மீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள பிற தனியார் தொழிற்சாலைகள், கடைகள், பள்ளிகள் மற்றும் இதர குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இன்றும் நாளையும் தடை செய்யப்பட்ட பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வாகனங்கள் வேறு மாற்றுப்பாதையில் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: நெல்லை 5வது பெட்டாலியனிலிருந்து 44 தேசிய மாணவர் படை மாணாக்கர் இந்திய ராணுவத்தில் பணிபுரிய தேர்வாகியுள்ள நிலையில் இந்த சாதனையை பாராட்டி 5வது பெட்டாலியன் தலைமை கமாண்டிங் அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகேஷுக்கு உலக சாதனை விருது இன்று வழங்கப்பட்டுள்ளது. ராணுவ பணிக்கு தேர்வாகியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தேசிய மாணவர் படை மாணவர்கள் தெரிவிக்கையில்
3: நாங்கள் ஃபைட் தான் தமிழ்நாடு பற்றிய என்சிசியிலேருந்து தேசிய மாணவர் படையில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் இந்தியன் ஆர்மியில் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து எங்களை வந்து ட்ரைனிங் பண்ணி ஒவ்வொரு டைம்

0: எங்களை மோட்டிவேஷன் பண்ண அனைத்து என்சிசி பட்டாலியன் தமிழ்நாடு ஃபைவ் பட்டாலியன் சாருக்கும் ஆஃபீஸருக்கும் நன்றி இருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: என் பேர் அக்னிவீர் ஸ்ரீ சுப்ராஜ். நான் வந்து 2023 என்சிசியில் சேர்ந்தேன் ஃபைவ் தமிழ்நாடு பட்டாலியனில். இன்னைக்கு அக்னிவீர் அவங்க முன்னாடி நிற்க வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஃபைவ் தமிழ்நாடு பட்டாலியன் தான் காரணம். இந்தியாவிலேயே 777 யூனிட்ல நம்ம ஃபைவ் தமிழ்நாடு பட்டாலியனில் மட்டும்தான் ஒரே செலெக்ஷனில் ஒரே அக்னிவீர் என்ட்ரியில 44 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இது பெரிய சாதனை.
2: விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வைப்பாற்றில் முட்செடிகளை அகற்றி மரங்களை நடும் நிகழ்வை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் பள்ளி வேலை நேரத்தில் பொது அரசியல்மற்ற கூட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அனுமதிக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உத்தரவு பிறப்பித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கரீஃப் பயிர் காப்பீடு செய்வது தொடர்பான கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உயர்கல்வி மாணாக்கர் சேர்க்கைக்கான சிறப்பு குறைதீர் முகாம் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கேட்டுக்கொண்டார். இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இன்று கொலம்பியா கானாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட 2 கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கிற வானிலை அறிக்கை கேட்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்பு இருக்கணும். ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கணும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. திருப்பூர்ல அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். ஈரோடுல அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். சேலம்ல அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்ல அதிகபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகணும். ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. ஊட்டியில குறைந்தபட்ச வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ். அங்கேயும் ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இது கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதியினுடைய தட்பவெப்ப நிலையாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்னது.

படுத்துதல் போன்றவற்றை உள்ளடக்கியது இந்த திட்டம். சணல் விவசாயத்தில் ஈடுபடும் பெண்களின் நலனை மேம்படுத்துவதே இதன் நோக்கம்னு கூட சொல்லலாம். சணல் விவசாயத்தில் ஈடுபடும் பெண்கள் சணல் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் மற்றும் கேர் திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுகிறது. சணல் என்பது வேளாண்மைக்கு ஏற்ற புதுப்பிக்கத்தக்கது, உயிரியல் ரீதியாக சிதைக்கக்கூடியது மற்றும் கார்பன் நேர்மறை நார்சத்து கொண்டது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த இயற்கை பொருட்களின் பயன்பாட்டை நோக்கி படிப்படியாக மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. பச்சை சணல் பொருட்களின் வணிகத்தை மேம்படுத்துவதையும் முதன்மை நோக்கமாக கொண்டது இந்த திட்டம். இத்திட்டத்தின் நோக்கங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனைகளின் தகுதி குறித்து சணல் தயாரிப்புகளுக்கு அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் முன்னிலைப்படுத்துதல், பரவலாக்கப்பட்ட துறையில் சணல் பன்முகப்படுத்தப்பட்ட பொருட்களின் உற்பத்திக்கு திறமையான பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் இத்திட்டம் உதவுது. பன்முகப்படுத்தப்பட்ட சணல் பொருட்களுக்கான உற்பத்தி தளத்தை விரிவுபடுத்துவதற்காக சணலை மூலப்பொருளாக பயன்படுத்துவதற்கு அதிக எண்ணிக்கையிலான உற்பத்தி அலகுகளை அமைக்கிறதுக்கு இந்த திட்டம் உதவுது. புதிதாக நிறுவப்பட்ட சணல் பன்முகப்படுத்தப்பட்ட பொருட்களின் உற்பத்தி அலகுகளில் கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குது இத்திட்டம். சணல் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் கூட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மாற்றுவதற்கு புதிய மற்றும் புதுமையான சணல் பொருட்களின் வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்குது இந்த திட்டம். சணல் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு தொடர்ச்சியான சந்தையை உறுதி செய்வதற்காக நுகர்வோருக்கான தேவையை அதிகரிப்பதற்காகவும் இத்திட்டம் பயன்படுது. உற்பத்தி அலகுகளுக்கு சணல் மூலப்பொருட்களை குறிப்பிட்ட மற்றும் சீராக வழங்குவதற்கான விநியோக சங்கிலிகளை உருவாக்குகிறது. சணல் பொருட்களுக்கான தொடர்ச்சியான சந்தைகளை உறுதி செய்வதற்கு சந்தை ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மூலம் விற்பனையை அதிகரிக்குது இத்திட்டம். ஆண்டுதோறும் NJBயால் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் விளைவு என்ன அப்படின்னா, உலக அளவில் சணலின் போட்டித்தன்மை வாய்ந்த சுற்றுச்சூழல் நன்மைகளை நிறுவுவதோடு உலகளவில் சணல் பொருட்களின் விற்பனையை அதிகரித்து JDBகளின் பங்கையும் அதிகரிக்கும். இத்திட்டம் தயாரிப்பு மேம்பாடு, வடிவமைப்பு ஆதரவு, நிறுவன ஆதரவு, நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு பயிற்சி மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆதரவு போன்ற பல்வேறு செயல்பாடுகளை நுண் அளவில் ஒருங்கிணைந்த முறையில் கவனித்து கொள்ள முடியும். மேலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்களை முழு அளவிலான சணல் பன்முகப்படுத்தப்பட்ட தயாரிப்பு தொழில் முனைவோராக மாற்றுவதற்காக இத்திட்டம் உதவுகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சணலின் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு மற்றும் திறன் மேம்பாட்டு பட்டறைகளை உருவாக்குதல் மற்றும் நிலையான அணுகுமுறையுடன் சணல் பன்முகப்படுத்தப்பட்ட தயாரிப்புகளை உற்பத்தி செய்ய சிறு மற்றும் குறு தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறது இத்திட்டம். குறிப்பிட்ட பயிற்சி திட்டங்களை நடத்துதல், விழிப்புணர்வு திட்டங்களை ஏற்பாடு செய்தல் மற்றும் தயாரிப்பு வடிவமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் சணலின் பயன்பாட்டை பன்முகப்படுத்தப்பட்ட பயன்பாட்டு பகுதிகளில் ஊக்குவிப்பது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம். சணல் மூலப்பொருட்களை விநியோகிப்பதற்கான விநியோக விற்பனை நிலையங்கள் உருவாக்கப்பட உள்ளன. இதனால் நுண்ணிறுவனங்கள், கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு தேவையான சணல் நார், துணி மற்றும் நூல் ஆகியவை அதிக அளவில் கிடைக்க செய்யப்படும். நாடு முழுவதும் சணல் நூல், நார் மற்றும் பிற மூலப்பொருட்களை நியாயமான விலையில் முன்னுரிமையாக ஆலை வாயில் விலையில் விற்பனை செய்வதற்காக ஒத்துழைப்பு கூட்டாளர்களுடன் இணைந்து விற்பனை நிலையங்களை அமைக்கிறது இத்திட்டம். பல்வேறு பயன்பாடுகளில் சணலின் பயன்பாடுகள் பற்றிய தகவல்களை வழங்குதல் மற்றும் அது பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டதுதான் இத்திட்டம். கூட்டு தொழில் முனைவு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு உள்ளூர் சந்தையில் சணல் சார்ந்த மூலப்பொருட்கள் கிடைக்காத இடங்களில் மூலப்பொருட்களுக்கான விநியோக நிலையங்கள் திறக்கப்படும். சிறு மற்றும் குறு கைவினைஞர்கள், தொழில் முனைவோர், மகளிர் சுய உதவிக் குழுக்கள், நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களின் தேவைக்கேற்ப மூலப்பொருட்கள் மற்றும் சேவைகள் இத்திட்டத்தில் அதிகமாக வழங்கப்படுகிறது. சிறந்த பலனுக்காக அரசாங்கத்தின் கைவினைப் பொருட்கள் மற்றும்
கைத்தறி மேம்பாட்டு திட்டங்களுடன் இணைப்புகள் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நம்ம மத்திய அரசு நமக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதும் இல்லாம தெரியாதவங்களுக்கும் சொல்லி கொடுக்கிற முயற்சி தான் இந்த பகுதி. இன்னைக்கு இந்த பகுதியில நம்ம மத்திய அரசோட சணல்

0: ஒன்கேர் திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இதே நேரம் இதே பகுதியில வேறொரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி தொடர்வது திரையிசை.

0: நீங்க கேட்ட பாட்டு ஹரிஹரசுதன் வந்தனா ஸ்ரீனிவாஸ் பாடியது. பாடல் வரிகள் யுகபாரதி. படம் மஞ்சப்பை.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
2: காலங்காத்தால என்ன விளையாட்டு கட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க.
3: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
4: ஒரு மரம் நட்டுவிட்டு சமூக வலைதளத்தில் போடுவது எளிது, ஆனால் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தினமும் மரங்களை பராமரிப்பது எவ்வளவு கடினம் என்று தெரியுமா.
3: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
1: உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.

திரையில அடுத்த பாட்டு கலகலப்பு படத்துல இருந்து கார்த்திக் அனிதா பாடியது. பாடல் வரிகள் பா விஜய், பாடலுக்கு இசை விஜய் எபினேசர்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. இன்னைக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி.
1: முதலில் இறைவனை துதித்து நிகழ்வை தொடங்குவோம். பாடல் ஹரீஷ்.

0: எமது பள்ளி மாணவி ஐஸ்வர்யா ஆசிரியர்கள் பற்றி அவர் வண்டர்ஃபுல் டீச்சர்ஸ் என்ற தலைப்பில் தனது ஆங்கில உரையை வழங்க வருகிறார்.
1: You are tuned into our school FM radio and today's special moment is dedicated to the true architects of our future. It's our wonderful teachers. A teacher is not just a person who stands in front of a classroom. A teacher is a guide who lights the path of knowledge, a mentor who shapes the dreams and a source of inspiration who help us discover our own potential. Every lesson they teach is not only about books and subjects. It is about confidence, courage, kindness and character. When we struggle, they give us strength. When we make mistakes, they give us chances. When we dream big, they give us wings to fly. Begin every achievement, there is a teacher who believed in us before we believed in ourselves. Dear teachers, your dedication, patience and love create memories that stay with us forever. Your words become our motivation and your guidance become our success story. Today, through this FM radio, we say thank you for being our torch of wisdom, our pillar of support and the reason behind many bright smiles. A teacher's impact is like a beautiful ripple in water. It continues to spread and touch countless lives. Thank you, dear teachers, for making every student's journey meaningful and magical. This is our heartfelt salute to the heroes without caps, our teachers.
0: ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் சமூகத்தில் அவர்களின் முக்கியத்துவத்தை அழகாக எடுத்துரைத்தார். அடுத்து நாம் பேச போகும் தலைப்பு சாதாரணமானது இல்லை. இது சத்தமில்லாமல் உலகை மாற்றிய நான்கு மகத்தான மனிதர்களை பற்றியது. ஒரு பக்கம் உளவுத்துறையில் அமைதியாக நாட்டை காத்த ஒரு மூளை, மனிதன் உருவாக்கிய உயிருள்ள காடு, பறவைகளின் வாழ்க்கையை பதிவு செய்த விஞ்ஞானி மற்றும் உலகையே வியக்க வைத்த ஒரு விளையாட்டு மந்திரவாதி. இவர்கள் யார் தெரியுமா? முதலாவது ஆர்என்கோ, இந்தியாவின் உளவுத்துறையில் அமைதியான ஹீரோ. இவரை பற்றி பேச வருகிறார் எங்கள் பள்ளி மாணவர் சர்வேஷ்.
2: வணக்கம் நண்பர்களே. ராணு சொன்ன எல்லாருக்கும் உடனே என்னன்னு தெரியுமாங்க? தெரியாது. தெரிந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு கம்மி தாங்க. ஆனா ரா பற்றி நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பா சினிமால ராணா ஃபுல் பவர் ஆக்ஷன் ஸ்பை மிஷன் மாதிரி தெரியும். ஆனா ராவின் வேலை சண்டை போடுவதில்லை, தகவல்களை சேகரித்து ஆபத்துகளை முன்கூட்டியே கண்டுபிடித்து நாட்டை பாதுகாப்பதுதான் ராவின் முக்கிய பணி. ராவின் முழு பெயர் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் விங். சினிமாவில் ரா அதிகாரிகள் நாம் ஹீரோவாக பார்க்கின்றோம். ஆனால் இந்தியாவின் சக்தி வாய்ந்த உளவுத்துறை உருவாக்கிய உண்மையான ஹீரோ யாருன்னு தெரியுமாங்க? அவர்தான் ஆர்என்கோ. அவர் 1918 ஆண்டு பிறந்தார். சிறு வயதிலேயே மிகவும் புத்திசாலியாகவும் அமைதியாகவும் இருந்தார். பின்னர் காவல்துறையில் சேர்ந்தார். தனது நேர்மை, புத்தி கூர்மை மற்றும் ரகசியமாக செயல்படும் திறமையால் விரைவில் உயர்ந்த பொறுப்புகளை அடைந்தார். அதற்கு பிறகு 1968 ஆண்டு இந்திய அரசாங்கம் புதிய உளவுத்துறை உருவாக்க முடிவு செய்த போது அதற்கான பொறுப்பு ஆர்என்கோ அவர்களின் ஒப்படைக்கப்பட்டது. அதனால்தான் அவரை ராவின் தந்தை என்று அழைக்கிறார்கள். ஆர்என்கோ அவர்கள் மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமாங்க? அவர் தனது சாதனைகளை ஒருபோதும் விளம்பரப்படுத்துவதில்லை. பேட்டிகள் கொடுப்பதையும் புகழை தேடுவதையும் விரும்பவில்லை. அதனால்தான் அவரை ஜென்டில்மேன் ஸ்பை மாஸ்டர் என்று அழைத்தனர். நண்பர்களே, இனிமேல் ராணு சொன்ன எல்லாருக்கும் உடனே ஆர்என்கோ அவர்கள் தாங்க முதலில் ஞாபகம் வர வேண்டும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: இவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாம் செய்த நல்ல செயல்களை எல்லாம் உலகம் பாராட்ட வேண்டும் என்பதில்லை. சிலர் அமைதியாக வேலை செய்து பெரிய மாற்றங்களை உருவாக்கிறார்கள். அவரின் பெயர் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களின் பங்களிப்பு நாட்டை பாதுகாக்கிறது. இரண்டாவதாக ஜாதவ் பயாங், இந்தியாவின் காட்டு மனிதர். இவரை பற்றி பேச வருகிறார் எங்கள் பள்ளி மாணவர் முகமது ஷாருக்.
3: வணக்கம் நண்பர்களே. இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி நான் கூற வந்துள்ளேன். ஒரே ஒரு மனிதர் ஒரு காட்டை உருவாக்க முடியுமா? முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு சாதாரண மனிதர் தனது விடாமுயற்சியால் ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு ஒரு பெரிய காட்டையே உருவாக்கி இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர் தான் ஜாதவ் பயாங், இந்தியாவின் காட்டு மனிதர் என்று அழைக்கப்படும் ஜாதவ் பயாங். இந்த கதை 1979 தொடங்குகிறது. அப்போது ஜாதவ் பயாங் வெறும் 16 சிறுவன். அசாமில் உள்ள பிரம்மபுத்திரா நதிக்கரையில் ஒரு மணல் தீவில் அவர் நடந்து சென்ற போது வெயிலின் கொடுமையால் பல பாம்புகள் இறந்து கிடப்பதை பார்த்தார். அதை பார்த்த அவர் மிகவும் வருத்தப்பட்டார். இங்கே மரங்கள் இருந்திருந்தால் இந்த உயிரினங்கள் உயிர் பிழைத்திருக்கும் என்று நினைத்தார். பலர் அந்த காட்சியை பார்த்துவிட்டு உடனடியாகவே மறந்திருக்கலாம். ஆனால் ஜாதவ் பயாங் அப்படி செய்யவில்லை. அடுத்த நாளே

0: மரக்கன்றுகளை நட்டார். ஒரு நாள், இரண்டு நாள், ஒரு மாதம், அது பிறகு ஒரு வருடம், அப்படியே தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு மரக்கன்றுகளை நட்டுக்கொண்டே இருந்தார். நண்பர்களே, ஒரு மரம் நட்டுவிட்டு சமூக வலைதளத்தில் போடுவது எளிது, ஆனால் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தினமும் மரங்களை பராமரிப்பது எவ்வளவு கடினம் என்று தெரியுமா? அதைத்தான் ஜாதவ் பயாங் செய்தார். இன்று அவர் உருவாக்கிய காடு மொலாய் காடு, ஆங்கிலத்தில் மொலாய் ஃபாரஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காடு எவ்வளவு பெரியது என்று தெரியுமா? நான் கூறுகிறேன், கவனியுங்கள். இந்த காடு சுமார் 550 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. அதாவது 1000க்கும் மேற்பட்ட கால்பந்து மைதானங்களை சேர்ந்த அளவுக்கு பெரியது. மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம், ஆரம்பத்தில் அந்த இடம் வெறும் மணல் பரப்பாக இருந்தது. இன்று இங்கே 1000க்கணக்கான மரங்கள் வளர்ந்துள்ளன. யானைகள் வாழுகின்றன, மான்கள் சுற்றி திரிகின்றன, இவ்வளவு ஏன், புலிகள் கூட காணப்படுகின்றன, 100க்கணக்கான பறவைகள் அங்கே குடியிருக்கின்றன. அதாவது ஒரு மனிதன் உருவாக்கிய காடு இன்று 1000க்கணக்கான உயிரினங்களின் வீடாக மாறியுள்ளது. இன்னும் ஒரு ஆச்சரியமான தகவல் நண்பர்களே, பல ஆண்டுகளாக அந்த காட்டை பற்றி வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியவில்லை. ஒரு நாள் சில வனத்துறை அதிகாரிகள் அப்பகுதிக்கு சென்ற போதுதான் இவ்வளவு பெரிய காடு உருவாகி இருப்பதை கண்டுபிடித்தனர். அவர்கள் வியந்து போனார்கள். இதை யார் உருவாக்கினார்கள் என்று கேட்டபோது பதில் ஒரே ஒரு மனிதர், ஜாதவ் பயாங். அவரது சாதனையை பாராட்டி இந்திய அரசு 2015 அவருக்கு இந்தியாவின் உயரிய விருதுகளின் ஒன்றான பத்மஸ்ரீ விருதை வழங்கியது. நண்பர்களே, நன்றி.
1: ஜாதவ் பயாக் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? பெரிய மாற்றம் செய்ய பெரிய பதவி தேவையில்லை, பெரிய பணக்காரராகவும் இருக்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல எண்ணம், தொடர்ந்து செய்யும் முயற்சி, இயற்கையின் மீது அன்பு, இவை இருந்தால் உலகத்தையே மாற்ற முடியும். ஒரு மரம் நட்டால் அது ஒரு மரம் மட்டுமல்ல நண்பர்களே, அது ஒரு பறவையின் வீடு, விலங்கின் பாதுகாப்பு, மனிதனின் சுவாசம், பசுமையான எதிர்காலம்.
2: நாம கேட்டு இருக்கோம், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
1: அடுத்ததாக சலீம் அலியை பற்றி பேச வருகிறார் எங்கள் பள்ளி மாணவி ரேஷ்மிகா.
3: வணக்கம் நண்பர்களே. பறவைகளை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்குமா? காலை நேரத்தில் குயில் கூவுவது, சிட்டுக்குருவி துள்ளி துள்ளி பறப்பது, மயில் தோகை விரிப்பது, இவற்றை பார்த்தால் யாருக்குத்தான் மகிழ்ச்சி வராது? ஆனால் இந்த பறவைகளை பற்றி தெரிந்து கொள்ள தனது முழு வாழ்க்கையே அர்ப்பணித்த ஒரு மனிதர் அவர்தான் சலீம் அலி, இந்தியாவின் பறவை மனிதர். ஒரு சிறிய ஆர்வத்தில் தொடங்கிய பெரிய பயணம். சலீம் அலி சிறுவனாக இருந்த போது ஒரு நாள் ஒரு சிறிய பறவையை பார்த்தார். இது என்ன பறவை என்ற கேள்வி அவருக்குள் எழுந்தது. அந்த ஒரு கேள்விக்கான பதிலை தேட ஆரம்பித்தார். நண்பர்களே, பெரிய சாதனைகள் பல நேரங்களில் ஒரு சிறிய கேள்வியிலிருந்துதான் தொடங்குகின்றன. அதே போல் அந்த சிறிய ஆர்வம் சலீம் அலியை உலக புகழ் பெற்ற பறவையியல் விஞ்ஞானியாக மாற்றியது. பறவைகளுக்கான இந்தியா முழுவதும் பயணம். சலீம் அலி அலுவலகத்தில் உட்கார்ந்து மட்டும் ஆய்வு செய்யவில்லை. அவர் காடுகள், மலைகள், பாலைவனங்கள், சதுப்பு நிலங்கள் என இந்தியாவின் பல பகுதிகளுக்கு சென்றார். அங்கு பறவைகளை நேரில் கவனித்தார். எந்த பறவை எங்கே வாழ்கிறது, என்ன உணவு சாப்பிடுகிறது, எப்படி கூடு கட்டுகிறது, எப்போது இடம் பெயர்கிறது என்பதை எல்லாம் பதிவு செய்தார். இன்று நமக்கு தெரியும் பல பறவைகள் பற்றிய தகவல்களுக்கு அடித்தளம் அமைத்தவர் சலீம் அலி தான். ஒரு சுவாரஸ்யமான உண்மை, அவர் பறவைகளின் குரலை கேட்டே பல இனங்களை அடையாளம் கண்டுபிடிப்பார். நாம் நண்பரின் குரலை கேட்டவுடன் யார் என்று தெரிந்து கொள்வது போல சலீம் அலி பறவைகளின் குரலை கேட்டவுடன் அந்த பறவை என்ன என்று சொல்லிவிடுவார். பறவைகளின் உலகை புத்தகமாக்கியவர் சலீம் அலி எழுதிய த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் என்ற புத்தகம் இந்தியாவில் பறவைகளை பற்றி அறிய விரும்பும் 1000க்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. அந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் பலர் பறவைகள் ஆய்வில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தனர். பறவைகளை மட்டுமல்ல அவற்றின் வீடுகளையும் காப்பாற்றினார். நண்பர்களே, பறவைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் பறவைகளை மட்டும் காப்பாற்றினால் போதுமா? இல்லை, அவை வாழும் காடுகள், ஏரிகள், சதுப்பு நிலங்கள் ஆகியவற்றையும் பாதுகாக்க வேண்டும். இதைத்தான் சலீம் அலி வலியுறுத்தினார். அவரது முயற்சிகளால் பல முக்கியமான பறவையின் வாழ்விடங்கள் பாதுகாக்கப்பட்டன. இன்று 1000க்கணக்கான பறவைகள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு அவரது பங்களிப்பு முக்கிய காரணமாக உள்ளது. இன்னும் சில ஆச்சரியமான தகவல்கள். இந்தியாவில் பறவைகள் குறித்து அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்த முன்னோடிகளில் ஒருவர் சலீம் அலி. அவர் பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா என்ற பட்டத்தில் உலகம் முழுவதும் அறியப்படுகிறார். 90 வயதை கடந்த பின்னரும் பறவைகள் பற்றிய ஆராய்ச்சியில் தொடர்ந்து ஈடுபட்டார். அவர் கண்டறிந்த தகவல்கள் இன்றும் விஞ்ஞானிகளால் பயன்படுத்தப்படுகின்றன. நன்றி.
1: நண்பர்களே, சலீம் அலி ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். ஒரு சிறிய ஆர்வம் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு பறவையை பார்த்து இது என்ன என்று கேட்ட சிறுவன் பின்னர் இந்தியாவின் மிக பெரிய

0: பறவையியல் நிபுணராக உயர்ந்தார். நாம் இன்று கேட்கும் ஒரு கேள்வி, நாம் இன்று வளர்க்கும் ஒரு ஆர்வம், நாளை நம்மை ஒரு பெரிய விஞ்ஞானி, ஆராய்ச்சியாளர் அல்லது சாதனையாளராக மாற்றலாம். ஆர்வம் என்பது அறிவின் முதல் படி என்பதற்கு சலீம் அலியின் வாழ்க்கையே சிறந்த உதாரணம். எனவே நண்பர்களே, இயற்கையை நேசியுங்கள், பறவைகளை கவனியுங்கள், கேள்விகள் கேளுங்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு தெரியும், அடுத்த பேர்ட்மேன் அல்லது பேர்ட் உமன் நீங்களாக கூட இருக்கலாம். அடுத்ததாக தியான் சந்தை பற்றி கொங்கு தமிழில் நம்மோடு உரையாட வருகிறார் எங்கள் பள்ளி மாணவர் ஜஸ்வந்த்.
1: வணக்கம்ங்க, எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறீங்களா? கிரிக்கெட்ல சச்சின் டெண்டுல்கர் உங்க எல்லாருக்கும் தெரியுங்க, ஆனா ஹாக்கியோட மந்திரவாதி யாரும் தெரியுங்களா? அவர் தானுங்க மேஜர் தியான்சந்த். இந்தியாவோட ஹாக்கி வரலாற்றிலே ஒரு மிகச்சிறந்த வீரரா இருக்கிறாருங்க. இவர் 1905 வருஷம் பிறக்கிறாருங்க. இவரோட குடும்பம் இந்திய ராணுவ படையோட தொடர்புடையதுங்க. சின்ன வயசுல அவருக்கு ஹாக்கி மேல அம்புட்டனும் ஆர்வம் எல்லாம் இல்லைங்க. ஆனா அவரு ராணுவ படையில சேர்ந்ததுக்கு அப்புறம் வெடியா என்னதான் சோழி இருந்தாலுமே இரவுல நில ஒளியில ஹாக்கி பயிற்சி பண்ணுவாருங்க. சந்தனா நிலவு, இரவுல நில ஒளியில பயிற்சி பண்றதுனாலதான் இவருக்கு தியான் சந்தினே பேர் வந்துச்சுங்க. அதாவதுங்க, ஹாக்கி பந்து அப்படியே மட்டையில ஒட்டிக்கிட்ட மாதிரி ஹாக்கி ஆடுவாருங்க. அவர் ஆடுற ஆட்டத்தை பார்த்து எதிரணி வடிவேல் காமெடிதான் நினைப்பாங்க. காலங்காத்தால என்ன விளையாட்டு கட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அவர் விளையாட ஆரம்பிச்சா பந்து அப்படியே மட்டையில காந்த மாதிரி ஒட்டிக்கோங்களாமா. ஆனா அது சில பேர் உண்மையாவே மட்டையில காந்தம் இருக்குன்னு பொருளை கிளப்பி விட்டாங்க. ஆனா உண்மையாவே காந்தம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அது அவரோட பயிற்சியும் திறமைய மட்டும்தாங்க. அதனால தாங்க அவரு தி விசார்ட் ஆஃப் ஹாக்கி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 29 தேசிய விளையாட்டு நாள்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எதனாலும் தெரியுமா? அது தியான் சந்தோட பிறந்த நாளுங்க. அவரோட பங்களிப்ப நினைச்சுக்கிறதுக்காக தான் இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் 29 தேசிய விளையாட்டு நாளா கொண்டாடுறாங்க. 1936 ஜெர்மனியின் பெர்லின் ஒலிம்பிக்ல அவர் ஆடின ஆட்டத்தை பார்த்து இந்த உலகமே மூக்குமார்ல வரல வச்சாங்க. இன்னும் ஒரு ஜோரான விஷயம் சொல்லட்டா, 1936 நடந்த ஜெர்மனியின் பெர்லின் ஒலிம்பிக்ல தியான் சந்தோட ஆட்டத்தை பார்த்த அடால்ஃப் ஹிட்லர், நாங்க குடியுரிமை தரோம், ராணுவ படையில உயர்ந்த பதவி தரோம்னு ஆசைக்கறாங்க. ஆனா தியான் சந்த் அதுக்கெல்லாம் மயங்கலிங்க. அவர் மாதிரி நம்மளும் நம்மளோட பாதையை மாத்திக்காம இருக்கணும். இன்னைக்கெல்லாம் ஒரு கோல்டு மெடல் எடுக்கிறது பெரிய விஷயமா நீங்க நினைக்கலாம், ஆனா தியான் சந்த் இருக்கும் போது இந்தியா தொடர்ந்து 3 கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. இவரை மாதிரி இல்லாட்டி கூட இவரை மாதிரி இருக்க நம்ம முயற்சியாச்சும் பண்ணுவோம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: தியான் சந்த் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? திறமை மட்டும் போதாது, அதனோடு கடின உழைப்பும் தொடர்ந்து பயிற்சி செய்வதும் அவசியம். நில ஒளியில் பயிற்சி செய்த ஒரு சாதாரண இளைஞன் பின்னர் உலகம் முழுவதும் ஹாக்கியின் மந்திரவாதி என்று போற்றப்பட்டார். வெற்றி என்பது திறமையால் மட்டும் வராது, தினமும் செய்யும் முயற்சியால் வருகிறது என்பதை அவரது வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. எனவே நண்பர்களே, விளையாட்டோ படிப்போ கலையோ எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் நீங்களும் உங்கள் துறையில் மந்திரவாதியாகலாம்.
2: இதுவரை உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்ஸ்வே நிகழ்ச்சி கேட்டோம். இதன் தொடர்ச்சியை வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர் தமிழரசி லட்சுமணன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

0: நாளைய நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் வேளாண்மை சார்ந்த உபதொழில்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் இ பாலதண்டாயுதபாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இத்துடன் இன்றைய நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்,
2: ஒரு விவசாயினா அவர் வந்து ஏதோ மார்க்கெட்ல மண்டியில கொண்டு போய் போடக்கூடாது, அவருக்குன்னு ஒரு 100 ஃபேமிலிக்கு வந்து உணவை வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த விவசாயம் சக்சஸ்ஃபுல்லா வருவாரு. நம்ம நினைக்கிற மாதிரி நாற்றகங்களை வந்து இன்னும் எளிமையா வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போக முடியும்.
1: இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைக்கும்.

0: கிடைப்பதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிலிட்டு அழித்தனர். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தைப் போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சண்டி இணையும் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசேரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: வணக்கம். கோயம்புத்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உற்சாகமான பிற்பகல் வணக்கம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல டீ டைம் நிகழ்ச்சி. இன்னைக்கு 4 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பால்களை நீங்கள் கேட்கலாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பால்களை நீங்கள் கேட்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், கால் பண்ணுங்கள் 0422 அப்படின்ற முன்னிணைப்பு என்னோட 2316312 இல்லைனா 2312103 இல்லைனா இன்னொரு எண் கூட இருக்குது 2317046 அப்படின்ற இந்த 3 எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு அழைங்க. நீங்கள் அடிக்கடி உங்களோட விருப்ப பால்களை நீங்கள் விரும்பி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நிறைய நேர்களுக்கு வந்து இணைப்பு கிடைக்கல. 3 மாதமாக 6 மாதமாக 1 வருஷமா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நாமளே வாய்ப்பு கொடுக்கலன்னா வேறு யார் கொடுப்பாங்க? அதே மாதிரி நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல்கள் வந்து அடிக்கடி கேட்குற பாடல்களாக இல்லாமல் கொஞ்சம் ரேராக இருக்கிற மாதிரியான பாட்டு, அதே மாதிரி அந்த பாடலை கேட்குற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போது கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி கேட்கறதுக்கு இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தோட நிகழ்ச்சியில் இணையிறது உங்கள் ஆர்ஜே உதயா. நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர் வணக்கம்.
3: என் வாழும் சந்தித்தான்

0: இதைகள்
1: உன்னை மயக்கும் மது கிண்ணம்,
0: உன் கண்ணம்,
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

0: பாடி பழகு.
1: உன் விழியும் என் விழியும் சந்தித்தா.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர். 3:08 கேட்டு இருக்கேங்க டீ டைம் நிகழ்ச்சி. வணக்கங்க.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கோபாலர் வந்து ஆறுமுகம், திருப்பூர் கோபாலர்.
1: ஆறுமுகம், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
2: குமுத படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க சார்.
1: ஓகேங்க, கேட்டுலாம்.

ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கு. 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை வந்த உங்களோட விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில கேட்கலாங்க, சரிங்களா? இப்ப அடுத்த காலர் இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர், யார் பேசுறீங்க? சூலக்கல்லிருந்து உங்க பேருங்க? ராமசாமி. சொல்லுங்க, சூலக்கல் எங்க இருக்கு? பொள்ளாச்சியா? பொள்ளாச்சி வட்டம். ஓகேங்க, என்ன பாட்டு கேக்கலாங்க? சரிங்க, அதுல என்ன பாட்டுங்க? அந்த பாட்டு வேணுங்களா? சரிங்க, நம்ம கேட்டுடலாங்க.

0: நலமே விளைய நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது. அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
0: டீ டைம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிற நேரம் 3:17 ஆகுது. வணக்கங்க.
3: வணக்கங்க. கோயில்பலத்திலிருந்து துரையன் பேசுறேன்.
0: சொல்லுங்க துரையன், என்ன பாட்டு கேட்கலாங்க?
3: கை பிறந்தால் வழி வருங்க, ஆசையாலை போல நாம தான்.
0: சரிங்க, கேட்டுடலாங்க.

0: விவசாயிகளே, ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில் இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது. அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கு. நீங்க தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0422 அப்படின்ற முன்னிணைப்பினோட 2316312, இல்லைனா 2317046. இன்னொரு எண் கூட இருக்கு, 2312103 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அடுத்த காலர், வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: திருப்பூர்ல இருந்து
3: ரத்னா
4: பேசுறேன்.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். டீ டைம் கேட்டிருக்கிற நேரம் 3:25 ஆகாஷவாணி 103 எஃப்எம். வணக்கங்க.
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: அது மதுரை வீரன் படத்துல வாங்க மச்சான் வாங்க.
0: சரிங்க, நம்ம அந்த பாட்டு கேட்கலாங்க.

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரி இருக்கு.
1: வாங்க.

0: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
3: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
4: என்ன
5: பாடி கேக்கலாங்க?
4: சாதாரண படத்துல இருந்து நினைந்து நினைந்து.
5: சரிங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்கள் வந்துட்டு இருக்கு. 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை வந்த படங்கள்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்களை கேட்டுட்டு இருக்கிற நேரம் 3:34 ஆகுது. நினைவூட்டுகிறோம், இன்று மாலை 5:02 சித்திரசிவானம் வழிகாட்டு நிகழ்ச்சியில ஆடை வடிவமைப்பு துறை படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பேராசிரியர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியை கேளுங்க. வணக்கங்க.
1: வணக்கம்
0: சார். வணக்கம், யார்
1: பேசுறீங்க?
0: மணி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எங்கேயும் போகல,
0: இங்கேயே தான் இருக்கிறோம்.

0: ஆகாஷவாணி 103 FM-ல டீ டைம்ல அடுத்த காலர். வணக்கம்.
1: வணக்கம் சார். கோவை கணபதி பழனிசாமி.
0: சொல்லுங்க பழனிசாமி, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: காதலித்தால் போதுமா?
0: ஓகே.
1: அதுல வந்து காதல் பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு.
0: காதல் பெண்ணே. ஓகே.
2: காதல் பெண்ணே கண்ணியெல்லாம் எங்கே மனம், கண்ணன் தானா கட்டும் உடலா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல
1: டீ டைம் கேட்டுருக்கோங்க. க்ளோரிஸான எயிட்டிஸ் பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி 10 மணியிலிருந்து மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சி கேளுங்க. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அறிமுக நேயர்கள் மற்றும் ரொம்ப நாள் கிடையில எப்போ பேசினங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசுங்க. இதே நம்பர்ஸ் தான் 0422 அப்படின்ற முன்னணிப்பெண்ணோட 2312103, இன்னொரு நம்பர் 2317046, இன்னொரு எண் இருக்கு 2316312 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அடுத்த கால் இருக்காரு. வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய மாலை வணக்கத்துடன் தாராபுரம் நாடார் தெருவில் இருந்து எம் துரைராஜ் பேசுகிறேன்.
1: துரைராஜ் சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
2: நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: எல்லாரும் நலமா இருக்கும். என்ன பாட்டு கேட்கலாங்க?
2: அற்புதமாக போய் கொண்டு இருக்கிறது.
1: நன்றிங்க. என்ன பாட்டு கேட்கலாம்?
2: எனக்கு அரிதாக ஒழிக்கக்கூடிய ஒரு பாடல், படம் வணங்கா மூடி பாடல், வாழ்வினிலே வாழ்வினிலே.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்,
1: ஒரு விவசாயினா அவர் வந்து ஏதோ மார்க்கெட்ல மண்டியில கொண்டு போய் போடக்கூடாது, அவருக்குன்னு ஒரு 100 ஃபேமிலிக்கு வந்து உணவை வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த விவசாயி சக்சஸ்ஃபுல்லா வருவாரு. நம்ம நினைக்கிற மாதிரி நாற்றகங்களை வந்து இன்னும் எளிமையா வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போக முடியும்.

0: இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷவாணி 103 FM டீ டைம் கேட்டு இருக்கோம். வணக்கங்க.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
3: விஜயலட்சுமி.
2: விஜயலட்சுமி சொல்லுங்க, என்ன வீட்டுல இன்னைக்கு
3: ஸ்பெஷல்? கொள்ளு பருப்புங்க,
2: என்ன பாட்டு கேக்கலாம்? நல்ல பேசுறீங்க, என்ன பாட்டு கேக்கலாம்?
3: பரிசுல போடுங்க, காலமெல்லாம் அடகு விட்டு அந்த பாட்டு.
2: ஓகேங்க, நம்ம கேட்டுலாங்க.

0: ஆகாஷவாணி 103 FM-ல டிடிஎம் கேட்டுட்ருக்கோம். இந்த மாதிரியான பாட்டெலாம் இரவு நேரத்தில் கேட்கும் போது இனிமையாக இருக்கும். ஸோ அதனால் 3 to 4-ல நம்ம டிடிஎம் நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன வேண்டுகோளோட அடுத்து நேயர் இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க
1: சார்? தென்காசியில இருந்து, குற்றாலம் பக்கம் தென்காசியில இருந்து, தென்காசி மாவட்டத்துல இருந்து கதிரேசன் பேசுறேன்
0: சார். அதனாலதான் சாரல் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ
1: சிலு சிலு சிலு சிலு சிலு தான் அடிச்சிட்டு இருக்கு சார். இப்ப கூட மழை லைட்டா பெஞ்சிட்டு இருக்கு தென்காசியில.
0: பாத்தீங்களா, கோயம்புத்தூர்லாம் அப்படிதான் பெஞ்சிட்டு இருக்கு.
1: அதான் சார் உங்களுக்கு சொல்லிருக்காது. அதாவது நீங்க வெயில் ஏரியால இருந்து எல்லாம் உங்களுக்கு சொல்ல நல்லா இருக்கும். நீங்களும் நம்ம கூட சைன் பண்ணிட்டீங்களா?

0: என்ன
1: பாட்டு கேக்கலாங்க?
0: சார், இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல இருந்து அஞ்சாத சிங்கமின் காளை.
1: ஓகே, ஆக்சுவலி நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்க இல்லையா?
0: ஆமா சார், ஆமா சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
1: ஓகே, எங்க நிகழ்ச்சி எல்லாம் எப்படி இருக்கு? ஆப்ல கேட்டுட்டு இருக்கீங்க நியூஸ் ஆன் ஏர் ஆப் இல்லையா?
0: சார், உள்ள ஆப்ல எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல நல்ல சாங்கா தேர்ந்தெடுத்து போட்டுட்டு இருக்காங்க, அதனால எல்லா நிகழ்ச்சியும் கேட்டுட்டு தான்
1: இருக்கேன். ஓகே, தொடர்ந்து கேளுங்க. அப்பப்ப
0: கேட்கறது ரொம்ப சூப்பரா இருக்கு, நிகழ்ச்சி தொகுத்து வழங்க நல்லா இருக்கு.
1: ஓகேங்க, தேங்க்யூ. அப்பப்ப கால் பண்ணுங்க சரிங்களா?
0: மீடியாக்கள்
1: வந்தாலும்

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கோங்க டீ டைம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நிறைவான தருணத்தில் இருக்கிறோம். ஓகே, நிறைவான அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சார், நான் கேரளா திருச்சூர்ல இருந்து குருவாயூரப்பன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க குருவாயூரப்பன், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: படம் சாரதா. அதுல மெல்ல மெல்ல அருகில் வந்து
0: பாடல். கண்டிப்பா மெல்ல மெல்ல உங்களுக்கு அருகில் வரப்போகுது இப்ப பாட்டு. கேக்கலங்களா?
1: ஓகே ஓகே
0: ஓகேங்க.

இதுவரைக்கும் டீ டைம் நிகழ்ச்சியை கேட்டோம் ஆகாஷவாணி 103 FM-ல். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்கள் வந்துச்சு, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்களை கேட்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஒரு மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. எஸ் ஸோ கவலைப்படாதீங்க, நாளைக்கு பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை டீ டைம் நிகழ்ச்சியில் நாம் கேட்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசல அப்படின்னா வித்தியாசமான பாடல்கள் தேர்வோடு காத்துருங்க, நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம் ஓகேங்களா. இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து மூளைக்கு வேலை கேம் ஷோ கெட் செட் கோ கேம் ஷோ காத்திருக்கு, அதையும் நம்ம தொடர்ந்து விளையாடலாம். ஸ்டே டியூன்ட்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முறையான திட்டமிடல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல்

0: நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிலிட்டு அழித்தனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மணிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: வணக்கம். கோயம்புத்தூர் ஆகாஷவாணி 103 நம்ம கேட்கிற இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ மூளைக்கு வேலை டீ டைம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்கள் எல்லாம் கேட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆயிருக்கும் போது இன்னும் கூடுதலா உங்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக மூளைக்கு வேலை கொடுக்கற ஒரு கேம் ஷோவா இந்த கெட் செட் கோ கேம் ஷோ இருக்கு. இன்னைக்கு என்ன கெட் செட் கோ கேம் ஷோல வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புக. நம்ம சின்ன வயசுல எல்லாம் வந்து இந்த விஷயங்கள் பண்ணிருப்போம் இல்லையா? எஸ், அந்த மாதிரிதான். சோ உங்களுக்காக ஒரு வாக்கியம் சொல்லப்படும். அந்த வாக்கியத்துல ஒரு சில இடங்கள்ல வந்து நான் டேஷ் டேஷ் சொல்லிட்டு கோடு போட்டுருவேன். அந்த கோட்டுக்குள்ள என்ன வார்த்தை நீங்க போடணுமோ அந்த வார்த்தை கரெக்டா போட்டீங்க அப்படின்னா அந்த சொற்றொடர் வந்து முழுமையான ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அப்படி இருக்கணும். சோ யார் வந்து கரெக்டா நீங்க போடுறீங்க அப்படின்னு பாக்கலாம். ஆக்சுவலி இப்போ அறிவை வளர்க்க வேண்டுமெனில் நல்ல நூல்களை தினமும் படி அப்படின்றது ஒரு பொருள் பொதிந்த ஒரு வாக்கியம் வச்சுக்கோங்களேன். இதுல அறிவை டேஷ் வேண்டுமெனில் டேஷ் டேஷ் படி, அவ்வளவுதான். இப்ப இந்த மூணு டேஷ் சொல்லிருக்கேன் இல்லையா, சோ அதுல என்னென்ன போடணும் அப்படின்றது நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ கேம் ஷோல கோடிட்ட இடங்களை நிரப்புகின்ற மாதிரியான ஒரு கேம் ஷோ போக இருக்கிறது. இப்ப அறிவை டேஷ் சொன்னேன் இல்லையா, அங்க வளர்க்க வேண்டுமெனில், அதுக்கப்புறம் ஒரு டேஷ் சொன்னேன் இல்லையா, நூல்களை டேஷ் தினமும் டேஷ் படி. ஓகே, சப்போஸ் இதுல உங்களுக்கு ரெண்டு டேஷ் நாங்க குடுக்கலாம் இல்ல மூன்று குடுக்கலாம், அதுக்கு மேல கொடுத்தா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகே, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ஷோவை நம்ம தொடங்கி வைக்கிறதுக்கு ஒரு பாட்டோட தொடங்கி வைக்கலாம். அனிருத் ரவிச்சந்திர இசமிச்சு அறிவோட சேர்ந்து பாடின பாட்டு மாஸ்டர் மூவியிலிருந்து. தொடர்ந்து கேளுங்க ஆகாஷவாணி 103 FM.

0: மெய்டுனா
1: டைம் என்னன்னா 4:08 அப்படின்ற மாதிரி ஆகாஷ்வாணி 103 FM கெட் அண்ட் கோ கேம் ஷோ கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு கேம் ஷோ கோடிட்டு இடங்களை நிரப்புங்க அப்படின்ற மாதிரி நாங்க உங்களுக்காக ஒரு வாக்கியம் சொல்லுவோம். அந்த வாக்கியத்துல ஒரு சில இடங்கள்ல நாங்க கட் பண்ணிடுவோம், டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த இடத்துல என்ன வார்த்தை வருகிறது அப்படின்றத நீங்க சொல்லணும். அது மீனிங்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை அந்த இடத்துல போடக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த பாண்டிக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். இப்போ நம்மளோட ஆக்சுவல் கேம் ஸ்டார்ட் ஆகும் போது வாட்ஸ்அப் அண்ட் முகநூல நீங்க உங்களோட பதில்களை எங்களுக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9585800103 அப்படின்றது முகநூல் ஐடி ஆகாஷவாணி கோயம்புத்தூர் AKASHVANI கோயம்புத்தூர் அப்படின்ற ஸ்பெல்லிங்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா நம்மளோட முகநூல் வரும். முகநூல் பக்கத்துல கெட் சிட் கோன் போஸ்ட் இருக்கும். இது வரைக்கும் நம்ம முகநூல் பக்கத்துல நீங்க வரல அப்படின்னா ஒரு லைக் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த முகநூல் பக்கத்துல இருக்கக்கூடிய போஸ்டுக்கு கீழே கமெண்ட்ல உங்களோட அந்த ஆன்சர்ஸ் ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ முதல் வாக்கியம் சொல்ல போறேன். அதுல ஒரு 2 தான் இருக்க போகுது, ஓகேங்களா? மௌனம் சில நேரங்களில் ஒரு கோடு, விட ஒரு கோடு அதிகம். மௌனம் சில நேரங்களில் டேஷ், விட டேஷ் அதிகம். என்னன்றத கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப்ல எல்லாம் முகநூல ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ நாம கேக்க இருக்கக்கூடிய இந்த பாட்டு சரவணன் இருக்க பயம் என் படத்திற்காக டி இமான் மியூசிக்ல பெனி டயால் சுனிதி சவான் பாடியது.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: விவசாயிகளே, ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள்.
4: வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில்
3: இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.
5: ஆகாஷவாணி 103 FM-ல கெட் செட் கோ கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கிறோம். 4:14. இன்னைக்கு கேம் ஷோல கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு நாம கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். நான் உங்களுக்காக ஒரு வாக்கியம் சொல்லுவேன். அந்த வாக்கியத்துல ஒரு சில இடங்கள்ல வந்து வார்த்தைகள் இருக்காம டேஷ் அப்படின்னு மட்டும் சொல்லுவேன். ஸோ அந்த வார்த்தைகள்ல மட்டும்தான் நீங்க போடணும். எக்ஸ்ட்ராவெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஆனா நீங்க எக்ஸ்ட்ராவா நிறைய ஆட் பண்ணிருக்கீங்க. பட் எனிவேஸ், இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ன்றதுனால விட்டுலாம். ஓகே, பேசுவதை விட அதிகம் சொல்லுமா? பேசுவதை விட அதிகம் சொல்லும். சொல்லும் எல்லாம் நான் சொல்லவே இல்லை, நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க. என்னன்னா, மௌனம் சில நேரங்களில் டேஷ் விட டேஷ் அதிகம். இந்த ரெண்டு டேஷ் மட்டும் தான் நீங்க சொல்லணும். ஓகேங்களா? நவநீதன் சென்னிமலையிலிருந்து, பேசுவதை விட அதிகம் சொல்லும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே இல்லை. ஓகே, கணேஷ் சிறுமுகையிலிருந்து, மௌனம் சில நேரங்களில் வார்த்தைகளை விட அதிகம் பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வார்த்தைகளை விட அதிகம் பேசுமா? இல்லையே, நான் லாஸ்ட்ல அதிகம் தான் முடிச்சிருக்கேன், நீங்களும் மாத்தி சொல்லிட்டீங்க. விஜயமங்கலத்திலிருந்து கீர்த்தனா, சரிதா, பூங்குடி, தேவி, கோபால், மௌனம் சில நேரங்களில் கோபத்தை விட சிறந்தது. சிறந்தது நான் சொல்லவே இல்லையே. ஓகே, மௌனம் சில நேரங்களில் வார்த்தைகளை விட பலமாக பேசுகிறது, காயங்களுக்கு மருந்தாகிறது அப்படின்னு ஆனந்தமுருகன் புலுவபாளையத்திலிருந்து. இரண்டு பக்கங்களுக்கு மிகாமல் விடை எழுதுன்ற மாதிரி நீங்க எழுதிட்டீங்க. மௌனம் சில நேரங்களில் அமைதியை விட வலிமை அதிகம். மௌனம் சில நேரங்களில் அமைதியை விட வலிமை அதிகம். சூப்பர். ராமகிருஷ்ணன் கொழும்புகொண்டாடிலிருந்து கரெக்டா பதில் சொல்லியிருக்காரு, வாழ்த்துக்கள். சிங்கானலூர் ஜெயலட்சுமி மனோகரன், மௌனம் சில நேரங்களில் வார்த்தைகளை விட வலிமை அதிகம். வா, அவங்களும் கரெக்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே ஆன்சரை ஜெயஸ்ரீ ஃப்ரம் வடவழிலிருந்து சொல்லியிருக்காங்க. சிவசங்கர் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிட்டாரு, பாண்டிய நகர்ல இருந்து இந்திராணி. மௌனம் சில நேரங்களில் அதை விட மதிப்பு அதிகம் அப்படின்னு ஆட் பண்ணிட்டாரு. பாலா, மௌனம் சில நேரங்களில் வார்த்தைகளை விட அர்த்தங்கள் அதிகமா? ஆஹா, இது கூட நல்லா இருக்கே. மௌனம் சில நேரங்களில் வார்த்தைகளை விட அர்த்தங்கள் அதிகம். நைஸ், நைஸ், சூப்பர், நல்ல ட்ரைங்க, சூப்பருங்க பாலா. அண்ட் அதுக்கப்புறமா பீடம்பள்ளியிலிருந்து வாசுதேவன், மௌனம் கூட கூடன்னு நான் சொல்லவே இல்லை, அதனால நீங்க அவுட் ஆயிட்டீங்க. பீடம்பள்ளி வாசுதேவன், கோபத்தை விட வலிமை அப்படின்னு சொல்லிருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? அது கம்ப்ளீட்டே பண்ணல. பெருமாள் சாமி, சுமதி, சாவுக்கட்டு பழையத்துல இருந்து, ஓகே, நல்லா ட்ரை பண்ண, உங்களுக்கு வாழ்த்துக்கள், கைத்தட்டிங்கப்பா. ஓகே, இப்போ கெட் செட் கோல அடுத்தது உங்களுக்கானது, விதை டேஷ் மரமாகாது,

டேஷ், அதை டேஷ், மூணு டேஷ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விதை ஒரு கோடு, மரமாகாது ஒரு கோடு, அதை ஒரு கோடு. ஓகே, விதை டேஷ், மரமாகாது டேஷ், அதை டேஷ் இந்த மூணு டேஷ்ல என்னென்ன வரும் அப்படின்றத நீங்க அப்படியே ஃபுல் சொற்றொடரா சொன்னாலும் சரி, இல்ல இந்த மூன்று டேஷுக்கான வார்த்தைகளை எங்களுக்கு சொன்னாலும் சரி, ஓகேங்களா? நல்லா யோசிச்சு எங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. இப்ப நாம கேட்கக்கூடிய இந்த பாட்டு கெட் செட் கோல பில்லா 2 படத்துல இருந்து கேங்ஸ்டர் சாங் வந்துட்டு இருக்கு. ஸ்டேட்யூ டு ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர். இந்த பாட்டை யாரு பாடியிருக்காங்க அப்படின்றத இந்த பாட்டுக்கு அப்புறமா நம்ம கேட்கலாம் சொல்றேன்.

0: விவசாயிகளே, ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில் இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.
1: ஆகாஷவாணி 103 FM கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ கேட்டிருக்கோம். 4:22 நிமிஷம். சோ நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப

0: சிரத்தை எடுத்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோடிட்டு இடங்களை நிரப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லக்கூடிய சொற்றொடர்ல ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு அது என்ன சொல் அப்படின்றத சொல்ல மாட்டோம், அது என்ன சொல் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்களா? எஸ் ஓகேங்களா. இப்போ நான் லாஸ்டா சொல்லியிருந்த விதை டேஷ் மரமாகாது டேஷ் அதை டேஷ் மூன்று டேஷ் சொல்லியிருந்தேன். ஓகே, விதை ஒரு கோடு, மரமாகாது ஒரு கோடு, அதை ஒரு கோடு. ஓகே, அந்த கோடுல என்ன வரும் அப்படின்றத நீங்க சொல்லணும். ஆனா கண்டிப்பா விதை மரமாகாது அதை அப்படின்ற இந்த சொற்களை தாண்டி வேற சொற்கள் நீங்க போடக்கூடாது. மூன்றே மூன்று சொற்கள் தான் நீங்க போடணும் அந்த டேஷ் குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கா கேம் இன்னைக்கு? நீங்க தான் ஈஸியா விளையாடுன்னு சொல்லுவீங்களா, அதனால இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறோம். ஓகே, மூக்கனூர், சண்முகநகர், சிவகுமார், மலர்குடி, சபரிப்ரியா, சரோஜினி, அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, விதை இன்றே மரமாது. வாட், அது அப்படியே சொல்லிட்டீங்களா? நல்ல விஷயங்க எதுக்கு கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, பரமசிவம் நெருப்பெரிச்சல்லிருந்து மண்ணில் விழாத மண்ணில்லாம் நான் சொல்லவே இல்லை. ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா பாண்டிய நகர்லேருந்து இந்திராணி, சிவசங்கர் எல்லாம் சொல்லியிருக்காங்க, விதை ஒரு மரமாக பாதுகாக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீ எதிர்பார்க்குற நிறையா சொல்லுங்க. நவநீதன், சென்னிமலையிலிருந்து, விதை போடாமல் மரமாகாது நாம் அதை வளர்ப்போம். இப்படியெல்லாம் நான் எங்கே சொன்னேன், விதை போடாமல் மரமாகாது நாம் அதை வளர்ப்போம். ஓ நைஸ் நைஸ் நைஸ், நல்ல ஒரு வித்தியாசமான ட்ரை. நான் வச்சிருக்கிற ஆன்சரையும் தாண்டி நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்களே, வெரி குட். அண்ட் விதை முளைக்காத மரமாகாது அப்படின்னு ஆனந்த முருகன் அவர்கள் தவறுதலாக பதில் சொல்லியிருக்கிறார் அப்படின்றதுதான். அண்ட் அதுக்கப்புறம் நாம பார்க்கும் பொழுது, சிங்காநல்லூர்லேருந்து மனோகரன், ஜெயலட்சுமி, விதை உடனே மரமாகாது, விதை உடனே மரமாகாது மண்ணில் அதை விதைக்க வேண்டும், விதைக்க வேண்டும் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகளை கூடுதலாக ஆட் பண்ணிருக்கீங்க. பட் எனிவேஸ் 90% நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, சூப்பருங்க. விஜயமங்கலம், ராஜசேகர், விதை இல்லாமல் மரமாகாது அவ்வளவுதான், வாட் இஸ் திஸ், இதுதாங்க ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதை ஒருபோதும் மரமாகாது நாம் அதை நட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொழுமகொண்டாலிருந்து ராமகிருஷ்ணன், ஜெயஸ்ரீ ஃப்ரம் வடவள்ளியிலிருந்து, விதை பழுத்தால் மரமாகாது. இப்படிதான் நான் மூன்று டேஷ் உங்களுக்கு எல்லாம் சொன்னேன், இல்ல மூன்று கோடு சொன்னேன், நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க? விதைத்தால் மட்டும் நான் விதைன்னு சொன்னேன், அதனால கணேஷ் அவர்களே சிறுமுகல இருந்து தப்பான சொல்லிட்டீங்க. விதை தனியாக மரமாகாது, ஆஹா, அதை மரமாகாது டேஷ் அப்புறம் தான் சொன்னேன், அதனால நீங்க கொஞ்சம் அப்படியே மாத்திட்டீங்க. பாலா ஃப்ரம் திருப்பூர், கோணமலையிலிருந்து ஆனந்தன் அவர்கள், விதையில்லா மரம் ஆகாது, விதையில்லா மரம் ஆகாது, முயற்சி இல்லா வெற்றி ஆகாது. எல்லாம் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. மாரதி, பாரதி மகாலிங்கம், கள்ளிவலசிலிருந்து, விதை போட்டால் மரமாகும் நிழல் இது தரும் அப்படின்னு அவங்க வித்தியாசமா சொல்லியிருக்காங்க. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர், மூக்கனூர்லேருந்து, விதை போட்டால் மரம் அதை ஆகாது அப்படின்னு அவர் அனுப்பிச்சிருக்காரு. அண்ட் ஆலாங்கும்பில் இருந்து உமா மகேஸ்வரி, தண்ணீர் தடம், விஜயகுமார் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, விதை விதைத்தால் மரமாகாது பேணி காப்பதினால் அதை உயிர்ப்பிக்கலாம். நான் இந்த மாதிரி சொல்லவே இல்லை, பட் நீங்க சொல்லிட்டீங்க. எனிவேஸ், மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா, ஊர் பெரிய வதமைச்சேரிலிருந்து, மண்ணில் போடாத விதை மரமாகாது அப்படின்னு நீங்களும் ரூல்ஸை மீறிட்டீங்க. முருகேசன், பொள்ளாச்சிலிருந்து, விதை விதைத்தவன் தூங்கலாம், நல்லா இருக்கேது. சரி ஓகே, நான் சொன்னது என்னன்னா, விதை டேஷ், அந்த டேஷ்ல என்ன வரும், ஒரே நாளில் அப்படின்றது. ஓகே, விதை ஒரே நாளில் மரமாகாது. அதுக்கப்புறம் ஒரு டேஷ் சொல்லியிருந்தேன், அது என்னன்னா காலம், அதுக்கப்புறம் அதை, அதுக்கப்புறம் ஒரு டேஷ், வளர்க்கும். விதை ஒரே நாளில் மரமாகாது காலம் அதை வளர்க்கும் அப்படின்னு தான் நாங்க சொல்ல ட்ரை பண்ணோம். ஓகே, எனிவேஸ், ட்ரை பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். இப்ப அடுத்து உங்களுக்கு சொல்ல போறேன் என்னன்னா, கடல் டேஷ் கற்றுத்தராது டேஷ் இறங்கினால்தான் டேஷ். ஓகே, நல்லா எழுதி வச்சுக்கோங்க, நீங்க யோசிங்க. இந்த ஒரு பாட்டு உங்களுக்கு கொடுக்குறேன்ல, கடல் டேஷ் கற்றுத்தராது டேஷ் இறங்கினால்தான் டேஷ் அப்படின்றது. ஸோ இந்த மூன்று டேஷ்ல என்ன வரும் அப்படின்றத நீங்க ஃபில் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஆனா நீங்க கதை கவிதையெல்லாம் எழுதக்கூடாது, சரியா? கரெக்டா நீங்க ட்ரை பண்ணும். இப்போ நாம கேட்கக்கூடிய அடுத்த பாட்டு வேறுங்க, வேற லெவல் இருக்கு போது. ஆமா, அப்படிதான் இருக்கு ஆன்சரை
1: கேட்டுட்டு. நாடா திட்டியா? இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: 잠시.
1: ஆஹா, இப்பவே நாய் வந்துச்சு நினைக்கிறேன். பிரதர் படத்திற்காக அந்த பாட்டு கேட்டோம். பால் தப்பா டகால் டி உங்க வாய்ஸ்ல, ஹாரி ஜெயராஜோட மியூசிக்ல. 4:31 ஆகாஷவாணி 103 FM நீங்க கேட்டு இருக்கீங்க கெட்ஸ் அண்ட் கோ கேம் ஷோ. கோடிட்ட இடங்களை நிரப்புக, இன்னைக்கு நீங்க நிரப்பிட்டு இருக்கீங்க. பட் அதிகமான வார்த்தைகளையும் வச்சு நிரப்பி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றதுதான். பட் இந்த பாட்டுக்கு முன்னாடி, கடல் டேஷ் கற்றுத்தராது, டேஷ் இறங்கினால்தான் டேஷ் அப்படின்னு 3 கோடிட்ட இடங்களை நீங்க நிரப்ப சொல்லியிருந்தீங்க, ஓகே அப்படின்னு நீங்க எங்களுக்கு பதில் அனுப்பிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நவநீதன் எந்த ஊர் அப்படின்னு, சென்னிமலை. எஸ், அவர் வந்து கடல் நீச்சல் அடிக்க கற்றுத்தராது அப்படின்னு கரெக்டா பதில் சொல்லியிருக்காரு. சூப்பர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளிக்குப்பம் பாளையத்திலிருந்து சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா அணைஞ்சிருக்காங்க. கடல் நீச்சல் அடிக்க கற்றுத்தராது அப்படின்ற விஷயத்த சபரிப்ரியா சரோஜினி மூக்குனூர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் குகன் சிந்து கோத்துகிரில இருந்தும் இதே ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஆஹா, டெவலப் ஆயிட்டாங்க நம்ம நேயர்கள். கடல் நீச்சல் கற்றுத்தராது, இறங்கினால்தான் கற்கலாம் அப்படின்னு மனு அண்ட் கிறிஷ் ரெட்ஃபீல்ட்ஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அண்ட் புவனேஸ்வரி சிவகுமார், சோமாஸ் கந்தமூர்த்தி பெல்லம்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அணிஞ்சிருக்காங்க. கடல் நீந்த கற்றுத்தராது, துணிந்து இறங்கினால் கற்றுத்தரும்ன்ற விஷயங்களை ஹரிஹரன் பெங்களூர்லேருந்தும் சொல்லி அணிஞ்சிருக்காங்க. இப்படி இப்படி பாரதி மகாலிங்கம் கள்ளி வலசுல இருந்து, கடல் நீச்சல் கற்றுத்தராது, கடலில் இறங்கினால்தான் ஆழம் தெரியும். மகாலிங்கம் கள்ளி வலசு பாரதி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் யார்

சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, விஜயகுமார் தண்ணீர்த்தடத்திலிருந்து கடல் நீச்சல் கற்றுத்தராது, கடலில் இறங்கினால் தான் கற்க முடியும் அப்படின்னு இவரு கிட்டத்தட்ட ஆன்சர் சொல்லிட்டாங்க. அருண் ஃப்ரம் கணபதி வடக்கு தோட்டத்திலிருந்து, கடல் அழைத்தாய் கற்றுத்தராது, நாம் இறங்கினால் கற்றுக்கொள்ளலாம். ஓகே, கடல் கொஞ்சம் அப்படியே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல, பட் நீங்க ஒரு 80% சொல்லிட்டீங்க. அண்ட் அதுக்கப்புறம் யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ராஜசேகர் மற்றும் திரு விஜயமங்கலத்திலிருந்து, கடல் மீன் பிடிக்க கற்றுத்தராது, நாம் இறங்கினால் தான் கற்றுத்தரும் அப்படின்னு வித்தியாசமா சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஓகே, இப்ப அடுத்தது உங்களுக்காக ரெண்டே ரெண்டு சொல்லுதான், நீங்க நிரப்ப வேண்டியது ரெண்டு சொல்லுதான், நான் சொல்றதும் ரெண்டு சொல்லுதான், டேஷ் பேசு டேஷ் வில் அப்படின்றதுதான். இந்த ரெண்டு டேஷ்ல என்ன அப்படின்றது மட்டும் நீங்க அந்த சொற்களை போட்டு எனக்கு சொல்லுங்க. டேஷ் பேசு டேஷ் வெல் அப்படின்றதுதான். ஓகே, இப்ப அடுத்த பாட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த பாட்டு சங்க தமிழன் மூவில இருந்துங்க, விவேக் மெர்வினோட இசையில, விவேக் சிவா சஞ்சனா கல்மஞ்சி பாடினது.

0: போடக்கூடாது. அவருக்குன்னு ஒரு 100 ஃபேமிலிக்கு வந்து உணவை வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த விவசாயம் சக்சஸ்ஃபுல்லா வருவாரு. நம்ம நினைக்கிற மாதிரி நாட்டு ரகங்களை வந்து இன்னும் எளிமையா வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போக முடியும்.
1: இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க.

தங்கலான் திரைப்படத்திற்காக சிந்தூரி விஷால் பாண பாட்டு கேட்டீங்க. ஜி வி பிரகாஷ் குமாரோட இசையில் ஆகாஷவாணி 103 FM கேட்டு இருக்கீங்க. கேம் ஷோ கெட் செட் கோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புங்க அப்படின்னு கேம் ஷோ நாம ஒரு சொல் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஐ மீன் சொற்றொடர் சொல்லியிருந்தோம். நீங்க ரெண்டு டேஷுக்கான அந்த சொற்களை கண்டுபிடிச்சு அனுப்பணும்னு சொல்லியிருந்தோம். டேஷ் பேஸ் டேஷ் வெல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ நம்ம நேயர்கள் எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்றத பாக்கலாம் வாங்க. ஓகே, மனோ அனுப்பிச்சிருக்காங்க, குறைய பேசு நிறைய வில், நைஸ். அண்ட் தைரியமா பேசு பிறர் மனங்களை வில். இந்த அளவுக்கு எல்லாம் நான் சொல்லவே இல்லை. ரெண்டே ரெண்டு சொற்கள், நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டு சொற்கள், மொத்தமா 4 சொற்கள் தானே. பெங்களூர்ல இருந்து ஹரிஹரன் அவர்கள் அனுப்பிச்சிருக்காரு. அண்ட் பெருமாள் சாமி சுமதி சாவுகட்டு பாளையத்திலிருந்து அமைதியாக

பேசு அறிவாய் வில். ஓகே நைஸ். அண்ட் அதுக்கப்புறம் யாரு பேசிருக்காங்க, யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் பார்க்கும்போது, சிறுவர்ல இருந்து கணேஷ், குறைவாக பேசு நிறைவாக வில். வா, நல்ல விஷயங்க. ஆனா எங்களை மாதிரி ஆர்ஜேக்கெல்லாம் நீங்க இப்படி சொல்ல முடியாது. ஜெய்ஸ்ரீ ஃப்ரம் வடவள்ளியில இருந்து அகெயின் மூன்றாவது தடவை இணைஞ்சிருக்காங்க. தமிழ் பேசு பரிசைவில், அடடா நல்ல டைட்டில். குறைவாக பேசு நிறையவில் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பூலிவுப்பாளையத்துல இருந்து ஆனந்த முருகன் அவர்கள், வணக்கம். தேவராயபுரத்துல இருந்து ராஜா அவர்கள், நல்லதை பேசு எப்போதும் வில். ஓ நைஸ், சூப்பருங்க. நல்லதை பேசு புகழை வில் அப்படின்னு சொல்லிட்டு பாலா ஃப்ரம் திருப்பூர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பேசு நல்லதை வெல் வெற்றி அப்படின்னு அப்படியே உல்டாவா மாத்திட்டீங்களே சண்முக சுந்தரம், வாட் இஸ் திஸ்? ரமேஷ் சத்யபிரபா, சிறுமுகையில இருந்து, நன்றாக பேசி போட்டியில் வெல். நன்றாக பேசுன்னு நான் சொன்னா இல்லையே, டேஷ் தொடங்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அந்த தொடங்குன்றதே கண்டிப்பா வரணும் அப்படின்றதுதான். சென்னையில இருந்து அந்தோனி ராஜ், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நேர்மையாக பேசு நேர்மையாக வெல். ஓ நைஸுங்க, சூப்பர். அண்ட் சென்னிமலையில இருந்து நவநீதன் அவர்கள், குறைவாக பேசு நிறைவாக வெல், குட்ங்க. ஜெயகாந்த் ஃப்ரம் கணபதியில இருந்து, குறைவாக பேசு அதிகமாக வில். சூப்பருங்க. அண்ட் ரமணி முதலிப்புதுல இருந்து, சுதாகர் ஜீவா, பதில் நல்ல பேசு பரிசு வில். ஓ பதிலா, ஓகே சாரி, நல்ல பேசு பரிசு வில் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்பப்ப இப்படி ஆயிருது. நல்லதை பேசு விளையாட்டை வில்லா, எப்படி இது விளையாட்டை வில்? நல்லதை பேசு, நல்லதை பேசி விளையாட்டுல வெல்ல முடியுமா? வாட் இஸ் திஸ்? ஆனந்தன் ஃப்ரம் கோணமலையில இருந்து இந்த மாதிரி ஆன்சர் சொல்லிருக்காங்க. சுடர் முருகானந்தம், ஜெயந்தி அனுப்பிச்சிருக்காங்க. உண்மை பேசு நியாயம் வில். அப்படியா, கொஞ்சம் லைட்டா இடிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் குகன் சிந்து கோத்தகர்ல இருந்து, குறைவாக பேசு மிகுதியாக வெல். ஓகே நைஸ், நல்ல ஒரு ட்ரைங்க. ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஓகே, இப்போ சோமாஸ் கந்தமூர்த்தி, உண்மையை பேசு தர்மம் வெல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஒரு சொல் ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு முருகேசன் பொள்ளாச்சியில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே சூப்பருங்க. வாழ்த்துக்கள் கண்டுபிடிச்ச நேயர்களுக்கு. ஒரு சில நேயர்கள் வந்து வித்தியாசமாலாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க, சூப்பர். அடுத்து உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக ரெண்டே ரெண்டு சொற்கள் தான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது, ரெண்டு தான். டேஷ் தொடங்கு டேஷ் முடி, டேஷ் தொடங்கு டேஷ் முடி அப்படின்றதுதான். ஓகே, செம்மையா ஈஸியா கண்டுபிடிக்கலாங்க. ஈஸியானது உங்களையா சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. ஜெகமை தந்திரம் திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசமிச்சு தி அண்ட் தனுஷ் கூட சேர்ந்து பண்ண பாட்டு.

ஆகாஷவாணி 103 FM கைபிடுவில கேட்டுருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ 4:59. சோ இந்த பாட்டுக்கு முன்னாடி டேஷ் தொடங்கு டேஷ் முடி அப்படின்னு கோடிட்டு எடுத்து நிரப்புகன்னு சொல்லியிருந்தேன். சோ யாரு இந்த டேஷ் தொடங்கு டேஷ் முடி அப்படின்றத அந்த டேஷுக்கான கரெக்டான சொற்கள் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றதையும் சேர்த்து நீங்க கற்பனையிலயும் நிறைய சொற்கள் அனுப்பிச்சிருக்கீங்க அதையும் பாக்கலாம். குட் ஈவினிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரு கணேஷ்மூர்த்தி சூலூர்ல இருந்து வெற்றி கர்மா தொடங்கி வெற்றி கர்மா முடிதல் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நான் சொன்னது டேஷ் தொடங்கு டேஷ் முடி அப்படின்றதுதான். நீயே தொடங்கு நீயே முடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தன் சத்தியில் இருந்து சொல்லியிருக்காங்க. நைஸ், நல்ல விஷயம். நேர்மையாக தொடங்கு நேர்த்தியாக முடி, ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டான் அவரு கேட்டா சொல்லியிருக்காரு. அண்ட் கள்ளி வளசில இருந்து பாரதி மகாலிங்கம், நல்லதில் தொடங்கு நல்லதில் முடி. ஓ சூப்பர், நைஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வேலையை தொடங்கு டார்கெட் முடி அப்படி டார்கெட். ஓ நாம கேம் ஷோ என்ன இப்படி பண்ணிட்டீங்க. ராஜசேகர் விஜயமங்கலத்துல இருந்து டார்கெட் அப்படின்னு நீங்க ஆங்கில வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுதான், நாங்க மட்டும்தான் பயன்படுத்துவோம். சிங்கானல்லூர்ல இருந்து ஜெயலட்சுமி மனோகரன், விரைந்து தொடங்கு நிறைவாக முடி. சூப்பர், நல்லது. ஓகே. அண்ட் சுதாகர் ஜீவா, நல்லதை தொடங்கு சரியாக முடி அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ரமணி முதலிபுதூர்ல இருந்து இப்பொழுதே தொடங்கு இன்றைய முடி. ஓகே சூப்பருங்க. சென்னிமலையில இருந்து நவநீதன், அதுக்கப்புறம் நல்லத பேசு நன்றாக முடி, நல்லதே பேசு நன்றாக பேசு பேசுன்னு நான் சொல்லிய முடின்னு தான் சொல்லியிருந்தேன். ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய் மீனாட்சி மதுரையில இருந்து, ஓகே குறைவாக பேசு நிறைய வெள்ளு சொல்லிட்டு கிறிஷ் அண்ட் மனோ ரெட்ஃபீல்ட்ஸ்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே சூப்பருங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சோ கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே நிறைவா உங்களுக்கு வரப்போதே கரெக்டா நீங்க கண்டுபிடிக்கணும் டேஷ் மாற்று டேஷ் உயரு அப்படின்றதுதான். இந்த ரெண்டு கோடுகளை நீங்க நிரப்பணும், டேஷ் மாற்று டேஷ் உயரு. இந்த டேஷ்ல தான் உங்களோட அந்த வார்த்தைகளை ஃபில் பண்ணும், மாற்று அப்படியே இருக்கணும், அதுக்கப்புறம் டேஷ்ல நீங்க உங்களோட வார்த்தைகளை ஃபில் பண்ணுங்க, உயரு அப்படின்றத அப்படியே இருக்கணும், நான் சொன்னதை அப்படியே நீங்க போடணும். ஓகேங்களா? ஓகே ராயிட். இப்ப நாம கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாட்டு, இந்த பாட்டு ஷில்பா ராய் பாடினது, அனிருத் ரவிச்சந்திரோட இசையில ஜெயிலர் மூவியில இருந்துங்க.

ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு இருக்கீங்க கெட் செட் கோ கேம் ஷோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நேர்களே, இன்று இரவு 9 மணிக்கு ஸ்ரீ சசி சேகர் வேம்பட்டி அவர்கள் பங்கு பெறும் தி ஆகாஷவாணி பாட்காஸ்ட் கெட் செட் கோ கேம் ஷோல இன்னைக்கு நிறைவா நம்ம ஒன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, டேஷ் மாற்று டேஷ் உயிர்னு சொல்லிட்டு கோடிட்டு இடங்களை நிரப்புக அப்படின்ற கேம் ஷோல. சோ யாரு கரெக்டான சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். சிந்தனையை மாற்று சிறப்பாக உயரு, நைஸ் ராமகிருஷ்ணன் எகைன் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்காங்க. குணத்தை மாற்று அண்ட் உன்னுடைய வாழ்க்கையில் உயரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கணேஷ் மூர்த்தி அவர்கள் இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கடிகாரத்தை மாற்று சந்தோஷம் உயரும். அப்படியா? யுவராணி, பூங்கடி, கோபால், சரிதா தேவி, கீர்த்தனா விஜயமங்கலத்திலிருந்து வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்க. நவநீதன் சென்னிமலையிலிருந்து யோசனையை மாற்று வேகமாக உயரு, நைஸ் நல்ல விஷயங்க. அண்ட் சிறுமுகிலிருந்து உமா கணேஷ், எண்ணம் மாற்று வாழ்க்கை உயர், எண்ணத்தை மாற்று வாழ்க்கையில் உயர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே. ஓகே, எனிவே, அண்ட் சிவசங்கர் இந்திராணி பாண்டியநகர்ல இருந்து கெட்ட எண்ணங்களை மாற்று திறமையால் உயிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலையை மாத்து பதவியில உயிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகந்தை மாற்று மேலே உயிரு. திருப்பூர்ல இருந்து பாலா அவர்கள் சூப்பர் நைஸுங்க. சிங்காநல்லூர் இருந்து ஜெயலட்சுமி, மனோகரன், விடை வந்து சிந்தனையை மாற்று சிகரத்தில் உயரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டுபிடிச்ச எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்றீங்க, நான் எப்படி கேட்கறது, கேட்க முடியாது. ஓகே, எனிவேஸ், சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க எல்லாருமே பங்கு பெற்று சூப்பரா விளையாடுனீங்க, தேங்க்யூ சோ மச். சோ மீண்டும் இன்னொரு தருணத்தில் உங்களை சந்திக்கலாம். இப்போ நம்ம நிறைவா கேட்க இருக்கக்கூடிய இந்த பாட்டு வந்துட்டு திருச்சிற்றம்பலம் மூவில இருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசைமிக்க தனுஷ் பாடின பாட்டு. நிகழ்ச்சி தொகுப்புல இது வரைக்கும் உங்க கூட உங்க ஆர்ஜே உதயா.

0: இரவு நேரம் 5 மணி.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இந்தியாவின் முறையான திட்டமிடல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ள அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கணேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக்க அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தாவேக்க அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக்க ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு.

0: Περιχωρά το.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிறம் 5:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ். இன்னைக்கு சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் வழக்கம் போலவே ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்தில் வந்து காத்துட்ருக்காங்க. ஆடை வடிவமைப்பு துறை படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் அப்படின்னு தான் பேச போகிறாங்க. அந்த துறை சார்ந்த பேராசிரியரான டி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம்.
3: வணக்கம்
2: சார். இப்போ ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கிறது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு துறை, அது ரொம்ப பிரபலமான ஒரு துறைன்னு கூட சொல்லலாம். இந்த துறையுடைய ஒரு நோக்கம் என்ன சார், அடிப்படை நோக்கம் என்ன சார், அதை பற்றி சொல்லுங்க.
3: நல்லாருக்கு உள்ளதே எல்லோருக்கும், எண்ணங்களுக்கான ஏற்றம், தனிநபர் சமூக முன்னேற்றம், இந்த முன்னேற்றத்தில் ஆடை முக்கிய பங்காற்றி வருகிறது.
2: சரி,
3: ஆகவே முக்கிய நோக்கம் எனப்படுவது மாணவர்களுக்கான ஆடை வடிவமைப்பு மற்றும் படைப்பாற்றல். படைப்பாற்றல் மீன்ஸ் கிரியேட்டிவிட்டி, துணி அறிவியல், துணி சார்ந்த அறிவியல், எப்படி அந்த உடையை உருவாக்க வேண்டும் என்கிற அறிவு, மற்றும் பேட்டர்ன் மேக்கிங், அதனுடைய சைஸ் ஷேப் அந்த மாதிரியான, கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், எந்தெந்த உடைகலன்களை எந்தெந்த இணைப்புகளுடன் இணைப்பது, அது போன்ற கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், மற்றும் ஃபேஷன் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் ரிலேட்டடான அறிவும் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த ஃபேஷன் டிசைனிங் முக்கிய நோக்கமே ஒரு மனிதனின் தரத்தை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவது.
2: ஓகே சார், ஓகே. அடுத்த கட்டத்துக்கு ஆடையின் தரத்தை,
3: ஆடையின் தரத்தை உயர்த்துவது, ஆடையின் மூலம் மனிதனின் தரத்தையும்
2: உயர்த்துவது. ஆடை பாதி ஆள் பாதி,
3: ஆள் பாதி ஆடை பாதி,
2: அந்த ஒரு கொள்கை அடிப்படையில் ஆக்சுவலாக ஒரு ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னாவே மனிதனை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி அவங்களை தரப்படுத்துகிற ஒரு இதுதான் முக்கியமான நோக்கம், இந்த துறையுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கு அப்புறம் இப்போ ஃபேஷன் டிசைனாகவே நிறைய படிப்புகள் இருக்கு இல்லையா சார், அந்த படிப்புகளை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன மாதிரி மார்க் கிடைச்சா எப்படி படிப்புகளை தேர்ந்தெடுக்கணும், எந்தெந்த மாதிரி ஆர்வம் இருந்தால் எந்தெந்த துறையை தேர்ந்தெடுக்கணும், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார்.
3: 12ஆம் வகுப்புக்கு பிறகுன்னு இல்லை, 12ஆம் வகுப்புக்கு முன்னாடியும். இப்போ ஒரு சில நபர்களால 8ஆம் கிளாஸ் தாண்ட முடியறதில்ல, 10ஆம் கிளாஸ் தாண்ட முடியறதில்ல. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ITI எனப்படுகிற நிறுவனம் செயல்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும், தரமான மாவட்டங்களிலும் செயல்படுகிறது. இங்கு வந்து பாத்தீங்கன்னா சூயிங் டெக்னாலஜி, டிரெஸ் மேக்கிங், ஃபேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரி, சர்ஃபேஸ் எம்பிளிஷ்மெண்ட் டெக்னிக்ஸ், கேட் இன் ஃபேஷன் டிசைன்,
2: ஓகே,
3: இந்த மாதிரியான கோர்ஸ்கள் வந்து ITI கொடுக்குறாங்க.
2: ஓகே சார்.
3: இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜிக்கும் கேட் இன் ஃபேஷன் டிசைனிங்க்கும் இந்த கோர்ஸுக்கு மட்டும் 10ஆம் வகுப்பை தகுதியாக வைக்கிறாங்க.
2: அடிப்படை 10ஆம் வகுப்பு.
3: மற்ற கோர்ஸுகளுக்கு பார்த்தீங்கன்னா
2: 8ஆம் வகுப்பு
3: இருந்தாலே போதுமானது. இது முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமாவில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி எனப்படுகிற ஒரு பேசிக் கோர்ஸ், இதுதான் வந்து எல்லாத்துக்குமே தாய் மூலம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அப்பேரல் டெக்னாலஜி, ஃபேஷன் டிசைனிங், இது வந்து 1 இயர் 2 இயர் ஃபேஷன் டிசைனிங் சொல்லி தேசிய நிறுவனத்தால் தரப்படுகிறது. இது இல்லாம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 2026 அப்புறம் ஒரு கருத்துரு கேட்டிருக்காங்க, என்னென்ன கோர்ஸ்களை புதுசா லான்ச் பண்ண முடியும், புதுசா அதுக்கான வேலை வாய்ப்புகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்வேர் டெக்னாலஜி, காலனி பத்தி படிக்கிறது, லெதர் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி, இது வந்து பாத்தீங்கன்னா தோல் பொருட்கள் எப்படி எல்லாம் ஃபேஷன்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் கிளாத்திங் டெக்னாலஜி, இது வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜின்னு இருக்கு, அது இல்லாம அப்பேரல் டெக்னாலஜின்னு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா புது உருவாக ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரே கோர்ஸ்ல ரெண்டையுமே கொண்டு வர்ற மாதிரி ஒரு கருத்துரு கேட்டிருக்காங்க. இது வந்து குறுகிய காலத்துல இது நடைமுறைக்கு வரும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது இல்லாம பாத்தீங்கன்னா BSC ஒரு ப்ரோக்ராம், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம், இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன், இந்த மாதிரியான கோர்ஸ்கள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சர்தார் வல்லபாய் பட்டேல் நிறுவனத்தில் கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ங்கிற கோர்ஸ் வந்து இந்தியாலேயே முதன்மையா, இந்தியாலேயே இருக்கிற ஒரே கல்லூரி வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரி. இது இல்லாம பாத்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் தந்துட்டு வராங்க. இது இல்லாம BVOC, பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல், இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் டிரெஸ் மேக்கிங், கார்மெண்ட் டிசைனிங் இந்த மாதிரியான கோர்சஸும் தராங்க. இது இல்லாம BDES, அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி ஃபோரம் மாதிரி.

0: நம்ம இப்போ கரண்ட் ஐடியாஸ்ல இருக்கு. இது இல்லாம இதுல இருந்து எம்எஸ்சி, இதுல இருந்து இது இல்லாம பிடெக், இப்ப பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஃபேஷன் டெக்னாலஜி இது முடிச்சவங்க வந்து அடுத்து எம்டெக்
1: பன்னிரெண்டாம்
0: வகுப்பு.

0: வாய்ப்பில்லாதவங்க ஐடிஐ அணுகலாம், 8 மற்றும்
1: 10 முடித்தவர்கள். அப்புறம் கல்லூரிகள்
0: கல்லூரிகளுக்கு 12 வகுப்பு
1: தகுதி வகையான படிப்புகள் இருக்கு இல்லையா?
0: இத்தனை வகையான படிப்புகள் இதுல இருக்கு.
1: ஓகே சார், இந்த படிப்புகள் எப்படி சேருவது, நுழைவுத் தேர்வு இருக்கா, இன்னும் பல விஷயங்கள் வந்து விவரங்கள் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு தேவைப்படுது. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திர செவானம் வழிகாட்டி.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த மாலை நேரத்தில் சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில் ஆடை வடிவமைப்பு துறை படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. துறை சார்ந்த பேராசிரியரான டி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். சார், இவங்களுக்காக என்னென்ன படிப்புகள் இருக்கிறது இந்த ஆடை வடிவமைப்பு ஃபேஷன் டெக்னாலஜியில் சொன்னீங்க. இப்போ பிளஸ் டூ முடிச்சுட்டு 8வது முடித்தும் சேரலாம், 10வது முடித்தும் சேரலாம் ஐடிஐயில். அதே நேரத்தில் கல்லூரிகளில் சேருவதுக்கு பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ன மதிப்பெண் இருக்கணும், எப்படி நுழைவுத் தேர்வு இருக்குமோ அதை பற்றி சொல்லுங்கள்.
1: பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு அடிப்படையிலையும் பார்க்கலாம். இருந்த போதும் 50% குறைந்தபட்ச மொத்த மதிப்பெண்
0: இருக்கணும்.
1: அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லூரிகளும், தனியார் கல்லூரிகள் ஒரு மாதிரியாக என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுகளை கண்டக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் ஓரியன்டாக போகும்போது பல்கலைக்கழகங்கள் அதற்குரிய தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாகட்டும், இல்லை பொது ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும், மத்திய பல்கலைக்கழகங்களாகட்டும், அவங்க வந்து கியூட்டுன்னு ஒரு தேர்வு வச்சுருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லூரிகளுமே அவர்களுக்கான மாணவர்களின் தகுதியை மதிப்பீடு செய்வதற்காக அவங்க தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதன் மூலம் மாணவர்கள் தகுதி நிர்ணயிக்கப்பட்டு அதன் மூலம் அட்மிஷன்
0: நடைபெறும். இப்போ வந்து நிறைய வெரைட்டியான படிப்புகள்லாம் சொன்னீங்க.
1: ஆமாங்க.
0: இப்போ அந்த படிப்புகளில் தேர்வு செய்த மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரியான பாடங்களை வந்து கற்பிக்கிறாங்க நம்ம கல்லூரிகளில், அதை பற்றி சொல்லுங்க.
1: இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐங்கிறது வந்து வேற மாதிரியான ஒரு ஃபோரம். அது வந்து ஸ்கில் ட்ரைனிங் கீழே வரும்.
0: சரி.
1: அதே மாதிரி டிப்ளமோ கோர்சஸும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்கில் ட்ரைனிங் மாதிரி தான் இருக்கும். பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிடெக் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கீழே ஆழ்ந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கற்றுக் கொடுக்குற இடம்.
0: சரி சார்.
1: பிஎஸ்சி அப்படிங்கும் போது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம், இல்லை ஆடை வடிவமைப்பு துறையில்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னா அதில் ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன், டெக்ஸ்டைல் பேசிக் டெக்ஸ்டைல் சயின்ஸ், பேட்டர்ன் மேக்கிங், கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் ஃபார் ஃபேஷன் டிசைனிங் டெவலப்மெண்ட், ட்ரேப்பிங் மெத்தட்ஸ் ஃபார் ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் மெர்ச்சன்டைசிங், ஃபேஷன் மார்க்கெட்டிங், அப்பேரல் குவாலிட்டி கண்ட்ரோல், இந்த மாதிரியான படிப்புகள் சொல்கிறோம். இது இல்லாமல் எம்பிஏ கோர்சஸும் இருக்கு. மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், அப்பேரல் மேனேஜ்மெண்ட், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அண்ட் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான 5 படிப்புகளையும் எங்களை மாதிரி இருக்கிற கல்லூரிகளும் வழங்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான தகுதி தேர்வுகள் வந்து கியூட் தேர்வாக இருக்கலாம், பிஜி கியூட் எழுதணும், ஆர் அதர்வைஸ் கேட் மேட் அந்த மாதிரி காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட், மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அந்த மாதிரி எழுதணும், ஆர் அதர்வைஸ் எந்தெந்த கல்லூரிகள் இருக்கோ மேனேஜ்மெண்ட் கல்லூரிகள் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க.
0: ஓகே ஓகே சார். இப்போ வந்து இந்த படிப்பெல்லாம் படிக்கிறாங்கல்ல சார், இப்போ படிக்க ஆரம்பிச்சுறாங்க, கல்லூரிகளில் வந்து சேர்றாங்க, சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, அது கட்டாயமா, அதை பற்றி சொல்லுங்க சார்.
1: இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது கட்டாயமா அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனாலும் வந்து என்னை பொறுத்தவரையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் செமஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது செமஸ்டர் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு சில பாடங்களை கற்றுக்கிறாங்க, பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்சஸை கற்றுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ மல்டி டிசிப்ளினரி வேறு ஒரு கோர்ஸ் படிச்சிருப்பாங்க, ஆனால் வந்து அவங்க டெக்ஸ்டைல் ஆர் ஃபேஷனுக்குள்ளே வரணும், அப்பேரல் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வரணும், டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த பேசிக்ஸ் என்னென்னே புரியாது. அவங்க படித்தது வந்து பிசிக்ஸாக இருக்கலாம், ஆனால் படிக்க வந்தது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் படிக்க வந்திருப்பாங்க. அப்போது டெக்ஸ்டைலோட பேசிக்ஸை வந்து அவங்க கற்றுக்கணும், அதோட ப்ராசஸ் ஃப்ளோ ப்ராசஸ் சீக்வன்சஸ் அவங்களுக்கு கட்டாயம் தெரிய வரணும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான இன்டர்ன்ஷிப்புகளை வந்து ஊக்குவிக்கிறோம். இதுக்குன்னு தனியாக சில கிரெடிட்ஸும் கொடுக்குறோம், கிரெடிட்ஸ் ஆஃப்

0: மார்க்ஸும் கொடுக்குறோம். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க போய் ஒரு இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அவங்க இருக்குது, அங்கே என்னென்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ பேசிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸோ ஃபேஷனோ இல்லை அப்பேரலோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஒரு கோர்சஸ் வந்து அடிஷ்னலாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 செமஸ்டர் படிக்கிற பிஎஸ்சி கோர்சஸாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் 4 to 5 இன்டர்ன்ஷிப்ஸ் அவங்க போகிற மாதிரி இருக்கும்.
1: சரி,
0: அப்படி போனாதான் இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியும், இவங்க கத்துக்கிட்ட விஷயம் வந்து கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். கத்துக்கிறது 1000 கத்துக்கலாம், ஆனா எந்த இடத்துல எந்த முக்கிய தருணத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கறத வந்து ஊக்குவிக்கலாம் அப்படின்னு சொல்றேன்.
1: ஓகே சார், இப்ப நீங்க ஒரு நீண்ட காலமா பேராசிரியர் பணியில் இருக்கீங்க இல்லையா, இப்ப இந்த இன்டர்ன்ஷிப் பெற்ற மாணவர்கள் சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்டர்ன்ஷிப் வந்து எவ்வளவு சார் நாள் இருக்கும்? ஒரு
0: 21 நாள் மினிமம், 21 நாள் போகும். எதுக்காக அந்த 21 நாள்ல பிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு 21 நாள்ல ஒரு பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதுவே நம்மளுக்கு ஒரு பழக்கத்தை டே டு டே லைஃப்ல அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்காக வந்து நம்ம 21 நாள் பிக்ஸ் பண்றோம் மினிமமா, ஆனா 30 டேஸ், 45 டேஸ், 60 டேஸ், ஈவன் 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 1 இயர் இன்டர்ன் இந்த மாதிரி எல்லாம் கூட சில பல்கலைக்கழகங்கள் கொடுக்குறாங்க. அது வந்து மாணவர்களோட கல்வித்திறனை இம்ப்ரூவ் பண்றதோட அவங்களோட ஆப்டிடியூட்ஸ், அவங்களோட லாஜிக்கல் ரீசனிங்கை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும்.
1: சரி சார், இப்போ இந்த இன்டர்ன்ஷிப் அப்படி பெற்ற மாணவர்கள் ஏதோ ஒரு இடத்துல, இது ஆக்சுவலாக ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் தானுங்க, இப்போ அவங்க வாழ்க்கையில் தொழில் ரீதியாகவோ அல்லது அலுவலகத்திலேயோ இதை உபயோகித்து பலன் அடைஞ்சிருக்காங்களா, இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்பில் கற்றுக்கிட்டதே எனக்கு உதவியாச்சு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? அதை பேசுவோம்.
0: கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க சார். எங்களோட கல்வி நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் இது ரிலேட்டடான கோர்சஸ் தான் ரன் பண்ணுறோம். அதுலேயும் வந்து முக்கியமாக வந்து மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் MBA டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், அப்பேரல் மேனேஜ்மெண்ட், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி கோர் கோர்சஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 40% வந்து அவங்க டெக்ஸ்டைல் பேசிக்ஸை கற்றுக்கணும், 60% வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கணும், ரீட்டைல் மற்றும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிசினஸ் கோர்ல இருந்து அந்த பிசினஸ் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கான கோர்சஸ். அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேசிக்கான கோர்சஸ் வந்து அவங்க ரொம்ப இன்வால்வ்மென்ட்டோட கத்துக்கும் போது அவங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்குது. அப்போ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்சஸ் அதாவது பட்ட உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது, இல்லைன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம நிறைய மெனக்கெடணும். அப்ப அவங்களுக்கு வந்து ஸ்பான்டேனியஸா அந்த இடத்துல உதிக்கிற சில விஷயங்கள் வந்து அவங்களோட பிசினஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட கன்வெர்ட் பண்ணி.
1: இப்போ இந்த இன்டர்ன்ஷிப் போறதுனால அந்த மாணவர்களுக்கு ஏதாவது உதவித்தொகை கிடைக்குமா? அது மாதிரி
0: இதில் வந்து ரெண்டு விஷயம் சார். ஒன்று வந்து நம்ம ஸ்பான்டேனியஸாக நம்ம குழந்தைய விருப்பப்பட்டு போகிறது, இன்னொன்று வந்து பெய்டு இன்டர்னே கொடுக்குறாங்க. ஒரு சில கார்பரேட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து மினிமம் அவங்க 1 மந்த் இருக்கணும், அதர்வைஸ் 3 மந்த்ஸ் இருக்கணும், 6 மந்த்ஸ் இருக்கணும், 1 இயர் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதாவது லாங் டைமாக போகும்போது அவங்க வந்து பெய்டு இன்டர்னே கொடுக்குறாங்க.
1: சரி சார்.
0: பெய்டு இன்டர்ன் அப்படிங்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 2-வே. ஒன்று வந்து பையனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, இன்னொன்று வந்து கம்பெனிக்கு அவனால ஒரு பர்டிகுலர் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதனால அவங்க வந்து பெய்டு இன்டர்னை ஊக்குவிக்கிறாங்க.
1: உதவித்தொகையும் கூட கிடைக்குது சில சமயம்.
0: உதவித்தொகையும் கிடைக்கிறது.
1: ஓகே சார், ஓகே சார். தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேரம் 5:26, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த மாலை நேரத்தில் சித்திர செவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கோம். நேர்களை இன்றிரவு 9 மணிக்கு ஸ்ரீ சசிசேகர் வேம்பட்டி அவர்கள் பங்குபெறும் தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட். இன்னைக்கு சித்திர செவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க ஆடை வடிவமைப்பு துறை பேராசிரியரான டி கோபாலகிருஷ்ணர் அவர்கள். ஆடை வடிவமைப்பு துறை படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்மளோடு பேசிட்டுருக்காங்க. சார், நம்மளுக்காக என்னென்ன மாதிரியான படிப்புகள் இருக்கிறது, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, அந்த இன்டர்ன்ஷிப் பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக சொன்னீங்க. இப்போ வந்து இந்த ஒரு 4 வருட படிப்பு முடிச்சுட்டு அடுத்த மாணவர்கள் எந்த அளவில் வேலைவாய்ப்புகள் இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, உலக அளவில் இருக்குது, என்னென்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத போய் சொல்லுங்க சார்.
2: பொதுவாகவே இதை டெக்ஸ்டைல் செக்டார் அப்படின்னு அனலைசிஸ் பண்ணணும் நம்ம. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் செக்டார், பவர்லூம் செக்டார், நிட்டிங் செக்டார், கிளாத்திங் செக்டார், ஹோம் டெக்ஸ்டைல் செக்டார், அது இல்லாமல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைலில் 12 செக்டார்ஸ்
1: இருக்கு.
2: அப்போ இந்த 12 செக்டார்லையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து டிசைனிங் அண்ட் கிரியேட்டிவிட்டிங்கிற விஷயத்தில் நம்ம லேகிங்காக இருக்கும். இப்போ இந்த ஃபேஷன் டிசைனிங் முடிக்கிறவங்க நார்மலாக போகிற ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபேஷன் டிசைனர், அப்பேரல் டிசைனர், டெக்ஸ்டைல் டிசைனர், ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட், காஸ்டியூம் டிசைனர், ஃபேஷன் மெர்ச்சன்டைசர், ஃபேஷன் இல்லஸ்ட்ரேட்டர், விஷுவல் மெர்ச்சன்டைசர், பொட்டிக் ஓனர்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ், அது இல்லாமல் டெக்ஸ்டைல் ஆண்டர்பிரனர்ஸ், டெக்ஸ்ட் பிரனர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. இது இல்லாமல் தமிழ்நாடு அப்படின்னு

0: அப்படின்னோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி வகைகள் ஆடை வடிவமைப்புக்கான ஒரு ஹப்பு தான். இப்போ சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் இந்த மாதிரியாக இருக்கிற ஆடை மற்றும் ஜவுளி தொழில் மையங்களில் நல்ல வேலைவாய்ப்புகள் உள்ளன. இந்த மேற்கண்ட வேலைவாய்ப்புகள் எல்லாமே இங்கே பொருந்தக்கூடியது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்டோரியல் ஓரியன்டாக இருக்குது. இப்போ ஹேண்ட்லூமில் ஒரு சிலவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களோட மூதாதையர் வந்து அந்த விஷயத்தை பண்ணி இருந்திருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் பவர்லூம் செக்டர்ஸ், இப்போ சோமனூர், பல்லடம் இந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பவர்லூம் செக்டர். அந்த பவர்லூம் செக்டரில் வந்து ஒரு துணி நெய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிசைன் இருக்கும், எது எந்த நூல் மேலே வரணும், எந்த நூல் கீழே வரணும், எத்தனை நூல் மேலே வரணும், எத்தனை நூல் கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஏடட் அட்வான்டேஜஸ் தான்.
1: ஓகே.
0: இது இல்லாமல் நிட்டிங் செக்டர், நிட்டிங்லேயும் அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் டிசைனிங் இருக்கு. அப்போ கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் இருக்கு, அது இல்லாமல் மேனுவல் டிசைன்ஸ் எல்லாம் ஒரு சிலதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாமே நிட்டிங் செக்டர்ல. இது இல்லாமல் பிரிண்டிங் செக்டர்னு ஒன்று இருக்கு, டையிங் அண்ட் பிரிண்டிங் செக்டரில் டிசைன்ஸை நம்ம மேக் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த டிசைன்ஸை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எம்ப்ளிஷ் பண்ணணும், அது மேலே எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் டியூரபிலிட்டி, ரொம்ப காலத்துக்கு வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்
1: செக்டரில்.
0: கிளாத்திங் செக்டர்லையும் நீங்கள் டிசைன், அகெயின் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் இன் ஃபேஷன் டிசைன், அது ஆக்சுவலாக நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கு. அது இல்லாமல் ஹோம் டெக்ஸ்டைல் செக்டர், எஸ்பெஷலி கரூர், மதுரை இந்த மாதிரியான இடங்கள், விருதுநகர் இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்ஸ்டைல் செக்டர்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி காஸ் பேண்டேஜஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் அந்த பெல்ட்ல வந்து நிறைய செய்யறாங்க. அப்ப அங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டிசைன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு.
1: அந்த மருத்துவ
0: பேண்டேஜஸ்
1: ராஜபாளையம்
0: சைடு பேண்டேஜஸ்ல, அது
1: அதுல கூட டிசைனிங் இருக்காது,
0: அதுல வந்து டிசைனிங் இருக்காது. உங்களுக்கு வந்து எந்த நூல் மேல இருக்கணும், எவ்வளவு நூல் கீழே இருக்கணும், ஓபன் டிசைனா க்ளோஸ்டு டிசைன்ஸா, அதாவது ஒரு புண்ணு இருக்கு அப்படின்னா தகுந்த மாதிரி நம்ம பேண்டேஜ் யூஸ் பண்ணணும். அப்ப அதுக்கான
1: அது கூட அந்த ஆடை வடிவமைப்பாளர் பகுதியில்
0: வடிவமைப்புல அதுவும் பண்றோம், அது வீவ்ஸ் அப்படின்னு கத்து கொடுக்குறோம்.
1: ஓகே சார், ஓகே சார்.
0: அதனால அதுவும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இது தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதே வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல அப்படின்னா இத்தாலி, பிரான்ஸ், இங்கிலாந்து, அது இல்லாம அமெரிக்கா, கனடா, யுஏஇ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைன் ஒரு விஷயமே இருக்கு. அங்க ஒரு ஹப் இருக்கு, ஒரு சீஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸுரி பிராண்ட்ஸ், அப்பரல் மேனுஃபேக்சரிங்கு, ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்டு, அடுத்து ஃபேஷன் மார்க்கெட்டிங் துறைகளில் ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமான ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் அவங்களுக்கான ஆட்களுக்கு குறைவு. அது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், அப்பரல் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு அது வந்து வெல் செட்டடாக இருக்கும். இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்குது.
1: இப்போ வந்து ஒரு இப்போ முடிச்சாச்சு, ஒரு ஃபேஷன் டிசைனில் ஒரு கோர்ஸ் முடிச்சாச்சு, அடுத்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிற பொழுது இப்போ நமக்கு ரொம்ப நியர்பை பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேயே இருக்குது, அதே நேரத்தில் திருப்பூரில் தான் ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. அங்கே ஒரு ஆடை வடிவமைப்பாளர் போகக்கூடிய ஒரு மாணவனுக்கு முதல், அதாவது முதல் ஜாயின் பண்ணும்பொழுதே முதல் மாத சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் சார் நம்ம ஊர்லேயெல்லாம்?
0: குறைந்தபட்சமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2.5 லட்சத்துலேருந்து
1: சரி
0: 5 லட்சம் ரூபா வரைக்கும் அந்த பையனோட ஆட்டிடியூட் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். அது போக போக, இது வந்து முதல் வருடம் தான், முதல் வருடத்துக்கு அப்புறமே அவர் வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட முன்னேற்றம் வந்து தடுக்க முடியாதது, தவிர்க்க முடியாதது. அப்போ அவங்களோட கிரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷனையும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும்.
1: அது வந்து இப்போ உங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆக்சுவலாக இது ஆடை வடிவமைப்புங்கிறது ஒரு கிரியேட்டிவிட்டி தான், அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கு, அல்லது கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா நீங்கள் என்ன மாதிரி அவங்களை ஊக்குவிப்பீங்க, என்ன மாதிரி தயார்படுத்துவீங்க மாணவர்கள்?
0: பொதுவாக வந்து இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேப் கோர்சஸ் இருக்கும் சார்.
1: சரி சார்,
0: லேப் டைட்டில்ஸ் இருக்கும். அப்போ லேப் டைட்டில்ஸ் கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும், பேட்டர்ன் இன்ஜினியரிங் 1-2 இருக்கும், கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் 1-2 இருக்கும். இது இல்லாமல் போர்ட்ஃபோலியோ சப்மிஷன் இருக்கு, இது இல்லாமல் ஃபேஷன் ஷோஸ். இப்போ எங்களை மாதிரியான இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு 4 முறை ஃபேஷன் ஷோஸ் நடக்கும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கிரியேட்டிவிட்டியை, அவங்களோட அவுட்கம்மை ஈஸியாக மக்களுக்கு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துறோம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு அளப்பரிய சந்தோஷம் ஒன்று, அதே மாதிரி அடுத்ததைய நம்ம உருவாக்கணுங்கிற ஒரு தூண்டுகோள் ஒன்று கிடைக்குது அவங்களுக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அளவுக்கு அதிகமாக அவங்க அவங்களோட செயல்பாட்டில் இருக்கிறாங்க.
1: சரி,
0: அதனால் வந்து நிறைய டிசைன்ஸ் உருவாக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நியூ டெல்லியில் நடக்க போகிற பாரத் டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஈவெண்ட், மெகா ஈவெண்ட்டு, டெக்ஸ்டைல் ஈவெண்ட்டு. அந்த பாரத் டெக்ஸில் வந்து எங்களோட குழந்தைகளோட ஃபேஷன் ஷோ அங்கே நடக்குது. 14ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் அங்கே நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் பண்ணுறோம்.

0: எங்களோட கல்வி நிறுவனத்துக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வர்றாங்க. அதனால அமைச்சர்களுக்கு வந்து நாங்கள் அதிகமாக வந்து இந்த மாதிரியான ஃபேஷன் ஷோஸ் எங்களோட ப்ராடக்ட் டிஸ்பிளேஸ் இந்த மாதிரிலாம் காமிக்கும் போது வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான அவுட்கம் கொண்டு வர்றாங்க, கிரியேட்டிவிட்டி இங்கே வளருது அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்களுக்கு சில உதவிகளை பண்ணுறாங்க.
1: ஓகே, இப்போ இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம உள்ளூர் லெவலில் ஒரு மாதிரி இருக்கும், இப்போ உலகளாவிய சிந்தனை அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்குல்ல சார். நீங்கள் சொன்னீங்களா இந்த ஃபேஷன் ஷோஸே வெளிநாடுகளில் ரொம்ப பிரபலமாக பிரம்மாண்டமாக நடக்கும், அங்கே ஆடை வடிவமைப்புங்கிறது வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மாணவர்கள் அந்த கிரியேட்டிவிட்டிக்கு எப்படி தயாராகிறாங்க சார்?
0: இப்போ வந்து எல்லாமே இன்ஸ்பிரேஷன் சார்.
1: ஓகே,
0: அப்போ இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கும் போது வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட விஷயத்தைய இவங்களோட கிரியேட்டிவிட்டியை புகுத்துறது, அப்படியே காப்பி அடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது ஒருத்தனோட சிந்தனை, அப்ப ஒருத்தனோட சிந்தனை இன்னொருத்தனோட சிந்தனை வந்து காப்பி அடிக்கவே முடியாது அப்படின்னு நம்புறேன் நான். அதனால என்னன்னா இவங்களுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும், இவங்களுக்குன்னு அதைய எடுத்து கொண்டு போறதுக்கான திறன் ஒன்னு இருக்கும். அப்ப அந்த திறனை வச்சுக்கிட்டு அதுல இருந்து வர்ற ஒரு இன்ஸ்பிரேஷனான விஷயத்தைய இவங்க உருவாக்குறாங்க. இப்ப ஒரு பிளவர், ஒரு பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூவில் இருக்கிற பெட்டல்ஸ் ஒவ்வொரு தாள்களையும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பூவுக்கான ஒரு உருவாக்கம் இருக்கு. அந்த ஒவ்வொரு உருவாக்கத்தையும் உள்வாங்கி கொண்டு இவங்க உருவாக்குற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூவை விடவே பெட்டராக இருக்கும்.
1: சரி,
0: அப்போ அதுதான் கிரியேட்டிவிட்டி, அதுதான் அவுட்கம், அதுதான் இன்னோவேஷன்.
1: அப்போ நம்ம கோயம்புத்தூர்ல படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், சுற்றுப்புறங்கள இந்த ஃபேஷன் டிசைனிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த அளவுக்கும் சர்வதேச தரத்துல குறைந்தவர்கள் அல்ல, அந்த அளவுக்கு போட்டி ஓட முடியற அளவுக்கு கல்வி இருக்காங்க நம்ம பகுதியில்.
0: சிந்தனை வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற.
1: சரி சார்,
0: அதனால வந்து சிந்தனைங்கிறதுல வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அதை அவங்களை அடைக்க
1: முடியாது.
0: ஏன்னா ஒவ்வொருத்தரோட சிந்தனையும் வந்து பெரிய வட்டம், ஒரு பெரிய பால்வெளி.
1: சரி சார்,
0: அதனால வந்து அவங்களோட சிந்தனைக்கு உட்பட்டு அவங்க செயல்படும் போது அந்த சிந்தனையோட வெளிப்பாடு வந்து நம்ம சிந்திக்கவே முடியாத அளவுல இருக்கும்,
1: நம்ம கற்பனை
0: பண்ண முடியாத அளவுல இருக்கும். அதுவும் எங்க குழந்தைகள் இல்ல, பொதுவா இந்த ஃபேஷன் டிசைனிங் படிக்கிற குழந்தைகளுக்கு அல்டிமேட்டா கிரியேட்டிவிட்டி 1% அதிகமா தான் இருக்கும்.
1: பொதுவா அந்த கற்பனைகளுக்கே வானமே இல்லை,
0: வானமே இல்லை.
1: அது மாதிரி இல்லையா சார்?
0: இது வானத்தை தாண்டி கூட
1: இருக்கலாம். ஓகே சார், அழகாக சொன்னீங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவனம் வழிகாட்டி.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:40, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த மாலை நேரத்தில் சித்திர சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆடை வடிவமைப்பு துறை படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் அப்படின்னு நம்மோடு பேசிட்டு இருக்காங்க துறை சார்ந்த பேராசிரியரான டி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். சார், ரொம்ப விரிவாக நம்ம பல விஷயங்கள் ஆடை வடிவமைப்பு துறை பத்தி பேசணும். இன்னைக்கு வந்து உலக அளவில் ஒரு எல்லா துறைகளிலுமே ஏஐ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அல்லது வளர்ச்சி ஏதோ ஒன்று ஏற்படுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு பேராசிரியர் இருக்கீங்க, எதிர்காலத்துல இந்த ஆடை வடிவமைப்பு அதாவது ஃபேஷன் டிசைனிங் துறையில என்ன மாதிரியான பாதிப்புகளை அல்லது வளர்ச்சியை இந்த ஏஐ துறை கொண்டு போகும், அதனால சாதகமா பாதகமா அதை பத்தி சொல்லுங்க.
2: அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து நம்ம பொதுவாக எந்த விஷயமா இருந்தாலும் அதில் காயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஹைலைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்று வந்து சஸ்டைனபிலிட்டி, ஒன்று இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத புதிர் மாதிரியே தெரியும், ஆனால் நம்ம டே டு டே லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ செல்ஃபோன்ஸ் ஆகட்டும் இல்லை டிவிஸ் ஆகட்டும், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இயங்குது. நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஏஐ யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நார்மலாக இது இதுக்கு அடித்தளம் இட்டது அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஎன்என் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் தான் எல்லாத்துக்குமான பேஸ். இப்போ இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஒரு விஷயத்த வந்து எப்படி ஒன்று கூட ஒன்று மெர்ஜ் பண்ணுறது, ஒன்று கூட ஒன்று ரிலேட் பண்ணுறது, எனக்கான தரவுகள் என்ன, என்னோட வேரியபிள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, டிஜிட்டல் ட்வின்ஸ், ஈவன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கீழே நம்ம மேற்கொண்டு நம்ம செயல்படுத்த போகிற விஷயங்கள். இதே மாதிரி சஸ்டைனபிள் ஃபேஷன், சர்க்குலர் ஃபேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங். ஒரு பொருளை வந்து எந்த அளவுக்கு நம்ம ரீயூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு ரீசைக்கிள் பண்ணணும், அதே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். அந்த மாதிரி இது இல்லாமல் ஸ்மார்ட் டெக்ஸ்டைல்ஸ், இப்போ நம்ம ஒரு ஒரு ரன்னிங் போயிட்டு இருக்கோம், நம்மளோட பிளட் கவுண்ட் எவ்வளோ இருக்கு, அதே மாதிரி பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு, பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு, சுகர் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத எல்லாமே இப்போ வந்து என்ன பண்றோம், நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பாடி கண்டிஷன்ஸை, அதாவது மைக்ரோ கிளைமேட்னு சொல்லுவோம், நம்மளோட உடம்புக்கும் நம்மளோட துணிக்கும் நடுவில் இருக்கிற சின்ன பகுதி, அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலே நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மாற்ற முடியும். அப்போ அந்த மைக்ரோ கிளைமேட்டை மாற்றுறதுக்கு உதவி புரியறது தான்

0: ஸ்மார்ட் டெக்ஸ்டைல்ஸ். அப்போ அது இல்லாமல் நிறைய மெடிக்கேட்டிவ் டிவைசஸ் மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணணும்.
1: ஆக்சுவலாக வந்து ஒரு காலத்தில் துணி ஆடை அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மனித தரம் உயர்த்ததுக்கான விஷயம் போய் இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா,
0: உயிரை காப்பாற்றுற விஷயமாகவும்
1: இருக்கு இந்த ஆடை வடிவமைப்பு.
0: கண்டிப்பாங்க.
1: ஓகே சார்.
0: அது இல்லாமல் டிஜிட்டல் ஃபேஷன்ஸு, விர்ச்சுவல் ட்ரை ஆன் டெக்னாலஜி, நீங்கள் ஒரு ஷோரூம்குள்ளே நுழையிறீங்க அப்படின்னாலே உங்களோட அளவுகள் மெஷர் பண்ணப்படுது, உங்களுக்கான சைசஸ் இந்த இடத்துல கிடைக்கும்னு டிஸ்பிளே பண்ணப்படுது. அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸி பர்ச்சேஸாக இருக்கு. அப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்சஸ்.
1: ஓகே.
0: இப்போ நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம கண்ட்ரியில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை பற்றினா புரிதலோட இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது இல்லாமல் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ், இப்போ நார்மலாக அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு சொன்னாங்க. இப்போ கந்தையானாலும் கசக்கி கட்டுனா இப்போ அதில் யூஸ் பண்ணுற என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம், இப்போ டிடர்ஜென்ட்ஸ், ஏகப்பட்ட டிடர்ஜென்ட் யூஸ் பண்றோம். இப்ப டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்றதுனால, சோப்ஸ் யூஸ் பண்றதுனால, அப்போ அதோட பர்ஃபார்மன்ஸ் டிகிரேடேஷன் அதிகமாயிட்டே போகுது. அப்ப அதுக்கான மாற்று பொருட்களை பத்தி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கறதுல நம்ம இப்போ முயற்சி பண்றோம். அதாவது கற்காலத்தை மறுபடியும் இக்காலத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி
1: பண்ணிக்கிறோம்.
0: இடைப்பட்ட காலத்துக்கு நடுவில் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப டெக்னாலஜி யூஸ் பண்ணி கற்காலத்தில் யூஸ் பண்ணுறது இக்காலத்துக்கு கொண்டு வர்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல். இது இல்லாமல் பர்சனலைஸ்டு ஃபேஷன்ஸ், இப்போ உங்களுக்கு தகுந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன கலரோ, என்ன டிசைனோ, என்ன மாதிரியான ஃபேப்ரிக்கோ, அது எல்லாத்தையுமே உங்களாலேயே உருவாக்கிட முடியும். இன்னொரு 5 வருஷத்தில் இந்த மாதிரியான செயல் திட்டங்கள், வரைவுகள் நம்ம முன்னாடியே வந்து நிற்கும்.
1: ஒவ்வொருத்தரும் யூடியூபர் வந்து ஆன மாதிரி எப்படி ஒவ்வொருத்தரும் ஆடை வடிவமைப்பாளராக மாறிடுவாங்க.
0: நிச்சயமா நிச்சயமா. இப்போ ஒரு ஃபேப்ரிக் போய் நீங்கள் எடுக்கணும், சூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறீங்க? அப்புறம் உங்களோட ஸ்கின் டோன்லேருந்து, கலர்லேருந்து, நீங்கள் போட்டிருக்க கண்ணாடியிலேருந்து, நீங்கள் போட்டிருக்க ஷூலேருந்து, சாண்டில்ஸ்லேருந்து, எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணுற விஷயங்கள் அங்கே வரும்.
1: ஏஐ வந்து எல்லாமே சாத்தியப்படும்,
0: எல்லாமே சாத்தியப்படுத்தும். அதை எவ்வளோ தூரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறங்கிறது ஒரு மேட்டர் இருக்கு. புரியாமல் யூஸ் பண்ணுறது வேற, புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது.
1: ஓகே சார். இப்போ வந்து ஃபேஷன் டிசைனிங்கில் இப்போ மாணவர்கள் படிச்சுட்டாங்க, மார்க் வாங்கிடுறாங்க, ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஆனாலும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி சர்வை அல்லது திறனை அப்படியே தக்க வைத்துக்கணும், அல்லது தொடர்ந்து அதில் போராடணும், வெற்றி பெறணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான திறன்களை ஒவ்வொரு மாணவனும் தனிப்பட்ட முறையில் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி?
0: நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சிந்தனை திறன் உண்டு.
1: சரி.
0: அந்த சிந்தனை திறன் வந்து ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு மாறுபடும். அதனால் அவங்களோட கிரியேட்டிவிட்டி ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு மாறுதல் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு மாறுபடுறோம். ஒவ்வொரு ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதன் மாறுபடுறோம். அப்போ வந்து அங்கே கிரியேட்டிவிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து முதன்மையாக உள்ளது. அது இல்லாமல் இந்த மாதிரி ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸுங்கிறது வந்து துணிக்கு அப்பாற்பட்டதில்லை.
1: சரி.
0: துணிக்கு முன்னாடி இருந்தே ஃபேஷன் டிசைனிங் உருவாக்கணும்.
1: எப்படி சார்?
0: இப்போ ஃபேஷன் டிசைனிங் துணி உருவானதுக்கு அப்புறம் தான் ஃபேஷன் டிசைனிங்கிறதுக்குள்ளேயே கொண்டு போகிறோம். ஆனால் ஃபேஷன் டிசைனுங்கிறது இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இது என்ன கலர் யூஸ் பண்ணணும்,
1: சரி,
0: அது அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே துணி, அதுல யூஸ் பண்ற நார், ஃபைபர்னு சொல்லுவோம், நார், நூல்,
1: சரி,
0: அதுல யூஸ் பண்ற டையிங் மெத்தட்ஸ், டையிங் என்ன டை யூஸ் பண்றோம், நேச்சுரல் டை யூஸ் பண்றோமா, சிந்தட்டிக் டை யூஸ் பண்றோமா, அதே மாதிரி அதுல பினிஷிங் டெக்னிக்ஸ், இப்போ அந்த டை வந்து ரொம்ப காலத்துக்கு இருக்கணும், அதே மாதிரி இப்ப எல்லாம் வந்து ஃப்ராக்ரன்ஸ், நீங்க ஒரு ரோஸ் மாதிரி ஒரு ஒரு மோட்டிஃபை வந்து உங்கள் ஷர்ட்டில் போடுறீங்க அப்படின்னா அந்த அந்த மோட்டிஃப் பக்கத்தில் போகும்போது அந்த ரோஸோட வாசனை வரும். அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் டெக்னிக், ஃப்ராக்ரன்ஸ் ஃபினிஷிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ரொம்ப காலத்துக்கு வந்து ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி பாக்டீரியல், இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு நன்மையாக இருக்கக்கூடியது, அது இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கிற ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது, இதெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் உற்பத்தி தொழில்நுட்பத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னால மட்டும்தான் முடியும். அது இல்லாமல் இப்போது நம்ம பேசுகிற விஷயம், நம்ம இன்னைக்கு பேசுகிறோம், தமிழில் பேசிக்கிறோம், எனக்கு நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுது, நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு புரியுது, வேற ஒரு விஷயத்துலேருந்து வரும்போது அவங்களுக்கு நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜஸ் வச்சுருக்கோம், இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்கோம், இல்லை அவங்க வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ், ஸ்பானிஷ், ஜெர்மன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜஸை வந்து அடிஷ்னலாக நான் கற்றுக்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ்.
1: ஓகே.
0: இது இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட், பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த நேரத்தில் எந்த விஷயத்தையே எவ்வாறு சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம சொல்கிறோம். இது இல்லாமல் டீம் ஒர்க், ஒரே ஆளை வந்து இதை சாத்தியப்படுத்த முடியுமானா? முடியாது. அப்போ வந்து டீம் ஒர்க், டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், ஏன் 2 பேர் கூட இருக்கலாம். அப்போ 2 பேருக்கு இடையிலான புரிதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு

0: சொல்லணும்னா சமயோஜிதம்,
1: சமயோஜிதம்
0: பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அப்போ எந்த சூழ்நிலையில நீ எந்த விஷயத்தை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற புரிதலை உருவாக்கி கொடுக்கணும், உருவாக்கிக்கணும். இது இல்லாம டிஜிட்டல் டிசைன் ஸ்கில்ஸ், கேட் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங், அதே மாதிரி ஃபேஷன் ட்ரெண்ட் அனாலிசிஸ். இப்போ அடுத்தது என்ன வரப்போகுது, இப்போ ஒவ்வொரு சீசன்லயும் எந்தெந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ட்ரெண்ட் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு
1: சொல்றோம்.
0: ஆல்ரெடி வி ஹேட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அவைலபிள் ரிசோர்ஸ் டு டார்கெட் த ஃபியூச்சர். இந்த மாதிரி ட்ரெண்ட் ஃபோர்காஸ்டிங் ஒன்றும் வளர்த்துக்கணும். அடுத்தது ப்ராப்ளம் சால்விங், எல்லா இடத்துலையும் எல்லா ரிஸ்க்கும் இருக்கு. அப்போ அந்த ரிஸ்கை வந்து எப்படி ஓவர் கம் பண்றோம், எப்படி கரெக்ட் பண்றோம், ஓவர் கம் பண்றதுங்கிறது வேற, கரெக்ட் பண்றதுங்கிறது வேற. கரெக்ட் பண்றதுங்கிறது சூழ்நிலைக்குள்ள போய் அதை கரெக்ட் பண்றது, ஓவர் கம் பண்றதுங்கிறது அந்த சூழ்நிலையை விட்டுட்டு புதுசா ஒரு சூழ்நிலையை தேர்ந்தெடுத்து பயணிக்கிறது. அப்போ அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான் வளர்த்துக்கணும், முக்கியமா ஆண்டர்பிரனர் ஸ்கில். அப்ப ஆண்டர்பிரனர் ஸ்கில்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க வளையணும், எங்கெங்க நிலையணும், எங்கெங்க நிக்கணும்.
1: சூப்பர்.
0: அப்ப இந்த விஷயங்கள் வந்து என்னோட மாணவர்களுக்கு நான் உறுதிப்பட சொல்றேன்.
1: ஓகே சார், பள்ளி வகுப்பறையில கூட இவ்வளவு பாயிண்ட் சொல்லிப்பீங்களான்னு தெரியல, ஆனாலும் கூட ஒரு நீண்ட அளவுக்கு இது இதெல்லாம் இந்த மாணவர்கள் செய்யணும். ஏன்னா படிப்பு மட்டும் சாத்தியப்படுத்தாது எதிர்கால வெற்றியை, இந்த விஷயங்களை வளர்த்துக்கணும், அதிகரிச்சுக்கணும், அப்பதான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேரம் 5:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த மாலை நேரத்தில் சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆடை வடிவமைப்பு துறை, ஃபேஷன் டிசைனிங், அந்த துறை படிப்புகள் பத்தி தான் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பத்தி ரொம்ப விரிவா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த துறை சார்ந்த பேராசிரியரான டி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சார், ரொம்ப விரிவாக மாணவர்களுக்கு ஒரு நீண்ட ஒரு அறிவுரையே சொன்னீங்க. இது மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டா எதிர்காலத்தில் தொழில் முனைவோராகலாம், அல்லது வேலையில் கூட மிக சிறப்பாக பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாணவர்கள் படிக்கிற காலத்திலேயே என்ன மாதிரியான போட்டிகள் அல்லது இந்த ஃபேஷன் ஷோஸ்ல வருதில்ல சார், எந்த மாதிரி கலந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க சார்.
1: இப்போ பொதுவாக ஃபேஷன் ஷோ அப்படிங்கிறது காமன் சார். இப்போ ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னாலே அதை ஒரு ஷோகேஸ் பண்ணணும்
0: சார்.
1: இப்போ அது வந்து மனிதனுக்கு உருவாக்கப்பட்ட உடைங்கிறதுனால அந்த மனிதனே அதை அணிஞ்சிட்டு நடந்து வரும்போது தான் அதனோட அழகே இருக்கு.
0: சரி,
1: இப்போ சும்மா செஞ்சு வச்சுட்டு நம்ம ஒரு இடத்துல ஷோகேஸ் மாதிரி பண்ண முடியாது. அதனால ஃபேஷன் ஷோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்
0: சார்
1: இந்த ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கிற கோர்ஸுக்கு.
0: சரி,
1: இது இல்லாமல் டிசைன் காம்படிஷன்ஸ்.
0: சரி,
1: இப்போ டிசைன் காம்படிஷன்னா இந்த மாதிரி ஒரு பிரிண்டட் டிசைன் வேணும், இல்லை ஒரு நியூ டிசைன்ஸு, இல்லை வேற ஏதாவது ஒரு கண்டெம்பரரி டிசைன்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணி நியூ டிசைன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை கேவ் பெயிண்டிங்கை எடுத்து அந்த பெயிண்டிங்லேருந்து புதுசாக பிரிண்டிங் மெத்தட்ஸ் கொண்டு வர்றது, அந்த மாதிரி இருக்கிறது. இது இல்லாமல் நேஷனல் லெவல் ஃபேஷன் ஈவெண்ட்ஸ் இருக்கு, ஸ்கில்டு காம்படிஷன்ஸ் இருக்கு, போர்ட்ஃபோலியோ எக்ஸிபிஷன்ஸ் இருக்கு. இது இல்லாமல் ஸ்டார்ட் அப் சேலஞ்சஸ், ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்களோட குழந்தைங்க கூட இப்போ கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு ஐடியா தான்ல பெஸ்ட் ஐடியா அவார்டு வித் கேஷ் பிரைசஸ் வின் பண்ணாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 448 பேர் கலந்துகிட்டதுல இவங்க 10 பேருக்குள்ள வந்து அதை வின் பண்ணாங்க. அப்ப ஐடியா தான்,
0: சூப்பர்
1: ஹேக்கத்தான், ஐடியா தான், இந்த மாதிரி. அப்போ மேனேஜ்மெண்ட் ஓரியன்டா, டெக்னிக்கல் ஓரியன்டா, இந்த மாதிரியான காம்படிஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியாங்க.
0: சரி, ஓகே சார், சூப்பர் சூப்பர் சார். இப்போ வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இப்போ வந்து நிறைவா இந்த ஃபேஷன் டிசைனிங் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு அல்லது இதை படிக்க வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அதை பற்றி சொல்லுங்க.
1: இது எல்லா படிப்பு மாதிரி தான் இதுவும்
0: சரி,
1: ஆனால் ஒரு ஸ்டெப் மேலே அப்படின்னு நான் சொல்கிறேன்.
0: ஒரு ஸ்டெப்
1: மேலே. இந்த துறையில் இருக்கிறதுனால சொல்லலை, ஒரு மனிதனாக

0: சொல்றேன். இப்ப என்னோட உருவகத்தைய அடுத்த உருவகமா கொண்டு போறதுக்கு உதவுற ஒரு மீடியம் அப்படின்னா உடை மட்டும்தான். வேற என்ன பண்ணாலும் சிகை அலங்காரம் பண்ணலாம், ஷேவ் பண்ணலாம், வேற என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனாலும் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது அந்த உடை மட்டும்தான். அப்ப அந்த உடைங்கிறது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு மீடியமா இருக்கு, அதனால அதைய கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றேன்.
1: ஓகே சார், இதான் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் கூட.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே சார், இதுவரையிலும் நம்ம நிகழ்ச்சியில ஆடை வடிவமைப்பு துறை, அதாவது இந்த ஃபேஷன் டிசைனில் இருக்கக்கூடிய படிப்புகள், அதை வந்து எத்தனை வகையான படிப்புகள் இருக்கும் எல்லாத்தையும் சொன்னீங்க. அதே மாதிரி மாணவர்கள் அதை எப்படி படிக்கணும், நாங்கள் எப்படி கற்பிப்போம், அப்புறம் மாணவர்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எல்லாம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் சார்.
0: நல்லா இருக்குள்ளதே எல்லோருக்கும் வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேயர்கள் இதுவரை கேட்டது சித்திரச்சவானம் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆடை வடிவமைப்பு துறை படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் அப்படிங்கிற தலைப்புல தான் அந்த துறை சார்ந்த பேராசிரியரான டி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்து நிறைய விஷயங்களை ரொம்ப விரிவாக விளக்கமாக பகிர்ந்துகிட்டாங்க. நிகழ்ச்சியில இணைந்து கேட்ட நேயர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா பயனளித்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 பண்பலை பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசைக்கான நேரம் 6 மணி.

அன்னையும் தந்தையும் நாராயணன், பக்தியும் முக்தியும் நான்.

பக்த பிரகலாதா திரைப்படத்திற்காக பி சுஷீலா மற்றும் குழுவினர் பாடியதை கேட்டோம். நேரம் 6:03 ஆகாஷவாணி 103.1 பண்பலையில் பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.

பொட்டு அம்மன் படத்திற்காக கே சித்ரா, ஸ்வர்ணலதா மற்றும் குழுவினர் பாடியதை கேட்டோம். ஆகாஷவாணி 103.3 பண்பலை கோவையில் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பொன்மாலை பொழுது திரையில் பக்தீஸ்.

பங்கு சனி என்றும் பங்கு சனி என்றும் வடிவம் பலவாக நின்றாய். பங்கு சனி என்றும் பங்கு சனி என்றும் வடிவம் பலவாக நின்றாய். தங்கும் இடம் கண்டு சொந்த மடம் கண்டு தன்மை பல கோடி செய்வாய். சனீஸ்வரா உன்னை வணங்குகின்றேன்.

கேட்டோம் கங்கா கௌரி திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நேரம் 6:16.

கேட்டோம். அந்த பாடலை பாடியிருந்தார் டி கே காலா. அகத்தியர் திரைப்படத்திற்காக 6:20 திரையில் பக்தி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

கேட்ட அந்த பாடலில் தேவியின் திருவிளையாடல் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் வாணி ஜெயராம் பாடியதை கேட்டோம். நிகழ்ச்சி கேட்ட அந்த பாடலோடு பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிறைவுற்றது. இன்னைக்கும் நாளைக்கும் நாம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னைக்கு ராத்திரி 7:30 பிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம், தொடர்ந்து 7:32 ஏறுமூறும் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையை சார்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். இன்னைக்கு ராத்திரி 9:00 ஸ்ரீ சசிசேகர் வேம்பட்டி அவர்கள் பங்கு பெறும் தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட். 10:00 மெலடி மெட்டுகள் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. இனி நாளை நிகழ்ச்சிகள், நாளை காலை 6:00 காலை திண்டலில் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுகளுடன் குரலும் விளக்கமும், தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஏ சாஜிதா பேகம் அவர்கள். நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி நாளை காலை 7:00 to 9:00 வரைக்கும். வணக்கம்.

டு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இதுல காலையில 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியின் தினசரி கண்ணோட்டம். நாளை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே விவசாயிகளுக்கும் சிறுதொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்த விளக்கம் தருகிறார் சின்ன வேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சி நாளை மாலை 4:00 வடு நாடகம் சென்னை அஞ்சல். இனி தொடர்வது விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life. Nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள இ ஜாக்ரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நுகர்வோருக்கு நீதி கிடைப்பதில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் நேரத்தில் பொறுப்பான வர்த்தக நடவடிக்கையை உறுதி செய்ய இ ஜாக்ரதி இணையதளம் உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர்த்தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பின்னர் மண்டகப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளையும் திரு அருண்ராஜ் எடுத்துரைத்தார்.

0: பொங்கல் பண்டிகையின் போது தகுதியுடைய அனைவருக்கும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலவச வேட்டி சேலை வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் சாலை பணிகள் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத இரண்டு தனி நபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாநில நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை, சட்டத்தின் ஆட்சி, குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆகியவற்றை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இருபது சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார்.
2: சமூக வலைதளங்கள்லயும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த எத்தனால் E20 வந்து பெட்ரோல கலந்து இப்ப விற்கப்படுகிறது எல்லா பெட்ரோல் பங்க்லயும். அதை பற்றி ஒரு தவறான ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி என்ஜின் லைஃப் வந்து கம்மியாயிடும், மைலேஜ் கம்மியாயிடும், பாதிப்பாயிடும், வண்டிகளுக்கு பாதகம் ஏற்படும் என்ற மாதிரி ஒரு வதந்திகள் போயிட்டு இருக்குது. இது முற்றிலும் தவறானவை. உண்மையாக சொல்ல போனால் இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவும் உகந்தது. 20% நம்ம எத்தனால் கலந்தனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டேன் வந்து 95 மேல போறது. முன்னாடி 91 இருந்தது. ஒரு பெட்ரோலோட தரம் வந்து எப்படின்னா ரிசர்ச் ஆக்டேன் RON நம்பர். ஸோ எவ்வளவு அதிகமா இருக்கோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இந்த எத்தனால் கலந்ததுனால அந்த பெட்ரோலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சுற்றுச்சூழல் 30% அதோட நச்சுத்திறன் வெளியிடுறது பார்த்தீங்கன்னா வண்டி அதுக்கு ரொம்ப குறைஞ்சு வருது. விவசாயிகளும் பயனடைகிறாங்க.
0: நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் V.R. துரை தெரிவித்துள்ளார்.
3: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5.30 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று 8 மணி அளவில் அதே பகுதியில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். கடலூரில் இளைஞர் விளையாட்டு அரங்கத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் மற்றும் அலுவலர்களுக்கான குடியிருப்புகளை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அரவிந்த் தர்மாதிகாரி இன்று திறந்து வைத்தார்.

0: தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டாவது சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள துணை மின் நிலைய பணியாளர்களுக்கு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று திருப்பத்தூரில் நடைபெற்றது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் தோட்டாவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்களுக்கு இனிமையான பொன் மாலை நேர வணக்கங்கள். நேரு 6:40 பொன் மாலை பொழுது 70களின் ஆனந்தமயமான பாடல்களின் அணிவகுப்பு.

கவிக்குயில் திரைப்படத்திற்காக டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடியது இளையராஜா இசையில. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல பொன்மாலை பொழுது கேட்டுருக்கோம். 6:44. சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம். கோயம்புத்தூர்ல அதிகபட்ச வெப்பநிலையா 28°C, குறைந்தபட்சமா 23°C பதிவாயிருக்கிறது. நாளை மழைக்கான வாய்ப்பு உண்டு. ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 31°C, குறைந்தபட்சமாக 24°C வெப்பநிலை பதிவாயிருக்கிறது. நாளை மேகமூட்டத்தோடு வானம் காணப்படும், மழைக்கான வாய்ப்பு உண்டு. திருப்பூரில் இன்னைக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக 29°C, குறைந்தபட்சமாக 24°C பதிவாயிருக்கிறது. நாளை வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும், பெரும்பாலான நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு உண்டு. நீலகிரியில் இன்னைக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக 20°C குறைந்தபட்சமாக 17°C வரை வெப்பம் பதிவாயிருக்கிறது. நாளை பெரும்பாலான நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு உண்டு. பாலக்காட்டில் இன்னைக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக 28°C, குறைந்தபட்சமாக 25°C பதிவாயிருக்கிறது. நாளை பெரும்பாலான நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு உண்டு. இதுவரை சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் கேட்டீர்கள். பொன்மாலை பொழுது கேட்டுருக்கீங்க ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல.

எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் மீனவ நண்பன் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியதை கேட்டோம். 6:50 ஆகாஷவாணி 103 FM-ல் பொன்மலை பொழுதுல போக்குவரத்து நெரிசல் பற்றி அறிவிப்பு. காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு 100 feet, நஞ்சப்பா ரோடு, சிவானந்த காலனி இங்கெல்லாம் வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்கு. அதே மாதிரி சத்தி ரோடு விளாங்குறிச்சி சந்திப்பு, சரவணம்பட்டி, கணபதி இங்கெல்லாம் போக்குவரத்து நெரிசல் இருக்கு. அதே மாதிரி மேட்டுப்பாளையம் சாலை, கவுண்டர் மில்ஸ், நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் டவுன் ஹால், ராஜவீதி, வைசால் ஸ்ட்ரீட், மருதுமலை ரோடு, வடவள்ளி, போத்தனூர், திருச்சி சாலை, சிங்கநல்லூர் சிக்னல், அவினாசி ரோடு, லட்சுமி மில்ஸ்லேருந்து நீலாம்பூர் வரையிலான சில பகுதிகள், உக்கடம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்து பத்திரமா ட்ராவல் பண்ணுங்கள்.

கேட்ட அந்த பாடலில் நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியது இளையராஜசேல. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல பொன்மாலை பொழுது கேட்டுட்டு இருக்கீங்க. 6:55. நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

மனிதர்கள் இத்தனை நெருங்கால் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா பாடியது ஷியாமி செயல். 6:58 ஆகாஷவாணி 103 FM பொன்மாலை பொழுது கேட்டுட்டு இருக்காங்க.

கேட்ட பாடல் மன்னவன் வந்தாரடி திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

கேட்ட பாடல் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது. நேயர்களே, இன்றிரவு 7:32 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த த. முத்துக்குமார் அவர்கள். இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பச்பத்ராவில் 1,05,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், 21ஆம் அமைந்ததாக குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் இந்த கடுமையான சவாலை எதிர்கொள்ள முடியாமல் திணறியதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த காலத்தில் இந்தியா சரியான முடிவுகளை எடுத்து தடையற்ற பெட்ரோலிய பொருட்கள் விநியோகத்தை உறுதி செய்ததாகவும் தெரிவித்தார். எந்த ஒரு நெருக்கடியான சூழல் எழுவதற்கு முன்பும் முன்கூட்டியே திட்டமிட்டு சவால்களை சமாளித்ததாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கு முன்பு 26 நாடுகளில் இருந்து பெட்ரோலிய பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்து வந்ததாகவும், போர் சூழல் ஏற்பட்ட பின்பு 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்து உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனையும் மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு தமது அரசு திட்டங்களை வகித்ததாகவும் பிரதமர் கூறினார். நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை கணிசமான அளவில் உயர்த்தியுள்ளதாக தெரிவித்த அவர், உலகின் 4வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நாடாக இந்தியா விளங்குவதாகவும் குறிப்பிட்டார். எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கிய மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார். நெருக்கடியான காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பி சிலர் அரசியல் செய்ததாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். வளைகுடா நாடுகள் மற்றும் யுக்ரைனில் ஏற்பட்ட சண்டை காரணமாக உலகில் யூரியா உர பற்றாக்குறை ஏற்பட்டதாக கூறிய அவர், பல நாடுகளில் 1 மூட்டை 3,000 ரூபாய் வரை யூரியா விற்கப்பட்டதாக கூறினார். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டில் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு 1 மூட்டை 300 ரூபாய்க்கே யூரியா வழங்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ராஜஸ்தான் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை குஜராத் சென்ற பிரதமர், சனந்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி கூட மற்றும் ஆய்வகத்தை திறந்து வைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார்.

0: கல்லீரல் மற்றும் நீரிழிவு தொடர்பான நோய்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று கல்லீரல் நோய் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோயால் பாதிக்கப்படுவோரின் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக தெரிவித்தார். உடல் பருமனால் நீரிழிவு, கல்லீரல் பெருக்கம் மற்றும் இதய நோய்கள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். நோய்களை கட்டுப்படுத்த அறிவியல் வளர்ச்சி மட்டும் போதாது என்றும், நோய் வராமல் தடுப்பது குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். விஞ்ஞானபூர்வமான தொடர் ஆய்வுகளுக்கு பிறகே எத்தனால் கலந்த எரிபொருள் பயன்படுத்தும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழில் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தனியார் பொறியியல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திருமதி வர்த்திகா சுக்லா, கடந்த 2015 முதலே எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களிடம் மத்திய அரசு கருத்துக்களை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். வாகன உற்பத்தி நிறுவனங்களிலும் இது தொடர்பான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் திருமதி வர்த்திகா சுக்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. காங்கோ நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வீரர்களின் தொழில் சார்ந்த பயிற்சி, சிறப்பான செயல்பாடு, அர்ப்பணிப்பு மிக்க சேவை ஆகியவற்றுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 231 கோடி ரூபாய் வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் சிபிஐ இன்று சோதனை நடத்தியது. பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் கனரா வங்கி அளித்த புகார்களின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி காமினேனியின் இறுதிச் சடங்குகள் அந்நாட்டு தலைநகர் தெஹ்ரானில் இன்று தொடங்கியது. 6 நடைபெறும் இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மறைந்த தலைவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பொதுமக்களின் பார்வைக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது ஆன்மா இளைப்பாற்றலுக்கான பிரார்த்தனைகளும் நடைபெற்று வருகின்றன. ஈரானின் மூத்த அரசியல் தலைவர்கள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பீகார் ஆளுநர் சையத் அத்தா ஹஸ்னைன், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஆகியோர் இந்தியா சார்பில் இறுதி மரியாதை செலுத்தினர். ரஷ்ய முன்னாள் அதிபர் திரு திமித்ரி மெத்வதேவ், சீனாவின் பிரதிநிதி ஹி வே, ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முஸ்தாகி உள்ளிட்டோரும் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள எண்ணெய் கிடங்கில் யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை உறுதி செய்துள்ள ரஷ்ய அதிகாரிகள் யுக்ரைன் அனுப்பிய ஏராளமான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கவர்னர் திரு அலெக்சாண்டர் பெக்லோவ், பால்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள கிர்வோஸ்கி மாவட்டத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை தடுக்கும் வகையில் ரஷ்ய வான்வழி பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் யுக்ரைனின் 72 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இத்தாக்குதல் குறித்து தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா விதித்துள்ள நீண்டகால தடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். ரஷ்யாவின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதலை யுக்ரைன் ராணுவம் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 10-2 என்ற செட் கணக்கில் லித்துவேனியாவின் ஐவேட்டா, கஜகஸ்தானின் சோஞ்சா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 2-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஒலிவியா லென்சர், ரஷ்யாவின் ஏகட்டரினா இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் இந்தியா கைப்பற்றியுள்ளது. இப்போட்டி

0: பிரிவில் இந்தியா ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் டோட்டாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஒவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20 தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 32°C குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 23°C காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10-12 km வரையிலும் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். சமீபத்தில் விதைக்கப்பட்ட அல்லது நடவு செய்யப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி செய்யவும். கடந்த வார மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிட்டாக்ளோபிரிட் 70% மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து பின் விதைக்கவும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45 முதல் 60 நாட்கள் வயதுடைய நிலக்கடலைக்கு ஹெக்டருக்கு 400 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைத்து நீர்ப்பாசனம் செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். நிலவும் சாதகமான காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் மேகமூட்டம் காரணமாக மஞ்சள் பயிரில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளது. நோயின் அறிகுறி தென்பட்டால் மேங்கோசெஃப் அல்லது காப்பராக்சிக்ளோரைடு 0.25% 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கவும். மழையுடன் காற்றின் வேகம் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரை வட்ட வடிவில் குழி எடுக்கவும். ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ எருவுடன் கலந்து அளிக்கவும். அதிகப்படியான மழை நீரினை சேமிக்க மரத்தினை சுற்றிலும் உச்சரிவாக வட்டப்பாத்து எடுக்கவும். இனி ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-27 கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் NADCP-யின் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி 1-7-2026 முதல் 10-8-2026 வரை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் அமைத்து இலவசமாக போடப்படுகிறது. எனவே கால்நடை வளர்ப்போர் தங்களது அனைத்து பசுவின மற்றும் எருமை இனங்களுக்கு விடுபடாமல் கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ள

சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா. முத்துக்குமார் அவர்கள்.

0: வணக்கம் நேயர்களே. இதுவரைக்கும் இந்த இயற்கை வேளாண்மை நிகழ்ச்சியில இயற்கை வேளாண்மையோட பல்வேறு நுட்பங்கள், மண் வளத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம், இயற்கை இடுபொருட்களை எப்படி தயாரிக்கலாம், அதனோட பயன்பாடுகள் எல்லாம் என்ன, பாரம்பரிய விதைகளோட முக்கியத்துவம் எல்லாம் என்ன, நஞ்சில்லா உணவு உற்பத்தி செய்யறதோட அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில அவர் என்னென்னலாம் சொல்ல போறாங்கன்னு கேட்போம்.
1: சேத்துல போட்டு அழிஞ்சு விட்டா அது ஒரு நல்ல உரம், பசுந்தாள் உரமா போடலாம். நம்ம வந்து பலதானியம் போட முடியல அப்படிங்கிற டயத்துல இதெல்லாம் அருகி கொண்டு போய் போடலாம்.
2: இப்ப நெல் நடக்கும் பலதானியம் போட்டுருவீங்களா?
1: பலதானியம் போட்டு பலதானியம் இங்க வந்து இந்த சாயலுக்கு பலதானியம் வந்து எடுக்காது. இப்ப நான் இப்ப போட்டுருக்கறதே பாத்தீங்கன்னா நாலு ரகம் தான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். சணப்பு, தக்கப்பூண்டு, கம்பு சோளம், ரெண்டு மூணு காட்டு
2: போடுறது.
1: அது வந்து எந்த மாதிரி சாயலுக்கு சூட் ஆகும்னா கொஞ்சம் மணல் சரியா இருக்கும், இல்லைன்னா என்ன ஆகும்னா ஜெர்மினேஷன் வந்து வராது. நான் இங்க பலதானியம் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இது நீங்க கண்ணில் பார்க்க முடியாது, இவ்வளவுதான் இருந்தது. முழங்கால்
2: நல்லா வந்துருக்கு க்ரோத்.
1: அதான் இந்த சாயலுக்கு தகுந்த மாதிரி வந்து பலதானியம் எல்லா இடத்துக்கும் ஒரே கான்செப்ட் வேலை செய்யும். சாயலுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாறும். மத்த இடங்களுக்கு எல்லாம் நான் ரெக்கமெண்டேஷன் பண்றப்ப என்கிட்ட கேட்பாங்க. இப்ப பக்கத்திலேயே ஆனந்துறையில வந்து ஒருத்தர் கேட்டுருக்காரு ரெட் சாயில். அப்ப அந்த ரெட் சாயலுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பலதானியத்தை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்றோம். இப்ப தானியங்கள், தானியங்கத்துல நெல், கம்பு, சோளம், ராகி இந்த மாதிரி தானியங்கள், அப்புறம் பயிர் வகைகள் சொன்னா இதுல வந்து தட்டப்பயிறு, கொள்ளு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி பயிர் வகைகள்ல ஒரு அஞ்சாறு ரகங்கள், அப்புறம் எண்ணெய் வித்துக்கள், இதுல வந்து சூரியகாந்தி, எள்ளு, நிலக்கடலையும் எண்ணெய் வித்துக்கள்ல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள்ல ஒரு அஞ்சாறு ரகங்கள், உரச்செடிகள்ல வந்து சணப்பு, தக்கப்பூண்டு, அவுரி, கொளிஞ்சி இந்த மாதிரி. அப்போ டோட்டலா ஒரு அஞ்சு ரகங்கள்ல ஒவ்வொன்றிலையும் ஒரு அஞ்சு எடுக்கிறப்ப வந்து ஒரு 25 டைவர்சிட்டி கிடைச்சோம். அதுல வந்து சீடு வந்து பெருசா இருக்கக்கூடியது வந்து கிலோ கணக்கிலையும், சீடு வந்து கம்மியா இருக்கக்கூடியது வந்து கிராம் கணக்கிலையும் எடுக்கணும். இப்ப எள்ளு பாத்தீங்கன்னா வந்து நீங்க 100 கிராம் எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஆயிரக்கணக்கான விதைகள் இருக்கும். இதே நீங்க வந்து நிலக்கடலை வந்து 1 கிலோ எடுத்தீங்கன்னா தான் ஆயிரக்கணக்கான விதைகள், அதாவது அந்த எண்ணிக்கையை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சில இதை வந்து கிலோ கணக்கில் எடுக்கணும், ஒரு சில சிறிய விதைகள் வந்து கிராம் கணக்கில் எடுக்கணும். அப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணி முதல்ல வந்து பெரிய விதைகளை விதைக்கணும். இந்த சின்ன விதைகள்லாம் மிக்ஸ் பண்ணி விதைக்கிறப்ப கீழே தங்கிரும், அதனால அது வந்து மணலோ எருவோ கலந்து நம்ம விதைக்கிறப்ப பரவாயில்ல எல்லா இடங்கள்லயும் வந்து
2: இருக்கும். அந்த கலப்பை வந்து ஒரே சமயத்தில் விதைக்கூடாதுங்களா? பெரிய விதைகளை முதல்ல விதைச்சிடணும், அதுக்கப்புறம் சிறு விதைகளை விதைக்கணும்.
1: ஆமா ஆமா, அப்படி விதைச்சாதான் என்ன நடக்கும் அப்படின்னா பரவாயில்ல எல்லா இடத்துலயும் வந்து விதப்பு இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா விதைகளையும் வந்து விதைக்கிறப்ப என்ன ஆகும்னா கையில எடுக்க எடுக்க சின்ன விதைகள் கீழே போயிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஒரு சில இடங்களில் சின்ன விதைகள் கையில படுறது மட்டும் விழுந்திருக்கும், நிறைய இது கீழே தங்கி இருக்கும். அப்ப நம்ம திரும்ப இன்னொருக்க விதைக்கிறப்ப அதோட டைவர்சிட்டி பாதிக்கும், ஒரு இடத்துல அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும். அப்ப பெரிய விதைகள்லாம் முதல்ல விதைச்சிட்டு இந்த கடுகு இந்த மாதிரி எள்ளு இந்த மாதிரி சின்னதா இருக்கக்கூடியது வந்து எருவுல மிக்ஸ் பண்ணிருக்கும், இல்ல மணல் தோட்டத்துல ஏதாவது கிடைச்சுன்னா மணல்ல மிக்ஸ் பண்ணி அதை நீங்க வீசுறப்ப பரவாயில்ல அந்த வயல்ல வந்து வீசி.
2: இது ஒரு தகவல், ஒரு அருமையான தகவல். இப்போ பொதுவா இந்த இயற்கை விவசாயத்துல பூச்சி கொல்லி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது, பூச்சி வெரிட்டி தான், அதாவது வருமுன் காப்போம். நம்ம வந்து எந்த மருந்து ரசாயன மருந்து மாதிரி அடிச்சு நல்லது செய்யற பூச்சியும் கெட்டது செய்யற பூச்சியும் கொள்றதுக்கான வேலை இல்லை அப்படிங்கிறாங்க, உங்களுடைய கருத்து சொல்லுங்க ஐயா.
1: நிச்சயமாங்க, இந்த பூச்சிங்கிறது வந்து விவசாயத்துல வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு பங்களிப்பு இருக்குது. பூச்சி இல்லைனால விவசாயம் இல்லை. சத்குரு சொல்லுவாங்க, இருக்கிற பூச்சி

0: எல்லாமே அழிச்சிட்டோம்னா ரெண்டு வருஷத்துல உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு. ஏன்னா இந்த பூச்சிகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியற பூச்சி ஒண்ணு, மண்ணுக்குள்ள சாயில் ஒர்க்கர்னு சொல்லுவோம், மண்ணுக்குள்ள வேலை செய்யற பூச்சிகள் நிறைய இருக்கு. அப்போ நம்ம கீழே ரசாயனம் போடுறப்போ மண்ணு கீழே இருக்கக்கூடிய பூச்சிகள் காலியாயிருது. மேல பூச்சிக்கொல்லி அடிக்கிறப்ப நீங்க ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க, நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சி அதுவும் காலியாயிருது. அது நன்மை செய்யற பூச்சி குறிப்பா காலியாயிருது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லா விவசாயிகளும் வந்து ஒரு பூச்சியை போய் பாக்குறாங்க. பார்த்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல உரக்கடையில போய் நின்று அவரு போய் வந்து ஒரு ரசாயனத்தை பூச்சி கொல்லியை வாங்கிட்டு வந்து அதை ஸ்ப்ரே பண்ணி வீட்டுக்கு போனாதான் அவருக்கு தூக்கம் வரும். இப்போ பத்து நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பூச்சி இல்லையான்னா இன்னும் அதிகமா தான் இருக்கு. அது காரணம் என்னன்னா, இவர் அடிச்ச பூச்சி விரட்டி வந்து பூச்சிகளை வந்து காலி பண்ணிருச்சு. அவர் நன்மை செய்யற பூச்சியும் அவருக்கு தெரியல, ஒரு சில பூச்சிகள் வந்து நன்மையும் செய்யுங்கறது அவருக்கு தெரியல, ரெண்டுமே காலி ஆயிருச்சு. ஏன் பத்து நாள்ல திரும்ப வருது அப்படின்னா, பூச்சிக்கு எப்பயுமே நாலு வருவாங்க, முட்டை, முட்டையிலேருந்து புழு, புழுலேருந்து கூட்டுப்புழு, கூட்டுப்புழு திரும்ப வந்து தாய்ப்பூச்சியாக மாறும். இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறப்ப அடிக்கிறப்ப என்ன ஆகும், அந்த தாய்ப்பூச்சி காலியாயிடும், புழு வந்து காலியாயிடும், அப்போ அந்த முட்டையும் கூட்டுப்புழும் அப்படியே இருக்கும். அதனாலதான் பத்து நாள் கழிச்சு திரும்பவும் வந்து வந்துடுது. இது வந்து பூச்சிக்கொல்லி அடிச்சா. இதே நம்ம இயற்கை முறையில வந்து நம்ம பூச்சி விரட்டி மட்டும் அடிக்கிறப்போ இந்த தீமை சேர பூச்சி எல்லாமே அந்த இடத்த விட்டு ஓடிடுது. அது வந்து அந்த பயிரை சாப்பிட முடியாது, ஏன்னா கசப்பு தன்மையுடைய பூச்சி விரட்டி எல்லாம் நம்ம அடிக்கிறதுனால இலையும் சாப்பிட முடியாது, அதுக்கான உணவு அங்க இல்லைங்கிறது போயிருது. அப்ப நன்மை செய்யற பூச்சி அங்கதான் இருக்கு. அதுக்கு மட்டும் என்ன வேலை அப்படின்னா, அதோட உணவு வந்து என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மறைவா இருக்கக்கூடிய அதோட கூட்டுப்புழுவையும் முட்டையும் வந்து என்ன பண்ணுங்க, இந்த நன்மை செய்யற பூச்சி வந்து காலி பண்ணிடும்.
1: அதாவது நான் வெஜிடேரியன் பூச்சி.
0: ஆமா, நிச்சயமா நான் வெஜிடேரியன் பூச்சி எல்லாம் நம்ம வந்து நன்மை செய்யற பூச்சின்னு சொல்றோம். அதாவது பூச்சினாலே நன்மைதான், ஆனா நம்ம விவசாயம் வர்றப்பதான் இது நன்மை செய்யறது தீமை செய்யறதுன்னு பிரிச்சு பாக்கோம்.
1: இப்ப அந்த மாதிரி பூச்சி விரட்டைகள் தயாரிப்பு எல்லாம் பண்றீங்களா, அதை பத்தி தகவல்?
0: ஆமாங்க, இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிந்த ஒரு எளிமையான பூச்சி விரட்டி. நம்மால் வர ஐயா வந்து பிரபலப்படுத்தின ஒரு பூச்சி விரட்டி பாத்தீங்கன்னா மூலிகை பூச்சி விரட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூலிகை பூச்சி விரட்டினா என்னங்க, கசப்பு தன்மையுடைய இலைகள், ஒடித்தால் பால் வரக்கூடிய இலைகள், நாற்றம் கசகன் நாற்றம் வரக்கூடிய இலைகள், இந்த தன்மை இருக்கக்கூடிய இலைகளை வந்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து இலைகளை எடுத்து நம்ம கொஞ்சம் இடிச்சோ இல்ல கட் பண்ணியோ கோமியம் ஃபுல்லா ஊற வச்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த சாரை வந்து எடுத்து பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் கலந்து நம்ம பயிர்கள் வந்து தெளிக்கிறப்போ இந்த வாடையினாலையும் கசப்பு தன்மையினாலையும் பயிர்களை சாப்பிடக்கூடிய பூச்சிகள் வந்து அதை சாப்பிடாது. சோ இதனால வந்து நம்ம வந்து இயற்கை முறையில வந்து பூச்சி கொல்லி இல்லாம பூச்சி விரட்டி மூலமா நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். இது மட்டும் இல்லாம நம்ம நிறைய பூச்சி விரட்டிகள், இளதலைகள் மட்டும் இல்லாம வேப்பங்கொட்டை சாறு, பூண்டுச்சாறு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சில பூச்சி விரட்டிகள் இன்ஸ்டண்டா வந்து தயார் பண்ணி நம்ம கொடுக்க முடியும்.
2: நேயர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
3: 9940938335
2: அல்லது
3: 8222649459
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
3: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
2: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள்.
1: இந்த பயிர் வளர்ச்சி ஊக்கிகள், குரோத் ப்ரொமோட்டர்ஸ், அந்த மாதிரி இயற்கையில இருக்குங்களா? அதை நம்ம தயாரிக்கிறோமா?
2: இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டு மாடு தான் இதுக்கு மூலங்க. நாட்டு மாட்டோட சாணத்தையும் கோமியத்தையும் எடுத்து நம்ம வந்து ஜீவாமிரதம் வந்து தயார் பண்றோம். இந்த ஜீவாமிரதம்ங்கிறது வந்து சாணம், கோமியம், நாட்டு சக்கரை, தட்டப்பயிர் மாவு, ஏதோ ஒரு பயிர் மாவு, பல்சஸ் மாவு, ஒரு கைப்பிடி மண், இதெல்லாம் வந்து ஒரு 200 லிட்டர் ட்ரம்ல வந்து கலந்து ஒரு 2 நாள் நொதுக்கி வைக்கிறோம். புளிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம பயிர்களுக்கு கொடுக்கறப்போ வந்து இந்த 2 நாள் நொதிக்கிறது எதுக்காகனா அந்த நுண்ணுயிர்கள் பல கோடி மடங்கு பெறுகிறதுக்காக வந்து நம்ம இது கொடுக்கறோம். இந்த பயிர் மாவு வந்து நுண்ணுயிர்களுக்கான உணவு, நாட்டு சக்கரை வந்து ஃபெர்மெண்டேஷன் நொதுக்கி வைக்கிறதுக்காக இதெல்லாம் கொடுக்கறோம். இப்படி கொடுக்கறப்ப பல கோடி மடங்கு நுண்ணுயிர்கள் பெருகுது. அது மண்ணில் கொடுக்கறப்ப மண்ணை வளப்படுத்துது. பயிர்களுக்கு தெளிக்கிறப்ப பயிர்களுக்கும் ஒரு வளர்ச்சி ஊக்கியா இருக்குது. இது வந்து ஜீவாமிரதம். இதே மாதிரி பஞ்சகவியம், பஞ்சகவியத்துல வந்து நம்ம வந்து சாணம், கோமியம், பால், தயிர் இதெல்லாமே கலந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்ப முன்னோடி விவசாயிகள் இதுல இன்னும் கொஞ்சம் பொருட்களை ஆட் பண்ணி இளநீர், வாழைப்பழம், தேங்காய் புளிக்க வச்சு தண்ணீர், கடலை புண்ணாக்கு இதெல்லாம் சேர்ந்து இது இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 முறைகளும் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வளர்ச்சி ஊக்கியா வந்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி எல்லாரும் எளிமையா செய்யக்கூடிய மீன் வளம், நீங்க மார்க்கெட்ல வந்து மீன் வெட்டுறாங்க, அந்த மீன் கழிவுகளை கொண்டு வந்து நம்ம அது கூட சம அளவுல வந்து நாட்டு சக்கரை வந்து கலந்து ஒரு 1 மாசம் ஏர்

0: லைட்டா மூடி வச்சோம்னா ஒரு தேன் மாதிரி ஒரு திரவம் வரும். அந்த திரவத்தை எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்றப்போ நீங்க யூரியா போட்டீங்கன்னா என்ன ஒரு கரும் பச்சை கலர் வருதோ அதே மாதிரி அடுத்த ரெண்டு நாள்ல இந்த மீனமலம் அடிச்சீங்கன்னா அந்த மாற்றத்தை வந்து இயற்கையிலேயே பார்க்க முடியும்.
1: இப்போ நீங்களே ஒரு 20-25 வருஷமா இந்த துறையில இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, ஒரு கால் நூற்றாண்டு ஆயிருச்சு. இப்ப இந்த கால் நூற்றாண்டுல இந்த கிளைமேட் சேஞ்ச் அது ஒரு முக்கியமான பிரச்சனை, இன்னைக்கு விவசாயத்துக்கு டைரக்டா அஃபெக்ட் ஆகுது விவசாயம், அதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் அது எப்படி பண்ணலாம்?
0: நிச்சயமா இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கறது வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் பாக்குறோம். இங்கேயும் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே வந்து தையில வந்து மழை வராது. அது தையங்கிறது வந்து அறுவடை சீசன், ஆனா இப்ப வந்து சமீப காலங்களா வந்து தையில தான் வந்து மழையே வருது. அப்ப இந்த கால சூழ்நிலைங்கிறது மாறி போயிடுச்சு, தள்ளி போயிருச்சு, தேவையான டயத்துல வந்து மழை வர்றதில்ல. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது அப்படின்னு, ஆனா மார்கழியிலயும் மழை பெய்யுது. அப்ப அந்த சூழ்நிலையே வந்து இப்ப மாறுறதுனால இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து இது ஒரு வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இது உலகளாவிய வந்து ஒரு மாற்றம் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஏன்னா தொடர்ந்து வந்து இந்த மனித சமூகம் வளர்ச்சியை நோக்கி மட்டும்தான் வந்து போயிருக்கிறோம். நிறைய கட்டடங்களாகவும் தேவையான இயற்கை வளங்களை நம்ம பாதுகாத்து வைக்கல. அப்ப அதுக்கு ஒரு முயற்சியா தான் நம்ம வந்து ஈஷா காவிரி கூக்குரல் மூலமா வந்து தமிழகத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், தொடர்ந்து மரக்கன்றுகள் வந்து நட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல, தேவையான பசுமையை உருவாக்குறதுக்கு கொஞ்சம் வருடங்கள், நம்ம இன்னும் ஒரு 5-10 வருடங்கள் வந்து தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணி நம்ம வந்து ஒரு பசுமையான சூழ்நிலை கொண்டு வர்றப்போ வந்து கணிசமான ஒரு அளவுல வந்து பசுமையை நம்ம உருவாக்கணும். இப்ப தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஒரு 23% பசுமை பரப்ப கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்துல வந்து பண்ணிட்டு இருக்கோம். இல்ல காவிரி கூக்குறர்கள் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு 1.5 கோடி மரங்கள் வந்து இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து விவசாயிகள் மூலமா நட வச்சு பசுமை பரப்பை அதிகப்படுத்திட்டே வர்றாங்க. நிச்சயமா எதிர்காலத்துல இன்னொரு 5-10 வருஷத்துல இந்த சூழ்நிலை மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் கைகோர்த்து இந்த விஷயத்தை எடுத்து முன்னெடுத்து செல்லும் போது பசுமையை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல போறப்போ நிச்சயமா இதை மாத்த முடியும். நான் விவசாயிகளுக்கு விடுக்கிற வேண்டுகோள் என்ன அப்படின்னா, விவசாயிகள் வந்து வெறும் பயிர் மட்டும் வைக்க கூடாது. விவசாயத்துல ஓரங்கள்ல வந்து நிச்சயமா வந்து வரப்போறங்கள் எல்லா இடங்கள்லயும் வந்து நீங்க வந்து மரங்கள் வந்து சாகுபடி பண்றப்ப வந்து அது இந்த நம்ம சந்திக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தை வந்து நம்ம எதிர்கொள்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இன்னைக்கு இந்த காலநிலை மாற்றத்துல வந்து பாதிக்கப்படுற முதல் ஆள் வந்து விவசாயி தான். அப்ப நம்மளுக்கு தான் இதுக்கான பொறுப்பு இருக்கு, நம்ம தான் இந்த மரம் நடுறது வந்து முன்னெடுத்து எல்லாருமே பண்ணணும்.
1: இப்ப பொதுவா எந்த ஒரு கருத்தும் ஒரு மாற்றம் வரணும்னா கேட்ச் தெம் யங் அப்படிம்பாங்க, சின்ன குழந்தைகிட்ட சொல்லி அதை வந்து நம்ம மேல கொண்டு வரணும். அந்த முயற்சியில இயற்கை பண்ணையில குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் தரீங்களா? அதுவும் ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு பச்சை மண்ணாவே எடுத்து அவங்களை எப்படி வேணா நம்ம உருவாக்க முடியும், அந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: நிச்சயமா இந்த பண்ணைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுற்றி உள்ள கிராமங்கள்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல், அப்புறம் காலேஜில இருந்து வர்றாங்க மாணவர்கள் வர்றாங்க. ஒரு நாள் இங்க வந்து அவங்க ஒரு நாள் விவசாயிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஒரு நாள் இங்க வந்து ஃபுல்லாவே இங்க கூட இருந்து விவசாய முறையில வந்து கத்துக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா ஸ்கூல்லயும் வந்து செருப்பு இல்லாம உள்ள போக முடியாது, எல்லாம் செருப்போட தான் வர்றாங்க, படிக்கிறப்பையும் செருப்போட தான் இருக்கிறாங்க இல்லீங்களா? இப்ப இந்த பண்ணையோட முதல் ரூலே வந்த உடனே செருப்பை தூக்கி ஒரு ஓரமா வச்சிடணும், உங்கள் கைகள் கால்கள் எல்லாமே மண்ணில் படணும், அதுதான் இங்க முதல் கல்வி. அப்போ ஒரு குழந்தையோ ஒரு மாணவரோ இங்க வந்து அவர் வந்து மண்ணில வந்து இருந்து வேலை செய்யறப்ப அந்த மண்ணை நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும், அவரே நிறைய விஷயங்கள் கண்ணில் பார்ப்பாரு. நம்ம ஏதோ ஒன்னு கிளாஸ் ரூம்ல சொல்லி கொடுக்கறத விட அவர் மண்ணில கை வச்சு ஒரு விஷயம் பண்றப்ப அவர் மனதுல ரொம்ப ஆழமா பதியும். அந்த ஒரு முறையில வந்து நாங்க இங்க வந்து மாணவர்களுக்கும் சிறிய குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு கல்வியை கொடுத்தோம்.
1: அதாவது இந்த ஈஷா இயற்கை பண்ணை என்னுடைய செயல்பாடுகள் நீங்க என்ன செய்யறீங்க, சமூகத்துக்கு என்ன செய்யறீங்க, குழந்தைங்களுக்கு இந்த மானிட இனத்துக்கு என்ன பண்றீங்கன்னு ஒரு விளக்கமா தகவல் கொடுத்தீங்க. உங்களுடைய பிஸியான ஷெட்யூல்லையும் எங்களுக்கு ஒரு மணி நேரம் நேரம் ஒதுக்கி நல்ல தகவல் கொடுத்ததுக்கு ஆகாஷ்வாணி சார் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: ரொம்ப நன்றிங்க, ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நேர்காணல் உங்களோட. நிறைய விஷயங்களை வந்து விவசாயிகளுக்கு நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள் வந்து இதன் மூலமா வந்து நல்ல தகவல்கள் போயிருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு வரணும், மரங்கள் நடணும், நாட்டு மாடுகளை பாதுகாக்கணும், நம்ம மண் வளத்தை மீட்டெடுக்கணுங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமா நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேங்க.
1: நன்றி நன்றி.
2: இதுவரை நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோகமையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா. முத்துக்குமார் அவர்கள்.

நிகழ்ச்சி தொகுப்பு எம் மலர்விழி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இரவு 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். திரு பிரகலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள இ ஜாக்ரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திரமோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர் தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக

0: எவ்வித பொறுப்பும் இல்லாத இரண்டு தனிநபர்கள் கலந்து கொண்டது குறித்தும் மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தவறான தகவல்களை கூறி வருவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கல்லணையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் அதிகம் பயன்பெறும் என்ற தகவல் தவறானது என்று தெரிவித்தார். விரைவில் மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் எடுக்கும் முடிவுகளை பிரதமர் நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: இரவு வணக்கம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல இதம் ரீதம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட உங்க ஆர்ஜே உதயா. தொடக்கமா கழுகு மலை கள்ளன் படத்துல இருந்து மலேசிய வாசுதேவன் எஸ் பி சைலஜா பாடியது சந்திரபோஸ் இசை. இதம் ரீதம் நிகழ்ச்சியில முதல் பாட்டு இது.

கேட்ட அந்த பாட்டு புதிய மன்னர்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மின்மினி பாடியது ஏஆர் ரஹ்மான் இசையில். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் கேட்டிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இதம் ரித்தம். 8:25 ஆச்சு. இனி தொடர்ந்து கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாட்டு பூவே பொன் பூவே திரைப்படத்திலிருந்து கே ஜெயசுதாஸ் பாடியது இளையராஜா இசையில்.

நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளக்க நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி.
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
4: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

மலேசிய வாசுதேவன் பாடின அந்த பாட்டு கேட்டோம். தம்பிக்கு எந்த ஊர் படத்திற்காக இளையராஜா இசையில 8:36 ஆகாஷவாணி 103 FM-ல இதை மாதிரி ரீதம் கேட்டுட்டு இருக்கோம். நினைவுட்டுகிறோம், இன்னைக்கு ராத்திரி 9 ஸ்ரீ சசி சேகர் வேம்பட்டி அவர்கள் பங்கு பெறும் தி ஆகாஷவாணி பாட்காஸ்ட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்த கேட்கலாம். இனி தொடர்ந்து கேட்கக்கூடிய அடுத்த பாட்டு பிரியா ஓ பிரியா படத்திற்காக மனோ கே சித்ரா பாடியது இளையராஜா இசை.

0: கேட்ட அந்த பாட்டு தென்றலை என்னை தொடு திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில் ஆகாஷவாணி 103 FM-ல் இதும் ரீதம் கேட்டுட்ருக்கீங்க. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம். நேர்களே, நாளை 7:32 ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையே ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க இதம் ரீதம். இனி நீதானா அந்த குயில் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் உமா ரமணன் பாடியது இளையராஜா இசை.
1: வா மயிலே என் குயிலே.
2: தொடாத மாமா, தொடாத. அப்புறம் படாத இடத்துல பட்டுறோம்.

0: கேட்ட அந்த பாட்டு கூட்டு புழுக்கள் படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியனோடு சேர்ந்து பாண்ட பாட்டு கேட்டீங்க. இதும் ரிதம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைவாக நம்ம கேட்க இருக்கக்கூடிய இந்த பாடல் என்ன பெத்த ராசா படத்திற்காக பி சுஷீலா பாடியது இளையராஜா சீலா.
1: கதையா சொல்லவா?

இன்னும் சில நொடிகளில் ஸ்ரீ சசிசேகர் வேம்பட்டி அவர்கள் பங்குபெறும் தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் டெல்லி அஞ்சல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ சசிசேகர் வேம்பட்டி அவர்கள் பங்கு பெற்ற த ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, நேரம் 9:52, நேர்களை கேட்கலாம் திரையிசை.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரு இசை.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா

0: வச்சுக்கோங்க, டயபெட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நிறைவு நேரத்தில் நேர்கள் இணைந்திருப்பது மெலடியும் பெற்றுக்கள். நேர்கள் விருப்பப்பாளர்களை கேட்கக்கூடிய தருணம், அதுவும் குறிப்பாக புதிய நேர்கள் அறிமுக நேர்கள் இந்நிகழ்ச்சியில் இணைந்து விருப்பப்பாளர்களை கேட்கலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துக்கு சென்று உங்களுடைய விருப்பப்பாளர்களை பதிவிடுங்க. 2312103 2317 4 ஆகிய 2 எண்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 0422 அப்படிங்கிற எண்ணம் முன்னணிப்பா சேர்த்திட்டு கூட நிகழ்ச்சியில் இணைந்து நீங்க நேரலையில பாடல்கள் கேட்கலாம். அதே நேரத்தில் வெகு நாட்களாக நம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்காத நேயர்கள் கூட நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ்.

கேட்டது கடலோர கவிதையிலிருந்து வந்த பாட்டு. இந்த பாடலை விரும்பமாக கேட்டிருந்தாங்க திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரிஷ் அகர். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மெலடி மட்டுக்கள். நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. அதுவும் புதிய நேர்கள் இணைப்பில் வந்து விருப்ப பாடல்களை கேட்கலாம். 9585800303 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துக்கு சென்று உங்களுடைய விருப்பங்களை பதிவிடுங்க. அதே நேரத்தில் 2312103 2317

4 6 2 உங்களுக்காக காற்றுக்கு 0 4 2 2 அப்படிங்கிற முன்னிணைப்பா சேர்த்துட்டு தொலைபேசி அழைப்படியாக கூட நீங்கள் பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பாளையம் தமிழாசிரியர் ரவிச்சந்திரன் கேட்டிருக்காரு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 எஃப்எம்ல மெலடி மெட்டுக்கல்ல பாடல் விருப்ப பாடல் கேட்க நேயர் காத்திருக்காரு. வணக்கம், யாருங்க எங்க இருந்து பேசுறீங்க
1: சார்? வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சென்னியப்பன்.
0: குன்னத்தூர் சென்னியப்பன், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மனிதன் படத்திலிருந்து மனிதன் பாட்டு வேணும் சார்.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: மலேசியா வாசுதேவனுடைய ஆவேசமான குரலில் மனிதன் திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டோம். மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விருப்பமாக கேட்க நம்மோடு இணைந்திருக்கிற நேயர் வணக்கம், யாருங்க எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் உடுக்கம்பாளையம்
0: கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு இந்த டார்லிங் டார்லிங் படத்துல இருந்து ஓ நெஞ்சே நீதான் பாடும்
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விருப்பமாக கேட்க காத்திருக்கிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம். முருகேசன், என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு?
1: உங்களுக்கான
0: பாடல் வந்துட்டு இருக்கு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:30 மெலடி மெட்ரிக் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பத்தை கேட்கக்கூடிய நேர் யார் எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம் சார், யாருங்க எங்கிருந்து பேசுறீங்க?
2: சார், நான் சந்திரபுரம் திருப்பூர்ல இருந்து விக்னேஸ்வரன் பேசுறேன் சார்.
1: விக்னேஸ்வரன், என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு?
2: சார், எனக்கு இரட்டைவால் குருவியிலிருந்து ராஜராஜ சோழன் பாட்டு வேணும் சார்.
1: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: 10:40 நிமிடத்தில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல விருப்ப பாடல கேட்டு காத்திருக்கிற நேயர் யார் இங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், எஸ் கௌரி சங்கர், நலம் நலம் அறிய ஆவல்.
0: நலம், என்ன பாடல் வேணும் கௌரி சங்கர்?
1: தூரல் என்ன ஓச்சு படத்துல ஏரிக்கரை பூங்காற்று.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டது மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள் கேட்ட நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் அழைக்கலாம் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 10:56, 28 நொடிகள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இனி நாளை நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:02 காலை தென்றல் குரலும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள், தொடர்ந்து பக்தி இசை. காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக. நாளை காலை 7:00 முதல் 9:00 வரை வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நாளை காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் தினசரி கண்ணோட்டம். நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 சிறுவாணிச்சாரல். நாளை காலை 10:02 சுட்டிஸ் சாய்ஸ் குழந்தைகள் பங்குபெறும் விளையாட்டு நிகழ்ச்சி. 11:02 கேட்ட பாடல்களும் கேட்காத தகவல்களும். பகல் 12:00 வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது என்றும் இணைக்குது. பகல் 12:50 பூந்தென்றல், 1:00 மணி 1 மலர் 1, 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் ஷக்கி ஒருங்கிணைந்த பெண்கள் உதவி மையம். பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கும் சிறுதொழில் செய்பவர்களுக்கும் பயன்தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விளக்கம் தருகிறார் சின்ன வேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள். நாளை பிற்பகல் 3:02 டீ டைம் நேர் விருப்பம். நாளை மாலை 4:02 வடு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஜே மெடில்டா விமலா. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. மாலை 5:02 சித்திரை செவ்வானம், 6:00 பொன்மாலை பொழுது. நாளை இரவு 7:32 ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையே ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும். இறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள் நேயர்களே. நமது சென்னை மெட்சென்டரில் இருந்து வந்த அறிவிப்பின்படி நமது கோயம்புத்தூர் மாநகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலையாக 28°C, குறைந்தபட்சமாக 23°C பதிவாகியுள்ளது. திருப்பூரில் 31°C அதிகபட்சமாக, குறைந்தபட்சமாக 24°C. ஈரோட்டில் 32°C அதிகபட்சமாக, குறைந்தபட்சமாக 25°C. ஊட்டி உதகமண்டலத்தில் 21°C அதிகபட்ச வெப்பநிலையாக, குறைந்தபட்சமாக 17°C. பலக்காட்டில் 28°C அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாகியுள்ளது, குறைந்தபட்சமாக 24°C பதிவாகும் என்று நிலவரம் சொல்லப்பட்டுள்ளது. நேயர்களே, இனி இரவு 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

0: வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 101.1, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், உங்கள் சகா பார்த்திபன். 11:01 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். கிழக்கு வாசல் படத்துல இருந்தா பாடல் காத்துட்டு இருக்கு. பச்சை மலை பூ அப்படிங்கிற பாடல் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய குரல்ல, இளையராஜா அவங்களுடைய இசையில பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டணிஞ்சிருங்க இசையில ஒடியோ. எஸ், உங்களோட நான் சகா பார்த்திபன்.
1: பச்சை மலை பூ நீ உச்சி மலத்தேன்,

எஸ் 11:11 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் உங்களுக்காக என்ன பாட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிசய பிறவி படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் அவங்களுடைய குரலில் தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ் ரைட், ஒன்றா பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட தோணும் அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு.

0: எஸ், 11 மணி 11 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் உங்களுக்காக என்ன பாட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிசய பிறவி படத்துலேருந்து மலேசியா வாசுதேவன் அவங்களுடைய குரலில் தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ் ரைட், உன்னா பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட தோணும் அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டுச்சிருங்க இசையலையோடைய சுனுடு நான் சஹா பார்த்திபன்.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

எஸ் 11:17 ஆகிட்டுருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஒன்றை பார்த்த நேரம் அப்படிங்கிற பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். மனோ மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் இளையராஜா அவங்களுடைய சைடில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கலைஞன் படத்திலிருந்து தில்பர் ஜான் அப்படிங்கிற அந்த பாடல் தான் எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினச்சிருங்க இசையோடு.

இட்ஸ் ரொம்ப அழகான பாட்டில் தில் பரிச்சான் ரொம்ப அழகான பாட்டை கேட்டு முடிச்சிருப்பீங்க. தொடர்ந்து உங்களுக்காக மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாகுல் அமீத் மற்றும் சுவனலதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து. அவங்களுடைய அழகான வரிகளில் ஏராளமான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஸ்ட்ரைட் ஜென்டில்மேன் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கீழணிஞ்சிருங்க இசையிலையோட.

11 மணி 28 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சுங்க. ஜென்டில்மேன் படத்தில் வந்து ஒசலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு அப்படிங்கிற பாட்டு. அதோடது உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பாட்டு, எஸ் ரைட், என்ன சமைச்சா படத்தில் இருந்த பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஆடியில் செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவர் தான் அப்படிங்கிற பாட்டு. சித்ரா உங்களுடைய அழகான குரலில் பாடல் காத்துட்ருக்கேன், கேட்கலாம் முடிஞ்சிருங்க இசையலையோட.

11:35 ஆகிட்டு இருக்கிற அழகான பாடல் நாடியில் செய்தி சொல்லி கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, என் காதலே என் காதலே அப்படிங்கிற பாட்டு தான். டூயட் படத்துல இருந்து காத்துட்டு இருக்கு எஸ்பிபி அவங்களுடைய குரல்ல. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் என் காதலே என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னு ரொம்ப அழகான பாட்டு கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்ரா அவங்களுடைய குரலில் தான் பாடல் காத்துட்ருக்கு. வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் ஏராளமான அவங்களுடைய இசையில் பாம்பே படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கண்ணால நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை அப்படிங்கிற பாட்டு காத்துட்ருக்கு. கேட்கலாம் நினைச்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:46 ஆகிட்டு இருக்கு. பாரதி தமிழ் பண்பலையில ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு இருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. உன்னி கிருஷ்ணன், அனுராதா, ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் எல்லாம் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், தேவா அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. ஆசை படத்திலிருந்து மீனம்மா, அதிகாலையிலும் அந்த மாலையிலும் வந்து ஞாபகமே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம் முடிஞ்சிருங்க இசையிலோட.

எஸ் 11:53 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும். அதோட முகநூலில் நம்மோட நேரில் இணைஞ்சிருந்தாங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறது பார்க்கலாம். சென்னியப்பன் கவுனம்பாடி, சென்னியப்பன் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்லு நகரம்லேருந்து மகாதேவன், இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனசுமைக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காரு. வீரராகவன், மிகவும் பிரசித்தியின் தேனிலா, மனதில் ருசித்தேன் பொன்னிலா, மகிழ்ச்சியில் திளைத்தேன் பிறைநிலா, மந்த மாறுதம் உணர்ந்தேன் வெண்ணிலா, மடை திறந்த வெள்ளமாக உணர்ந்தேன் பால்நிலா. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் எழுச்சி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா இருந்தது. பர்வதவர்தினி, இனிய இரவு வணக்கம் சார். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் உடைத்த கிழக்கு வாசல் படம் தொடர்ந்து கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து பண்ணியிருக்காரு. சிறப்பாக பண்ணுங்க, நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், அவரும் பாடல் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலைசிலிருந்து அஸ்வினி நாகராஜன், சென்னியப்பன் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முனிராஜ் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பிரபு தேவி அவங்களும் அவினாசியிலிருந்து பண்ணியிருக்காங்க, திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேவி ஸ்ரீ சாய், செல்வகுமார் எம்ஜி கார்டன்லேருந்து இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமா சாய்பாபா காலனியிலிருந்து முதல் பாடலே முத்தான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சாந்தி ரமேஷ், இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி, பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது. கண்ணால் அணி நேற்றோடு உன்னை காணவில்லை அப்படிங்கிற அந்த மும்பை பாடல் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பரிவாளக் அப்படின்னு போட்டிருக்காரு. இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்த நாராயண் பேட்டை அரியலூர் மாவட்டத்திலிருந்து பாரிவள்ளல், நான் தாங்க தப்பா படிச்சிட்டேன் சாரி. ராமகிருஷ்ண கோவிந்தராஜன், தொடர்ந்து முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பண்ணைபுரத்திலிருந்து மணிகண்டன், இவங்க எல்லாருக்காகவும் பாடல்கள் கேட்டோம் இல்லையா? ஸ்ட்ரைட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற அதிகப்படியான நம்பிக்கையோட நான் உங்களுக்காக நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் கிருஷ்ணராஜ் மற்றும் தேவா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் காதல் கோட்டை படத்திலிருந்து தான் பாடல் காத்துட்ருக்கு. வெள்ளேரிக்கா பிஞ்சு வெள்ளேரிக்கா அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஹா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மகா ஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மகா ஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மகா ஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

அணை கட்டுமா நான் இதமாக, நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ, நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ, புயல் கொள்ள வேண்டும் சுகம்.

மதனிதக கண்களும் கவி பாடுதே, தத்தனி மதக மதனிதக கண்களும் கவி பாடுதே, தாதா தனிதா தாத தனிதா ககத தனிதா சபத தனிதா ககத நிதக கதனித மகத மகத கண்களும் கவி பாடுதே, மகத மகத கதனி கதத தனித நிதமா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

பொன்னுக்கு பொன்னான நெஞ்சம் இன்று, பூவுக்கு பூவாரி மஞ்சம் ஒன்று, பொன்னுக்கு பொன்னான நெஞ்சம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

விவத் பாரதி தமிழ் பண்பலின் 2.3. நேரம் தற்போது சரியாக 4:01 கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது திரையிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தோடி ராகம் திரைப்படத்திற்காக செந்தமிழ் என துவங்கும் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

திரையிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சிகள் அடுத்த பாடலாக தெய்வ திருமங்களால் திரைப்படத்திற்காக பி. சுஷிலா அவர்கள் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 4:10. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று அபிராமம் ரே கணேசன் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்கலாம்.
2: மதுரை கே ரத்னகிரி அவர்கள் தவில்.
1: பரிதான மிச்சிதே பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை. பிலகரி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அபிராமம் ஸ்ரீ கணேசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஆபீரி ராகத்தில் அமைந்த பஜரே ரே மானச, மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ஆதிதாளம்,

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அபிராமம் ஸ்ரீ கணேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: மதுரை கே ரத்னகிரி அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்டு வருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம், சூளமங்கலம் சகோதரிகள் குரலில்.